ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 3 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 8 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணையவழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்ந்து கேட்கலாம் மங்கள இசை, இடம்பெற்ற ராகம் சங்கரா பரணம். ஒலிக்கும் நேரம் 5:56.

சங்கராபரணம் ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசையினை கேட்டீர்கள். தொடர்பது குரளமுதம் அதிகாரம் 9 விருந்தோம்பல் குரல் எண் 4. குரல்: அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். பொருள்: முகமலர்ச்சியோடு வரும் விருந்தினரை உபசரிப்பவன் வீட்டில் திருமகள் வந்து தங்குவாள். குரலும் பொருளும் மீண்டும். குரல்: அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். பொருள்: முகமலர்ச்சியோடு வரும் விருந்தினரை உபசரிப்பவன் வீட்டில் திருமகள் வந்து தங்குவாள். அறிவுக்கு விருந்தாக குறளமுதம் கேட்டீர்கள்.

நேர்களே, இந்த நாள் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்து இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சே ஆர்ச்சே ராகவேந்திரா.

நேரம் 6 மணி. நேர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள். 6:15 அருள்சை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி. 7:15 தமிழ் செய்திகள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதில் புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பள்ளவம் புதின தொடரின் 4ஆம் பருவம். அதனைத் தொடர்ந்து உடமை உன்னதம். அதனையடுத்து திரைப்பட பாடல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலி. 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணி முதல் 10 மணி வரை ரெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மட்டும். 11 மணிக்கு செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து என் கேள்விக்கு என்ன பதில். அதனைத் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்கள் மனசு தேடுற லைஃப் ஸ்டைல் எது? கிராமத்தின் அமைதியா அல்லது நகரத்தின் வசதியா? நேர்கள் கருத்து பகிர்வு. பிற்பகல் 12:10 சிநேகிதிய நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்காணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம். இதில் லட்சிய பாதை எனும் தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்களின் தமிழ் உரை. அதனைத் தொடர்ந்து கவிஞர் இளவல் ஹரிஹரன் அவர்கள் இயற்றிய போதி தர்மர் நூல் குறித்த விமர்சனம் ஆகியன இடம்பெறும். இரண்டு வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் நான் யார். 5 மணிக்கு செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்பட பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைக்காலம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள்.

7:15 தமிழில் செய்திகள். 7:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் அவகேடோ பழப்பயிரில் தோன்றும் பலா பற்றியும் மற்றும் அவற்றின் வேளாண்மை பற்றிய உரை. வழங்குபவர் உதகமண்டலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை வல்லுநர் டாக்டர் சுகந்தி அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்படி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை லய விநியாசம். வித்வான் கவிப்பிரகாஷ் பாபு அவர்களின் மிருதங்கம், விட்டல் ராஜ்புரா அவர்களின் பக்வாஜ் ஆகியன இடம்பெறும். 10:45 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
1: தேந்தமிழ் சொல்லெடுத்து செந்தமிழ் பாப்புனையும் ஒரு அருந்தமிழ் புலவர் அவர். வளமையும் புலமையும் எதிரெதிர் கோணங்களில் நின்று வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும் காலம் அது. தன்னை வாட்டும் வறுமை நோய் களைய ஒரு புறவலனை நாடி வருகின்றார் அப்புலவர். காடும் மேடும் கடந்து பல நாட்கள் நீண்ட பயணம் செய்து மன்னனின் அரண்மனைக்கு வருகின்றார். முன்றிலில் காவலுக்கு நின்றவர்கள், மன்னன் தன் பரிவாரங்களோடு வேட்டைக்கு சென்றிருக்கிறான், திரும்பி வர பல நாட்களாகும் என்று கூற, மன்னன் பொன்னும் பொருளும் தந்து தன் துயர் களைவான் என்ற நம்பிக்கையோடு வந்த புலவர் செய்வதறியாது தேய்த்து நிற்கின்றார். அங்கே சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் சிறுநேரை உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். சிறுவனாக இருந்தாலும் முகத்திலே ஒரு ராஜக்கலையும் கம்பீரமும். பொன்னால் செய்த அழகிய சிறுதேரை வைத்து விளையாடி கொண்டிருந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஏமாற்றத்தால் வாடிய புலவரின் வாடிய முகம் சிறுவனுக்கு சொன்ன செய்தி என்னவோ. கனிந்த பார்வையோடு அழகிய முகத்தில் புன்னகை தவழ தன் கையில் இருந்த அந்த பொன் தேரை புலவரிடம் காட்டுகிறான். ஐயா, இது உங்களுக்குத்தான், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கூறுகின்றான். புலவருக்கு மட்டுமல்லாமல் அங்கே நின்று இருந்தவர்களுக்கும் கூட சிறுவனின் அச்செயல் கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமும். புலவர் புல்லரித்து போனார். உள்ளத்தில் பேரானந்தம். பால்மணம் மாறா அப்பாலகனை அள்ளி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொருகின்றார் புலவர். தன் வறுமை நோய் நீங்க பொற்றேர் கிடைத்ததால் ஏற்பட்ட ஆனந்தம் அல்ல அது. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தந்தையின் குணம் இந்த தனையனுக்கும் சிறிய வயதிலே இருப்பதை அறிந்ததால் ஏற்பட்ட ஆனந்தம்தான் அது. வள்ளலின் மகனும் வள்ளன்மை உடையவனே என்று எண்ணி பார்க்கின்றார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அல்லவா, ஈத்துவக்கம் இன்பம் பேரின்பம் அல்லவா, முல்லைக்கு தேறிந்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த வேகனும், பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்து புலவர்களை காத்த புறவலர்கள் எல்லாம் பாடப்பெற்று காலம் காலமாக போற்றப்பட்டு வருவதற்கு காரணம் அவர்களது ஈகை பண்பல்லவா. தலைதனை கொடு போய் தம்பி கை கொடுத்து விலைதனை பெற்று நின் வறுமை நோய் களையை என்று குமணவள்ளல் தலையை கூட கொடுக்க துணிந்ததன் காரணம் ஈதலின் இன்பம் அறிந்ததனால் அன்றோ? கொடை என்பது மிக மிக உயரிய பண்பு. அது எல்லோரிடமும் வாய்ப்பதில்லை. அத்தகைய அருங்குணம் வாய்க்க பெற்றவர்கள் உண்மையிலே பேரருள் பெற்றவர்கள்தான். கொடுப்பதற்கு நிறைய செல்வம் தான் வேண்டும் என்பதில்லை. தன்னிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலே போதும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை மனமு வந்து கொடுப்பது பெரிய கொடைதான். அது அன்பான இனிய சொற்களாகவும் இருக்கலாம். அறியாமை இருளில் இருப்பவர்களின் அகவிருளை அகற்றி அறிவொளி ஏற்றிட நாம் கல்வியை வழங்குவது மிகச்சிறந்த ஈகையாகும். கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் அல்லவா? செய்வோமே. உதவிக்கு ஆளின்றி தனித்து வாழ்கின்ற முதியவர்களுக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளால் ஏற்படும் இன்பம் பேரின்பம் அன்றோ? தேவையில்லாதது என்கின்ற பொருளை அவற்றை தேவைப்படுகின்றவர்களுக்கு மனதார கொடுத்து மகிழ்வோமே. கொடுக்கின்றவர்களுக்கு அது அற்பமாக தோன்றலாம், ஆனால் பெறுகின்றவர்களுக்கோ அது பெரிய பொருள். நம் தாய் திருநாட்டின் அடிமை தலையை அறுத்தெறிந்த மாபெரும் தலைவர்களும் அவர்கள் வழிநடந்த தொண்டர்களும் ஈந்தது தங்களது உடல் பொருள் ஆவியே அல்லவா? எத்தனை எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள், மருத்துவ சாதனைகள் தங்களது அறிவையும் ஆற்றலையும் பொன்னான நேரத்தையும் ஈந்ததால் தானே காலமெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். உயிர்காக்க இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் ஆகியவையெல்லாம் கொடுக்க எவ்வளவு பெரிய கொடையுள்ளம் கொண்டிருக்க வேண்டும்! இத்தகைய ஈகை பண்பு கொண்டவர்களால், ஈத்துவக்கம் இன்பம் அறிந்தவர்களால் தான் மானுடம் வாழ்கின்றது, வளர்கின்றது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு வேத வாக்கன்றோ?
0: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அருளிசை பக்தி பாடல்கள். நினைத்தபடி வாழ்க்கை நடக்க வேண்டும் என்பதில்லை. நடப்பதை நல்லபடி ஏற்றுக்கொள்வதே வாழ்க்கை, அதனை ஏற்றுக்கொள்வதே பக்தி என்ற பக்தி சிந்தனையோடு புலர்கிறது அருளிசை. முதல் பாடலை பாடுகிறார் எஸ். ஜானகி அவர்கள்.

இறைவன் உன் கையில் இருப்பதை கணக்கு பார்ப்பதில்லை, உன் மனதின் கருணையை கணக்கு பார்க்கிறான். பகிர்ந்து வாழ்வதே வழிபாடு என்ற சிந்தனையோடு அடுத்த பாடல் வருகிறது. ஒலிக்கும் நேரம் 6:20.

நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். உங்கள் ஊட்டியம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: ഗുഡ് മോർണിംഗ് നീൽഗിരീസ്.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ்க் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். கடலில் அலை ஓயாதது போல வாழ்வில் துன்பம் ஓயாது, அலைகள் மீது நிற்க கற்பதே ஞானம் என்ற சிந்தனையோடு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

நீ ஏற்றும் ஒரு சிறுவிளக்கு உன் வீட்டை மட்டுமல்ல உன்னை நம்பியிருப்பவர் வாழ்வையும் ஒளியாக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் முடிந்தவரை நன்மை செய் என்ற சிந்தனை துளியோடு நிறைவு பெறுகிறது அருளிசை பக்தி பாடல்கள். மீண்டும் அருளிசை புலரும் நாளை காலை 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8, நேரம் 6:40.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேர்கள் கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துருஇ மேலாண்மை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரான் நிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குருமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பர்லம் அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலை புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: உங்கள் ஓட்டி எஃப்எம் 101.8
1: பாதிக்கப்பட்ட பழங்களை ஒன்னா அழித்து விடலாம் அல்லது குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். அப்பதான் என்ன ஆகாதுன்னா இந்த புழுக்களிலிருந்து கூட்டுப்புழு வெளிவராது. அப்படியே கூட்டுப்புழுவாக மாறினாலும் அதிலிருந்து தாய்ப்பூச்சி வராது, முதிர்ந்த ஈக்கள் வெளிவராது, அவற்றை அழிக்க முடியும்.
0: நீலகிரி மாவட்டத்தில் விளையும் பழப்பயிர்களில் மிகவும் முக்கியமானது அவகேடோ. அவகேடோ பயிரில் தோன்றும் பழகி இந்த ஈயினால் ஏற்படும் சேதம், இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நிறைய பயனுள்ள தகவல்கள் வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தராங்க. உதகமண்டலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி இயல் துறை வல்லுநர் டாக்டர் சுகந்தி அவர்கள் இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: ഗുഡ് മോർണിംഗ് നീൽഗിരീസ്.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ்க் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் OTFM 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மோதல்களுக்கு தீர்வுகாண ராஜதந்திர நடைமுறைகள் அவசியம் என்றாலும் அதையே நம்பியிருக்கக்கூடாது என்றும் ராணுவத்தை பலப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். ராணுவ பலம் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திரத்தை இந்தியா பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு எதிரான அனைத்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் முப்படைகளின் திறனையும் மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் தகுந்த முறையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவும் அஇஅதிமுகவும் தாவேக்க அரசு குறித்து உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை தேர்தல் முடிந்தவுடன் திமுகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அரசு அமைக்க முயன்றதாகவும் அதை எதிர்த்துதான் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர்களுடன் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கைத்தறி துணிகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய வடிவமைப்புகள் மற்றும் தரமான கைத்தறி துணி வகைகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கைத்தறி துணிகளை இருப்பு வைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். மாமண்டூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்க அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குடும்பத் தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனிடையே மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று ஒரு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4.5 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம்

0: பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு தாரிஷ் அகமது, காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
1: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தை முன்னிட்டு டெங்கு காய்ச்சல் பரவதை தடுப்பதற்கும் நோயை ஆரம்ப நிலையில கண்டறிந்து தடுப்பதற்கும் அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 223,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 131 மையங்கள் டெங்கு ஆர்டிபிசிஆர் ஒர்க் நடைபெற்றிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சேலம், செங்கல்பட்டு அதிக பாதிப்பு பதிவாகும் மாவட்டங்களில் அதிதீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 5,818 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினசரி காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 26,303 டொமஸ்டிக் பிரீட் செக்கர் பணியாளர்கள் வீடு வீடாக ஆய்வு, கொசு ஒழிப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேவையான இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மருந்துகள், அபேட் மற்றும் புகை மருந்து தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெங்கு டெஸ்டிங் இன்கிரீஸ் பண்றோம், அதனால எல்லா கேசஸும் டெஸ்ட் பண்றோம். நெகட்டிவ் இருந்தாலும் எல்லா ஃபீவர் கேசஸும் பிரிசம்ப்டிவ் டெங்கு நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசினார். திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் ரப்பர் ஆலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராமக்காபேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் இன்று முதல் செயல்பட உள்ளது. துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் திருச்சி வந்த இரு பயணிகளிடமிருந்து 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சில் அருகே நீர்க்காகத்தை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட பிரபல சமூக வலைதள பதிவாளரை வனத்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு நேற்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி துணை ஆணையர் திரு கௌஷிக் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனா ஆயுகாவா, அமெரிக்காவின் எமிலி வெப்லே ஸ்மித் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும், 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமாகுமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும், இணையவழியிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்களை அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: மின்னல் செடி போல் வாழ வேண்டும். ஆம், இந்த கதை மின்னல் செடி குறித்த கதை. எனக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த கதை. இந்த கதையை சொன்னது வந்து சங்கர் ஐயா. அவர் வந்து ஆணுக்கட்டி ஊர் தலைவரா இருக்காரு. ஆணுக்கட்டி இங்கிருந்து வாழைத்தோட்டம், வாழைத்தோட்டத்திலிருந்து ஒரு கடுமையான ஒரு பயணம. இரண்டு புறங்களும் வந்து வனப்பகுதி. அவர்கள் கிராமத்தை அணைஞ்சோம். அந்த ஆணுக்கட்டி கிராமத்துல எங்களை வரவேற்கிறதுக்கு ஐயா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தாரு. அவர் காத்திருந்த டைம், அவர் வீட்டு அழகா சின்ன சின்ன பூக்கள் இருந்துச்சு. ஐயோ ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு அவர் கேட்டோன்னே, இந்த பூ பத்தி தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியலங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பூ நம்ம வாழ்க்கையில இந்த பூ மாதிரி வாழணும் அப்படின்னாரு. மின்னல் செடி அப்படின்னாரு. இந்த செடி பேரு இருளர் வழக்கு மொழியில உருளை கங்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இடி இடித்தவுடன் இந்த பூக்கள் மலர்கின்றது அப்படின்னாங்க. டீக்கு வந்து இவர்கள் இருளர் பாஷையில வந்து குடுகு மிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களா. வெறும் மிஞ்ச் என்றா மின்னல் அர்த்தம். இந்த குடுகு மிஞ்ச்னாக்கா இந்த இடியோட இருக்கிற மின்னல்ல வந்து இந்த பூக்கள் மலருமா. இந்த செடி தண்ணீர் இல்லாமல் காய்ந்து மண்ணுக்குள் காத்திருக்குமா. ஒரு டைம் இடி இடிச்சோன்ன செடி வளர்ந்து பூ பூக்குமா. இந்த தாவரத்தை எனக்கு பரிசா கூட கொடுத்தாரு. என் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பரிசா இந்த மின்னல் செடியை நான் நினைக்கிறேன். இந்த மின்னல் செடி போல வாழணும் அப்படின்ட்டு ஐயா சொன்னார்னா, கடுமையான சூழ்நிலை வந்தாலும் காத்திருந்து அதற்காக தவம் இருந்து வாய்ப்பு கிடைத்து இறைவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பை வந்து உரிய முறையில் கைப்பற்றி மின்னல் செடி எவ்வாறு வந்து உடனே மின்னல் மலை இடி இடிக்கும் சத்தம் கேட்டு அமைதியாக உறங்கும், உடனே வந்து தன் பலத்தை முழுமையாக வளர்த்து கொண்டு வளர்ந்து மின்னலை உள்வாங்கி மலரும் அப்படின்ட்டு சொன்னார். இது போலதான் நம்மளும் இருக்கணும். வாய்ப்புகள் வந்து இருள் மூடி கிடக்கும், அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும், அதை தாண்டி இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அந்த வாய்ப்பை மிகச்சிறந்த வழியில் வந்து பின்பற்றணும்னு சொல்லிட்டு இந்த மின்னல் செடி குறித்த கதை எனக்கு சொன்னார். இந்த செடியை, இந்த உயிரோட்டமான செடியை நான் வளர்க்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த செடியும் அந்த தாவரத்தையே வந்து எனக்கு பரிசான கொடுத்தாரு. ஒரு மின்னல் அடித்தால் பூக்கின்ற செடியை வாசலில் வைத்து பல வண்ணங்களில் மின்னல் பூக்கள் பூக்கும்ட்டு சங்கரையா சொன்னது வந்து வாழ்வில் மறக்க முடியாத ஒரு உயிரோட்டமான கதையை எடுக்க முடிந்ததுக்கு இயற்கைக்கு நன்றி. இது போன்ற உயிரோட்டமான தொல்கதைகளை மிக அரிய தகவல்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்
4: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
2: உடலை வளர்க்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நான் குறைத்து எண்ணிவிடவில்லை. அன்றாடம் வழக்கமாக அவர்கள் செய்து வந்த காரியங்களினால் இந்த உடல் வளர்ச்சியை அவர்கள் பெற்று வந்தார்கள். ஏனெனில் பண்ணையில் வேலைக்காரர்களே இல்லை. சமையலிலிருந்து தோட்டி வேலை வரையில் எல்லாவற்றையும் பண்ணைவாசிகளே செய்து வந்தனர். பழமரங்கள் பலவற்றை கவனித்துக் கொள்ளவும் வேண்டியிருந்தது. தோட்ட வேலையும் அதிகமிருந்தது. தோட்ட வேலையில் ஸ்ரீ காலன்பாக்குக்கு அதிக ஆர்வம். அரசாங்கத்தின் மாதிரி தோட்டம் ஒன்றில் இருந்ததனால் அவருக்கு இதில் அனுபவம் இருந்தது. சமையல் வேலையில் ஈடுபடாத மற்ற எல்லா குழந்தைகளும் பெரியவர்களும் கொஞ்ச நேரம் தோட்ட வேலை செய்தாக வேண்டியது அவர்களுடைய கடமையாயிற்று. இவ்வேளையில் பெரும்பகுதியை குழந்தைகளே செய்து வந்தனர். குழிகளை தோண்டுவது, மரம் வெட்டுவது, தூக்குவது போன்றவைகளை அவர்களே செய்தார்கள். இவை அவர்களுக்கு நல்ல தேக பயிற்சியை அளித்தன. இவ்வேலைகளை அவர்கள் சந்தோஷத்தோடு செய்து வந்தனர். ஆகையால் அவர்களுக்கு வேறு தேக பயிற்சியோ விளையாட்டுகளோ பொதுவாக தேவைப்படவில்லை. இக்குழந்தைகளில் சிலர் சிற்சில சமயங்களில் எல்லா குழந்தைகளுமே வேலைக்கு சோம்பியதும் உண்டு. சில சமயங்களில் அதை பார்க்காதது போல் இருந்து விடுவேன். ஆனால் அநேகமாக அவர்களிடம் நான் கண்டிப்பாகவே இருப்பேன். இந்த கண்டிப்பை அவர்கள் விரும்புவதில்லை என்றே சொல்லுவேன். என்றாலும் என் கண்டிப்பை அவர்கள் ஒரு சமயமாவது எதிர்த்ததாக எனக்கு ஞாபகமில்லை. ஆனால் நான் அவர்களிடம் கண்டிப்பாக இருந்த சமயங்களில் ஒருவர் செய்ய வேண்டிய வேலை விஷயத்தில் விளையாட்டாக இருந்துவிடக்கூடாது என்று எடுத்துக்காட்டி அவர்கள் உணரும்படி செய்வேன். ஆனால் அந்த உறுதி அவர்களிடம் கொஞ்ச நேரத்திற்குத்தான் இருக்கும். அடுத்த கணம் அவர்கள் வேலையை போட்டுவிட்டு விளையாடப் போய்விடுவார்கள். என்றாலும் நாங்கள் சமாளித்து கொண்டு வந்தோம். அவர்கள் நல்ல உடற்கட்டும் அடைந்து வந்தார்கள். பண்ணையில் நோய் என்பதே இல்லை. இதற்கு நல்ல காற்றும் நீரும் உரிய வேளையில் சாப்பிடுவதும் காரணங்களாகும். கைத்தொழில் பயிற்சியை பற்றியும் கூற வேண்டும். சிறுவர்களில் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ள ஏதாவது ஒரு கைத்தொழிலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது என் நோக்கம். ஸ்ரீ காலன்பாக் செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக்கொண்டு வந்தார். இந்த வித்தையை நானும் கற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொள்ள விரும்பியவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். ஸ்ரீ காலன்பாக்குக்கும் தச்சு வேலையிலும் கொஞ்சம் அனுபவம் உண்டு. அந்த தொழிலறிந்த மற்றொருவரும் பண்ணையில் இருந்தார். ஆகவே தச்சு தொழில் கற்றுக் கொடுக்கவும் ஒரு சிறு வகுப்பு ஆரம்பித்தோம். சமையல் வேலையோ அநேக எல்லா சிறுவர்களுக்குமே தெரியும். இவை யாவுமே அவர்களுக்கு புதியவை. ஒரு நாளைக்கு இவைகள் எல்லாம் தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் என்று அவர்கள் கனவு கண்டது கூட இல்லை. பொதுவாக தென்னாப்பிரிக்காவில் இந்திய சிறுவர்கள் பெற்று வந்த ஒரே பயிற்சி படிப்பதும் எழுதுவதும் கணக்கு போடுவதும் தான். டால்ஸ்டாய் பண்ணையில் உபாத்தியாயர்கள் எதை தாம் செய்யவில்லையோ அவற்றை செய்யுமாறு சிறுவர்களிடம் சொல்லக்கூடாது என்பதை ஒரு விதியாக்கிவிட்டோம். ஆகையால் ஒரு வேலையை செய்யுமாறு குழந்தைகளிடம் கூறினால் ஓர் உபாத்தியாயரும் அவர்களுடன் இருந்து வந்த அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார். எனவே சிறுவர்கள் எதை கற்றுக்கொண்டாலும் அதை மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொண்டார்கள். இலக்கிய பயிற்சியை பற்றியும் ஒழுக்கத்தை

இருப்பது பற்றியும் இனிவரும் அத்தியாயங்களில் கவனிப்போம். டால்ஸ்டாய் பண்ணையில் தேக பயிற்சிக்கு ஏற்பாடு செய்ததோடு தற்செயலாக தொழிற்கல்வியும் போதித்து வந்ததை குறித்து முந்திய அத்தியாயத்தில் கவனித்தோம். எனக்கு திருப்தியளிக்கக்கூடிய வகையில் இவை நடந்தன என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஏறக்குறைய வெற்றிகரமாக நடந்தன என்றே சொல்லலாம். ஆனால் இலக்கிய கல்வி அளிப்பது அதிக கஷ்டமான விஷயமாக இருந்தது. அதற்கு வேண்டிய வசதிகளோ தேவையான இலக்கிய ஞானமோ என்னிடமில்லை. அதோடு இத்துறையில் செலவிட வேண்டும் என நான் விரும்பிய அளவு அவகாசமும் எனக்கு கிடைக்கவில்லை. உடல் உழைப்பில் நான் ஈடுபட்டு வந்ததால் மாலையில் முற்றும் களைத்து போய்விடுவேன். இவ்விதம் எனக்கு ஓய்வு மிகவும் அவசியம் என்றிருக்கும் நேரத்தில்தான் வகுப்புகளை நான் நடத்த வேண்டியிருந்தது. ஆகையால் வகுப்புகளை நடத்துவதற்கு எனக்கு மன உற்சாகம் இராது. தூங்கிவிடாமல் விழித்து கொண்டிருப்பதற்கே அதிக சிரமப்பட வேண்டியதாயிற்று. காலை நேரமெல்லாம் பண்ணை வேலைக்கும் வீட்டு வேலைகளுக்கும் சரியாக போய்விடும். எனவே மத்தியான சாப்பாட்டிற்கு பிறகே பள்ளிக்கூடத்திற்குரிய நேரமாக வைத்து கொள்ள வேண்டியதாயிற்று. இதை தவிர பள்ளிக்கூடத்திற்கு தகுதியான நேரம் கிடைக்கவில்லை. இலக்கிய பயிற்சிக்கு அதிகபட்சம் 3 பாட நேரங்களை ஒதுக்கினோம். ஹிந்தி, தமிழ், குஜராத்தி, உருது மொழிகள் போதிக்கப்பட்டன. சிறுவர்களின் மொழியிலேயே அவர்களுக்கு பாடங்களை போதித்தோம். ஆங்கிலமும் கற்பித்து வந்தோம். குஜராத்தி, ஹிந்து குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாயிற்று. எல்லா குழந்தைகளுக்குமே சரித்திரம், பூகோளம், கணக்கு இவைகளில் ஆரம்ப பாடங்களையாவது போதிக்க வேண்டியிருந்தது. தமிழும் உருதும் சொல்லிக் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு தெரிந்த சொற்பமான தமிழ் என் கப்பல் பிரயாண காலத்திலும் சிறையிலும் கற்றுக்கொண்டதாகும். போப் என்பவர் எழுதிய சிறந்த தமிழ் பாட புத்தகத்தை தவிர வேறொன்றையும் நான் படித்ததில்லை. ஒரு கப்பல் பயணத்தில் நான் கற்றுக்கொண்டதே. உருது எழுத்துக்களை குறித்து எனக்கு இருந்த நாணம் முஸ்லிம் நண்பர்களுடன் பழகியதால் நான் தெரிந்து கொண்ட சாதாரணமான பர்ஷிய அரபு சொற்களே உருதுவில் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆகும். உயர்தர பள்ளியில் நான் படித்ததற்கு மேல் எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. பள்ளிக்கூடத்தில் படித்து கற்றுக்கொண்டதற்கு அதிகமானதும் அல்ல என் குஜராத்தி மொழி நாணம். இத்தகைய மூலதனத்தை கொண்டே நான் சமாளித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. இலக்கிய தகுதியில் என் சகாக்கள் என்னைவிட அதிக வறுமையில் இருந்தனர். ஆனால் என் நாட்டு மொழிகளில் எனக்கு இருந்த ஆசை உபாத்தியாயராக இருக்க முடியும் என்பதில் எனக்கு இருந்த நம்பிக்கை, என் மாணவர்களின் அறியாமை, அதைவிட அவர்களுக்கு தாராளமான மனப்பான்மை ஆகியவைகளெல்லாம் சேர்ந்து என் வேலையை எளிதாக்கின.

என் நாட்டு மொழிகளில் எனக்கு இருந்த ஆசை உபாத்தியாயராக இருக்க முடியும் என்பதில் எனக்கு இருந்த நம்பிக்கை, என் மாணவர்களின் அறியாமை, அதைவிட அவர்களுக்கு தாராளமான மனப்பான்மை ஆகியவைகளெல்லாம் சேர்ந்து என் வேலையை எளிதாக்கின.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: ஜேட்டாலால் காந்தி என்பவர் ஆச்சாரிய கிருபாளனி எழுதிய கட்டுரைகளை தொகுத்தார். அதை நூலாக வெளிக்கொண்டு வர முயற்சித்தார். நூலுக்கு காந்தி முன்னுரை வழங்கினால் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கும் என்று நம்பினார் அந்த தொகுப்பாசிரியர். அது விஷயமாய் காந்தியை அவர் அணுகிய போது முன்னுரை வழங்க காந்தியும் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஜேட்டாலாலின் துரதிருஷ்டமோ என்னவோ, முன்னுரை எழுதுவது தள்ளிக்கொண்டே போயிற்று. ஜேட்டாலாலுக்கு வருத்தம். அது பற்றி காந்தியிடம் மீண்டும் நேரில் கேட்டுவிடுவது என்று தீர்மானித்தார். அதற்கு முன் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். அப்போது காந்தி உடல் நலமில்லாமல் படுத்திருந்தார். எனவே காந்திக்கு தெரியாமல் மகாதேவ தேசாய் தாமே கடிதத்திற்கு பதில் எழுதினார், பாபுவை இப்போது தொந்தரவு செய்யாதீர்கள் என்று. ஜேட்டாலாலுக்கும் அது சரியின்றே பட்டது. தாம் அவ்வாறே நடந்து கொள்வதாக பதில் கடிதம் எழுதிவிட்டார் அவர். விஷயத்தை அறிந்த காந்தி, நான் சீக்கிரமே முன்னுரை எழுதி அனுப்புகிறேன் என்று கடிதம் எழுதினார். தம்முடைய உடல்நிலை சீரடைந்ததும் உடனே முன்னுரை எழுதி ஜேட்டாலாலுக்கு அனுப்பி வைத்தார். காந்தி எப்போதுமே சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவராய் இருந்தார். காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர்.

0: இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வை சிறப்பிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து குஜராத் மாநிலம் வத்நகர் வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்றுள்ள இளைஞர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த இளைஞர்கள் வாகனத்தில் செல்வதோடு மட்டுமல்லாமல் வழிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் தூய்மைப் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதுகுறித்த அனுபவங்களையும் பிரதமர் கேட்டறியவுள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பொது விவகார மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா தற்போது 20 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உள்ளது என்று கூறினார். இதனால் உலகளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் செமிகண்டக்டர் நுகர்வு அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து தொழில் நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விண்வெளியில் தனியார் துறை மூலம் ராக்கெட்டை செலுத்திய 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அவர் நேற்று எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் அப்துலேட்டியை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஐமன் ஹஸ்வதியை சந்தித்து இம்மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். ஆன்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கேஸ்டன் பிரவுனியை சந்தித்து பருவநிலை மாற்றத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்வதில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எத் மெலிபாண்டை சந்தித்து உணவு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் உலகளாவிய சவால்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயிர் தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பி பகுதியில் மக்கும் நெகிழிப் பொருட்களின் உற்பத்தியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2015 ஆம் ஆண்டு சுமார் 10 பில்லியன் டாலராக இருந்த நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 195 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக சுகாதாரம் குறித்து நடைபெற்ற அமர்வில் அவர் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மக்களை பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாய்சேய் நலன், முதியோர் பராமரிப்பு போன்றவற்றுக்கு இந்தியாவில் முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசின் சார்பில் 2500 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று வறட்சி நிலவரம் குறித்து நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதியுதவிக்காக காத்திராமல் மாநில அரசே இதை வழங்க முன்வந்துள்ளதாக கூறினார். இந்த உதவித்தொகையால் மாநில அரசுக்கு 1,250 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும், இதன் மூலம் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும், வறட்சியை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் திரு பரமேஸ்வரா கேட்டுக் கொண்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பீகார் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாளந்தா மாவட்டத்தில் இயற்கை சுற்றுலா மூலம் பொதுமக்களுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் புதிய அனுபவத்தை மாநில அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வைபவகிரி மற்றும் சோன்கிரி மலைகளுக்கு இடையே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜ்கீர் பீகாரின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும். பீகார் மாநில வனத்துறை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்ப்பதற்கு பாதுகாப்பான நவீன பேருந்துகள் மூலம் காடுகளுக்குள் அழைத்துச் சென்று விலங்குகளை மிக அருகில் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சஃபாரி மொத்தம் 5 முக்கிய பகுதிகளை கொண்டது. ராஜ்கீர் பகுதியில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலத்தில் 14 சிங்கங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சிங்க சஃபாரியில் கம்பீரமான ஆசிய சிங்கங்களை நாம் காணலாம். மேலும் புலி சஃபாரியும் இடம்பெற்றுள்ளது. ராயல் பெங்கால் புலிகளை மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் வனத்துறை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் சிறுத்தை சஃபாரி பகுதியிலும் இந்திய சிறுத்தைகளை நாம் காண முடிகிறது. அதேபோல கரடிகளின் நடமாட்டத்தையும் நாம் காணலாம். தாவர உண்ணி சஃபாரியில் மான் வகைகள், நீலக்கான், காட்டுப்பன்றிகள் இங்கே உள்ளன. இதுபோன்ற வனவிலங்கு பயணங்களை பார்த்து முடித்துவிட்டு அதன் அருகில் உள்ள கண்ணாடி பாலம் மற்றும் தொங்கு பாலம் ஆகியவற்றையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே உள்ள ஃபத்தேபாத் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு சோட்டாலால் வர்மா நொய்டாவில் நேற்று காலமானார். காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 49 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள பயணிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டு தலைநகர் காங்கோவை நோக்கி டாங்கனிகா ஏரியில் 100 பயணிகளுடன் சரக்குகளும் அந்த படகில் ஏற்றிச் செல்லப்பட்டது. டாங்கனிகா ஏரியானது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகவும், பைக்கால் ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது ஆழமான ஏரியாகவும் உள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தியா சிட்டாலே மனுஷா இணை இன்று ஹாங்காங்கின் ஓங் சுன் டூ ஹோய் கிம் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்ளவுள்ளது. இப்போட்டி இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் கபடி அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தையும், ஆடவர் பிரிவில் இந்தியா தாய்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா வேலவன் செந்தில்குமார் இணை பங்கேற்கிறது. மகளிர் குண்டெறிதல் இறுதிப் போட்டியில் மன்பிரீத் கவுர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும், இணையவழியிலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ். நேரம் 7:25. நேரில் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை குட் மார்னிங் சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்புத்தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே என்ன சொல்கிறது, ஸ்லைட்லி ஒரே ட்ரிஸ்லியாக இருக்குது அப்படியே இல்லைங்களா, மலைத்தூரலும் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறதுனா, குளூர்லேருந்து எந்திரிக்கவே நமக்கு தோணாது. ஒரு பெட் காஃபி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு இருக்கும். ஸோ அந்த பெட் காஃபி குடிச்சிங்கனாலும் சரி, அல்லது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் குடித்தாலும் சரி, அதுவும் ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து

நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, நம்ம என்னவோ ஆக போகிறோம் அல்லது நம்ம ஒரு செயலில் ஒரு ஃபோக்கஸ் வச்சுருப்போம், எந்த விஷயத்த செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்ற பிக்சரோடு சேர்த்து டெய்லி அதற்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அல்லது ஒர்க்கில் இந்த மாதிரியான விஷயங்களை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி அதுக்கான ஒரு பிளான் போட்டுக்கணும். எப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாக்கிங் சொல்கிற மாதிரி வாக்கிங்கோ அல்லது ஜாகிங் போனால் தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். டெய்லி அந்த விஷயத்தை பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம ஆகுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரி தான் ஒர்க்கும் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்ட் ஆன ப்ராசஸ், எஸ் அந்த வேர்டு தான் முக்கியம், அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயத்த டெய்லி ஃப்ரேம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி உழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னவா ஆகணும், நம்மளுடைய பிளான் என்னவோ அதை வந்து நிச்சயமாக நம்ம சக்சீட் பண்ணிடலாம் அப்படின்ற இந்த முதல் சிந்தனையோட பிஸி பரபரப்பு அப்படியே நம்ம ஓடுறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உறவுகளோடும் நம்மளுடைய நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் நம்ம வந்து செய்ய தவறாமல் அப்படியே அப்பப்போ அந்த விஷயத்தையும் செஞ்சுட்டு நம்மளுடைய லைஃபையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணி ஓடினா லைஃப் இன்னும் செம ஜோராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வலிமை திரைப்படத்திலேருந்து முதல் அற்புதமான பாடல் வருது. சித் ஸ்ரீராமோட குரலில், யுவன் சங்கர் ராஜாவோட இசை அமைப்பில், விக்னேஷ் சிவனோட பாடல் வரிகளை ஸ்டேடியூ உண்டு.

மனம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

வெல்கம் பேக் அன்புள்ளங்களை. 7:32 ஆயாச்சு. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா, மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, வலி காய்ச்சல் நமக்கு திரும்ப திரும்ப வந்தால் சொந்தமாக வந்து மாத்திரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜலதோஷம் போன்ற சாதாரண வைரல் காய்ச்சலுக்கு கூட நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இதன் மூலமாக நமக்கு வந்து கிட்னி பாதிப்பு அல்லது வேறு ஏதாவது உடல் ரீதியான அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் முடிஞ்சளவு இந்த மாதிரியான டேப்லெட்ஸ், நம்மளாக வந்து இந்த பெயின் கில்லர்ஸ்ன்ற சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான மருந்துகளை வந்து முடிஞ்சளவு நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அது இதனால் வந்து மிக முக்கியமாக சிறுநீரக பாதிப்பு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து மாத்திரை எடுத்துக்கிறது, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீவர்ஸ்க்கெல்லாம் 2-3 days எல்லாமே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றது தெரியறதில்ல. டக்குன்னு ஒரு டேப்லெட் போட்டால் ஒரு 1 day சீக்கிரமாக நம்ம அதை குறைச்சிட்டு நம்மளோட அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ முடிஞ்சளவு இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். அதே போல் மெடிக்கலில் வந்து இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரியான நமக்கு ஈஸியாக, அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்க ஒரு பெயின் கில் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை வந்து இருந்தது அப்படின்னா வலி மாத்திரை எடுக்கும் முன்பு வந்து கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறதும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம வந்து நல்ல விதமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. காந்தி டாக்ஸ் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசைமிட்டல் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேடியம்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
3: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம்.

தம்பி, காளிக்கோட்டத்தின் உட்பக்கம் யாராவது இருக்கிறார்களா என்று போய் பார்த்து வா என உடனிருந்த தோழனை ஏவினான் அருவாளன். அவன் போய் பார்த்துவிட்டு உடனே வந்து காளி சிலையை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதாகச் சொன்னான். அப்போது கீழே கிடத்தியிருந்த நகை வேடம்பரின் உடல் மெல்ல அசைந்தது. ஈனஸ்வரத்தில் அவர் ஏதோ முணுகுவது கேட்டது. அவர் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்து கொண்டே அருவாளன், தம்பி, இப்போது இவருக்கு சற்றே சக்தியூட்டி சிறிது நேரம் இவரை பேச செய்தால் ஏதாவது பயனுள்ள செய்திகள் இவரிடமிருந்து நமக்கு தெரியலாம் என்று நான் எண்ணுகிறேன். நீ போய் பக்கத்தில் எங்காவது தண்ணீர் இருந்தால் கொண்டு வா. தண்ணீர் மட்டும் போதாது, இதோ இந்த திரிசூலத்திற்கு மேலே உள்ள நெல்லி மரக்கிளையில் அம்மானை காய்களைப் போல் முற்றி கணிந்த பெரிய பெரிய நெல்லிக்கனிகள் சரம்சரமாய் தொங்குகின்றன. அவற்றில் நாலு கனிகளை பறித்து கல்லில் தட்டி நீரில் கலந்து அந்த சாற்றை இவருடைய வாயில் ஊற்றி பார்க்கலாம். இந்த இடத்தில் அதைவிட அதிகமாக சத்துள்ள உணவு எதையும் இப்போது நாம் இவருக்கு தருவதற்கு வழியில்லை என்று அங்கே அருகில் தன்னுடன் இருந்தவனை ஏவினான். பெருநிதி செல்வருக்கும் நகை வேழம்பருக்கும் என்ன காரணத்தினால் இத்தனை பெரிய முறிவு ஏற்பட்டது? இவரை கொன்று தீர்த்துவிட்டு தாம் மட்டும் தனியே நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படும் அளவுக்கு அவர் இவர் மேல் வைரம் கொண்டது ஏன் என்பன போல தன் மனதினுள் விடைபெறாத மலட்டு வினாக்களாய் நிற்கும் பல சந்தேகங்களை செத்துப்போவதற்கு இருக்கும் இந்த ஒற்றைக்கண் மனிதர் உயிருடன் இருக்கும் போதே இவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்று அந்தரங்கமாக உண்டான நெய்ப்பாசையை அருவாளனால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கொடுமையின் இலக்கணமாக விளங்கிய இந்த ஒற்றைக்கண் மனிதருக்கு இப்படி ஒரு பரிதாபமான சாபா என்று எண்ணும் போதே இதன் ரகசியத்தை அறிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆவல் அவனுடைய மனதில் உந்தியது. நகை வேழம்பரது முகத்தில் தண்ணீர் தெளித்தும் வாயில் இனிய நெல்லிக்கனி சாற்றோடு கலந்த நீரை ஊற்றியும் அந்த முகத்தில் இருந்த ஒற்றைக்கண் விழித்துக் கொண்டு தன்னை காண செய்வதற்காக அருவாளன் செய்த முயற்சிகள் வீண் போகவில்லை. அவர் கண் திறந்தார். மெல்ல மெல்ல வாய் திறந்து பேசவும் செய்தார். தன் எதிரே நிற்கிற கொலை மரவர்கள், தான் அப்போது கிடத்தப்பட்டிருக்கிற இடம், தன் நிலை எல்லாவற்றையும் பார்த்து கேள்வி கேட்டு ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளாமல் தனக்கு தானாகவே புரிந்து கொண்டு ஒரு நிதானத்திற்கு வந்த பின் கிடத்தப்பட்ட இடத்திலிருந்தே தலையை மட்டும் மெல்ல நிமிர்த்தி, நீ அலவாய்க்கரை யவனபாடியைச் சேர்ந்த நாகர்குலத்து அருவாள மரவன் அல்லவா என்று அவனை நோக்கி அவன் பெயரோ ஞாபகமோ சிறிதும் குன்றாமல் தம் குரல் மட்டும் குன்றி போய் கேட்டார் அவர். ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக அவரை நோக்கி தலையாட்டினான் அருவாளன். அடுத்த கணம் அவனை நோக்கி வேகமாக அவரே மேலும் சொல்லலானார். நான் இப்போது எந்த நிலையில் இங்கே கொண்டு வந்து எதற்காக கிடத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை பற்றி நீ எனக்கு விளக்கிச் சொல்வதற்கு ஆசைப்படாதே அப்பனே. அதற்கு அவசியமே இல்லை. சொல்லாமல் எனக்கே எல்லாம் புரிகிறது. இந்த ஒரே ஒரு கண்ணுக்கு உலகத்தை பார்க்கும் ஒளி எந்த கடைசி வினாடி வரை இருக்கிறதோ அதுவரை எல்லாமே புரியும். கண்ணெதிரே பார்ப்பவற்றில் எல்லாம் ஒருவன் தன்னுடைய சாவை மட்டுமே காண்பது போல தவிக்கின்ற தவிப்புதான் மரண வேதனையாக இருக்குமானால் அதையே இப்போது நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ புரிந்து கொள்ளலாம். இந்த வேதனையை மீறிக்கொண்டு எழுந்து நிற்க இப்பொழுது எனக்கு வலிமை இல்லை. காலிலும் எலும்பு முறிந்திருக்கிறது. என்னுடைய இயல்பை பற்றி உனக்கும் நன்றாக தெரியும். தெரியாதவற்றை கேள்விப்பட்டும் இருப்பாய். என்னை போன்ற ஒருவனுக்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்றாவது தெரிந்து கொள்ள நீ ஆசைப்படலாம். அப்படி ஆசைப்படுவது மனித இயற்கைதான். நானோ என்றும் என்னை மனிதனாகவே நினைத்துக் கொண்டதில்லை. என்னை ஒரு பெரிய அரக்கனாக பாவித்துக் கொண்டு அந்த பாவனையினாலேயே நான் பலமுறை பெருமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக இப்போதும் எனக்கு அந்த பெருமை இருப்பதைத்தான் உணர்கிறேன். பல பேரை துடிக்க துடிக்க கொன்று பழகிய எனக்கு நான் சாக வேண்டும் என்றும் செத்துப்போய் கொண்டிருக்கிறேன் என்றும் உணர்வது கூட பெரிதாக எதையும் இழக்கப்போவது போல் ஒரு மலைப்புக்குரிய விஷயமாக தெரியவில்லை. சாக வேண்டியதுதான். ஆனால் இப்படி நான் வஞ்சகமாக ஏமாற்றப்பட்டு செத்துப்போக வேண்டாம் போல என்னுள் நானே வளர்த்து கொண்டிருக்கிற அரக்கத்தன்மை எனக்கு நினைவூட்டுகிறது. பல பேரை கொன்றபோது கூட இப்படி வஞ்சகமாக ஏமாற்றி தான் கொண்டிருக்கிறேன். என்றாலும் நானே இப்படி சாக வேண்டிய அவசியம் எனக்கு வந்திருக்க கூடாதுதான். நான் பிறருக்கு தீமைகள் புரிவதற்காக கடைபிடித்த வழிகளை என்னைத் தவிர பிறர் புரிந்து கொண்டு என்னிடமே செயல்படக்கூடாது என்று நினைக்கிற பேராசைக்காரனாகவே இதுவரை வளர்ந்துவிட்டேன். நான் இன்னும் சிறிது காலம் வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அப்படி வாழ்ந்தால் இப்போது இப்படி நான் சாவதற்கு ஏற்பாடு செய்தவரை வாழவிடாமல் யமனுலகுக்கு அனுப்பியிருப்பேன். அதுவும் முடியாமல் போய்விட்டது. முடியவில்லையே என்பதற்காகவும் நான் வருத்தப்படக்கூடாது. இன்னும் வாழ்வதற்கு முடியவில்லையே என்பதற்காகவே வருத்தப்படாமல் மிகவும் தைரியமாக சாக வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் என் நினைப்பில் இப்பொழுது ஏதோ ஒன்று குறைகிறது அப்பனே. நான் அரக்கனாகவே என்னை இதுவரை பாவித்து கொண்டிருந்தது தவறு. நானும் ஏதோ ஒரு வகையில் வெறும் மனிதன்தான் என்று பொல்லாத குறும்பு குரல் ஒன்று என் மனதிலிருந்து இந்த சாவு வேளையிலே எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இதோ இந்த காளிக்கோட்டத்தின் பாழடைந்த கதவுகளைப் பார். எவ்வளவு பழமை

அடைந்துவிட்டன இவை. சாகும்போது நானும் இப்படித்தான் ஆகிவிட்டேன். என்னால் எல்லாவற்றையும் மூடி மறைக்க முடியவில்லை. என் மனதில் இறுகி போயிருந்த பல எண்ணங்கள் இப்போது உடைகின்றன. என்னால் எதையும் பாதுகாக்க முடியவில்லை. இந்த பழைய கதவுகளைப் போலவே எதையும் மறைத்து காக்க முடியாமல் நான் உடைந்திருக்கிறேன். தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தவர் பேச்சை நிறுத்திவிட்டு அருவாள மரவனையும் அவனுடைய தோழனையும் உற்று பார்க்கலானார். சில கணங்கள் மூன்று பேர்களுடைய கண் பார்வையும் ஒன்றில் ஒன்று இணைந்து பிரியாமல் லயித்திருந்தது. காற்றின் ஓசை மட்டும்தான் அப்போது அப்பகுதியில் கேட்டது. மறுபடியும் அவரே பேசத் தொடங்கினார். தெரிந்தோ தெரியாமலோ இப்போது இந்த காளிக்கோவிலில் நீ என்னை கிடத்தியிருக்கும் இடம்தான் சாவதற்கு மிகவும் பொருத்தமானது. சந்தேகமாயிருந்தால் நீயே மறுபடிப்பார். இப்போது நான் சாய்ந்து கொண்டிருக்கிற இடம் இந்த கோவிலின் பலிப்பீடம். இதில் ஒரு காலத்தில் நிறைய இரத்தக்கரை படிந்திருக்கும். மறுபடி இன்னும் படியப் போகிறது. அப்படி படியப் போகிற இரத்தம் என்னுடைய பாவ இரத்தமாக இருக்கும். என்னை பலி கொடுத்துவிட வேண்டியதுதான். ஆனால் பலி வாங்கிக் கொள்ள வேண்டியவர் மட்டும் ஏனோ இங்கு வரவில்லை. இந்த காளி கோட்டத்து புதரை சுற்றிலும் இப்போது ஊளையிடுகின்ற சுடுகாட்டு நரிகள் எல்லாம் என்னுடைய இரத்தத்துக்காகவும் இறைச்சிக்காகவும் ஊளையிட்டுக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்து பார்க்க ஆசையாயிருக்கிறது எனக்கு. இந்த கற்பனையை எண்ணுவதில் எனக்கு பயமே இல்லை.

0: நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் 3 முதல் 6 வயதிலான பாலர் பருவ குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: வணக்கம். இப்போ நம்ம 3 to 6 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் மற்றும் என்னென்ன ஊட்டச்சத்து கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். காலை உணவு, பெரும்பாலும் குழந்தைகளுக்கு காலை உணவுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரும்பாலும் வீட்டில் வந்து இப்போ பள்ளிக்கு போகிற குழந்தைங்களாக இருப்பாங்க, அவங்கள வந்து காலை உணவை வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணுறது உண்டு. அப்படி இல்லைன்னா அந்த டைமுக்கு அவங்களால புறப்பட முடியாது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு 8 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்போது இந்த குழந்தைங்க வந்து லேட்டாக எழுந்திரிப்பாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க ரெடி ஆகிறது ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்களால ஈஸியாக சாப்பிடக்கூடிய உணவு, ஈஸியாக வந்துட்டு டைமிங்க்கு விழுங்கக்கூடிய உணவாக அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது குழந்தைங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து அவங்க உணவுலேருந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட காலை நேரத்தில் நீங்கள் புரதச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. இந்த புரதச்சத்து நீங்கள் எந்தெந்த உணவுலேருந்து பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேழ்வரகு, சோளம், வரகு, கம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறுதானியங்கள்லேருந்து நம்ம அந்த புரதச்சத்தை கொடுக்க ட்ரை பண்ணலாம். சிறுதானியங்கள் இல்லைன்னா நம்ம முட்டையை கூட காலை நேரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேழ்வரகை வந்து காலை நேர உணவில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அனைத்து வகை ஊட்டச்சத்தும் ஈஸியாக பெறுவாங்க. அதாவது கேழ்வரகில் கால்சியம், புரதம், இரும்பு, மீத்தியோனின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக அடங்கியிருக்கு. ஸோ நம்ம வந்து கேழ்வரகு காலை நேரத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கறனால குழந்தைகளின் தினசரி ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் சரி, இந்த கற்றல் திறனும் கூட அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் காலை நேரத்தில் இந்த கேழ்வரகு எந்தெந்த மாதிரி டைப் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கஞ்சி, ராகி தோசை, ராகி இட்லி இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு கேரட் தோசை, பீட்ரூட் தோசை அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்டு கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு முட்டை பாப்பா குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி கொடுங்க. ஆம்லேட் பண்ணி போடுங்க, பொரியல் பண்ணி கூட கொடுக்கலாம். சுண்டல், இப்போ வந்து குழந்தைங்க வந்து காலையில் பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி

ராகி கஞ்சி, இந்த சுண்டல், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. காலையில் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு பாதி பழம் அளவுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிலும் செவ்வாழை அல்லது நேந்திரம் பழம், இந்த பழத்தை நம்ம கொடுக்கலாம். இந்த பழம் குழந்தைகளின் எடையை கூட்டுறது மட்டுமல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரு வகை மகிழ்ச்சியும் தரக்கூடியது. அதாவது காலை நேரத்திலேயே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த டே ஃபுல்லாகவும் ஃபுல்ஃபில்லாக, அதாவது அந்த நாள் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியோடவே அந்த குழந்தைங்க கழிப்பாங்க. இப்போ மதிய உணவில் வந்து ஒரு முழு மீல்ஸ் வந்து கொடுக்கணும். அதில் வந்து கண்டிப்பாக முட்டை இருக்கணும், கீரை இருக்கணும், கூட்டு இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அந்த சாம்பாரில் வந்து குழந்தைங்களுக்கு பருப்பு, கொண்டக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. இப்போ சாயந்தரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது வீடு ரெடி பண்ணி கொடுக்கலாம். எந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்னால் நம்ம வந்து பாசி பயிர் கஞ்சி, உளுந்த கஞ்சி இந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. நைட்டு வீட்டில் என்ன இருக்கோ அதுவே அளவாக கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாச்சும் நான்வெஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்டு வாரத்தில் எல்லா நாளும் முட்டை கொடுக்கணுங்க. 3 to 6 வயதில் இருக்கிற குழந்தைங்க எந்த அளவு கலோரி, அதாவது கலோரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு நமக்கு உடலுக்கு தேவைப்படும் ஆற்றலுக்கு தேவையான ஒரு எரிசக்தின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி, நம்ம நடக்கணும், பேசணும், ஓடணும், விளையாடணும், படிக்கணும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கலோரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கலோரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிட்டத்தட்ட 75 to 80% நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவே புரோட்டீன், புரத சத்து, அதை பார்த்தீங்கன்னா 10 to 14 கிராம் அளவுக்கு நம்ம புரத சத்தை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தையோட ஆவரேஜ் வெயிட்டு இப்போ வந்து இந்த 1 வயது முதல் நம்ம எடுத்துக்கப்போம், எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 to 3 வயதில் இருக்கிற குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட 12.5 kg to 13, அதாவது 12.5 to 13 kg வரைக்கும் வெயிட் இருக்கணும் குழந்தைங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி நார்மல் வெயிட். இதுக்கு கீழே போனாங்கன்னா நம்ம வந்துட்டு அண்டர் வெயிட் அல்லது மேல் நியூட்ரிஷன் நம்ம சொல்லுவோம். அதே வந்துட்டு இப்போ 4 to 6 வயசில் இருக்கிற குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட 18 to 18.5 kg வெயிட் வரைக்கும் அந்த குழந்தைங்க இருக்கணும். ஸோ இந்த குழந்தைங்களை இந்த மாதிரி வெயிட்டை வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 1360 kcal கொடுக்கணும் இந்த 4 to 6 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு. அதே புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னா 13 to 15 கிராம் அளவுக்கு புரத சத்தை நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் கொடுக்கணுங்க. இது இந்த புரத சத்தானது குழந்தைகளின் தசை வளர்ச்சிக்கும் மற்றும் எலும்பு வளர்ச்சி, இந்த திசு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். அதுவே நம்ம வந்துட்டு கால்சியம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குழந்தைக்கு நம்ம காலையில் பால் கொடுப்போம், இந்த கேழ்வரகு, சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவுகளை வந்துட்டு கால்சியம் அதிக அளவில் அடங்கியிருக்கு. இந்த கால்சியம் வந்து இந்த 1 to 3 வயசுக்கு குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 400 mg அளவுக்கு ஒரு நாளுக்கு தேவைப்படுது. இது 4 to 6 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு 450 mg வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு அயன், ஜிங்க், அயோடின், தயமின், ரைபோஃப்ளேவின், நயாசின், விட்டமின் B6, ஃபோலேட், விட்டமின் B12, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் டி இந்த மாதிரி மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் நம்ம நம்ம சாப்பாட்டில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஃபுட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபில் ஆகிற மாதிரி பார்க்கணுங்க. ஸோ அப்போ தான் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கும் எதிர்காலத்தில் குழந்தைகளின் கல்வியிலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடானது குழந்தைங்களுக்கு போதுமான அளவில் இருக்கணும், அதுவும் இல்லாமல் ரொம்ப சத்தாகவும் இருக்கணும், சரிங்களா? இப்போ குழந்தைங்க காலங்காத்தால் வந்து நீங்கள் பால் கொடுக்கலாம். காலை எழுந்திரிச்சோன்ன குழந்தைங்களுக்கு குழந்தைங்க காலை கொஞ்சம் ஏர்லியாக சீக்கிரமாக எழுந்திரிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எழுப்பி ஒரு கிளாஸ் பால் குடிக்க வைக்கலாம். இல்லை அவங்க பால் குடிக்கலை அப்படின் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாதாம், முந்திரி இந்த மாதிரி வந்துட்டு நட்ஸ் விதைகளை வந்துட்டு முன்னாடி நாள் ஊற வச்சு இந்த குழந்தைங்க அடுத்த நாள் பாதாம் மாதிரி ஒரு 4 to 5 பாதாம் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் பன்னீர், முட்டை, ராகி அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க உணவில் கண்டிப்பாக நார் சத்து இருக்கணும். இந்த நார் சத்து இருக்கணும்னா காய்கறிகள், அப்புறம் கீரைகள், பழங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவுக்கு நம்ம சாப்பாட்டில் இருக்கணுங்க. குழந்தைகள் சாப்பிடும்போது நம்ம புது புது சாப்பாடை காட்டி குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேஷன் பண்ணணும். மோட்டிவேஷன் பண்ணி இந்த காய்கறி சாப்பிட்டா நல்லது, இப்போ கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு எல்லாருமே சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இப்போ நம்ம கீரை சாப்பிட்டா நம்ம செல்களுக்கு நல்லது, இந்த மாதிரி மீன் சாப்பிட்டா நம்ம கண், இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசி இந்த கொழுப்பு சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கெல்லாம் நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லது, இந்த மாதிரி சொல்லி சொல்லி கொடுக்கணும். இப்போ முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்லா குழந்தைக்கு ரத்தம் ஊறும், அதே போல் முருங்கைக்கீரையோட கால்சியம் வந்து எலும்புக்கு வலு சேர்க்கும், அதே மாதிரி நம்ம ஈரல் கொடுத்தோம்னா குழந்தைங்களை ரத்தம் ஊறும், இந்த மாதிரி நம்ம சொல்லி குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணி உணவெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு உணவானது ரொம்ப வெரைட்டி ஃபுட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்தந்த சீசனில் இப்போ நம்ம லோக்கலாக அந்தந்த சீசனில் என்னென்ன காய்கறி நமக்கு விளையுதோ, என்னென்ன பழம் நமக்கு கிடைக்குதோ, அந்த மாதிரி நீங்கள் சீசனபிள் ஃபுட்டாக நீங்கள் கொடுத்தா கூட
ரொம்ப நல்லது தான். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க.

0: இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்காத உணவு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்தால், இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு பாவக்காய் பிடிக்காது, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பருப்பு சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவு, இப்போ கேரட் நல்லா சாப்பிடுவாங்க, பீட்ரூட் நல்லா சாப்பிடுவாங்கன்னு போது அது கூட சிறிதளவு சேர்த்தி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பல பழங்கள்லாம் அந்தளவு சாப்பிட மாட்டாங்கன்னா ஃப்ரூட் சாலடாக நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்தி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவானது புதுமையாகவும் புதுவிதமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் அந்த மாதிரி உணவு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின் போது அது இருக்கிற ப்ரோபயோட்டிக் வந்து குழந்தைங்களின் செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பின் நாட்களில் வந்துட்டு டயரியா அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் வராமல் தடுக்கும். குழந்தைகள் சாப்பிடும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்துருப்பீங்க, பக்கத்தில் டிவி ஓடிட்டுருக்கோம், இல்லை மொபைல் கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனால் குழந்தைங்க ரொம்ப பாதிப்படைவாங்க. இதனால் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் இல்லாமல் குழந்தைங்கள் தனி ரூமில் தனி ஒரு பிளேஸில் சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி பார்க்கணும். கூடவே நம்மளும் இருந்து கூட நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணி நம்மளும் கூட சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணுங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.
2: எட்டு மணி இரண்டு நிமிஷத்தில் ஊட்டியஃபம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பராக ஒரு தகவல் உங்களுக்காக. சமீபத்தில் ஒரு இளைஞர், அவர் பேர் வந்து சுரேந்தர் சிங் சௌத்ரி அப்படின்ற பிட்டு தபாகி, அவர் வந்து என்ன பண்ணார்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு ஆரோட பிக்சரை வந்து ஷேர் பண்ணுறாரு. இது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கவனத்தை இருக்குது. இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜனவரி 26 பிளாஸ்டிக்கால் நிரம்பிய அஜ்னர் அப்படின்ற ஒரு ஆறு, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அஜ்னர் அப்படின்ற ஒரு ஆறை வந்து ஒரு தனி ஆளாக வந்து சுத்தம் செய்கிறார். அதாவது க்ளவுஸ் கூட இல்லாமல், நீச்சல் தெரியாமல், அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து, கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக அப்புறப்படுத்தி அந்த அந்த ஆறு, அந்த அஜ்னர் அப்படின்ற ஆறையை வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணுறாரு. இது பல்வேறு, அதாவது கிரிக்கெட்டர்ஸாக இருக்கட்டும், பல மிகப்பெரிய மிக முக்கியமான பலருடைய அப்ரிசியேஷன்ஸையும் வந்து ஹீரோயிக் அப்படின்ற ஒரு பாராட்டையும் வந்து பெற்றிருக்கிறாரு பிட்டு தபாகி அப்படின்ற ஒருத்தர். இதில் கவனிக்கத்தக்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தனிவரவன் படத்தில் கூட இந்த டயலாக் வரும், எனக்கு நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் இருக்காம என்னுடைய ஊர், என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற அந்த சமூக அக்கறையோடு ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரியான ஒரு ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயம் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இல்லைங்களா. ஒரு பிகஸ்ட் ஒரு செல்யூட் கூட இந்த நேரத்தில் அவர் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, அவரை பார்த்துட்டு உலக அங்கீகாரம் பெற்ற ஒரு நெதர்லாந்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் கூட ப்ளீஸ் கம் ஒர்க் ஃபார் அஸ் எங்களுக்காக வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இப்படி தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை பண்ணி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் நம்மளுடைய ஊர் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற இந்த நோக்கத்தோட தனி ஆளாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயம் வந்து மிகவும் பாராட்டுக்குரியது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் பிளே பண்ண போகிறேன். இந்த மியூசிக்கை கேட்டால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத பாடலுக்கு அப்புறம் சொல்லுங்கள்.

ஸோ இதுதான் அந்த மியூசிக் பாடலை கேட்டோன்னா, அதாவது மியூசிக்கை கேட்டோன்னு நிறைய பேருக்கு வந்து என்ன மியூசிக் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு மிக முக்கியமான தகவல் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி அற்புதமான பாடல் வருது, ஸ்கெட்ச் திரைப்படத்திற்காக விக்ரமை பாடிய பாடல் தமனோட இசையமைப்பில். ஸ்டேடியூன்

ஒரு அற்புதமான ஒரு மியூசிக்லேயே கேட்டோனே தெரிஞ்சிருக்கும். தளபதி, அதே மாதிரி இளையராஜா, எஸ் ஜானகி, அப்புறமா எஸ்பி பாலசுப்ரமணியம். ஸோ மிக முக்கியமான ஒரு இளையராஜா அவர்கள் தான். ஸோ இந்த ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த குறிப்பிட்ட பாடல் இருக்கு இல்லைங்களா, தளபதி திரைப்பட பாடலில் இந்த ஃபஸ்ட்டு மினிட் ஒரு வார் ஜோன், அதில் ஒரு லவ் மெலடி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவருடைய அந்த ஸ்கோரிங் ஷீட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மியூசிக்லாம் ஒரு லாங்குவேஜில் எழுதுவாங்களே, அதை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இளையராஜா அவர்கள் எழுதுவாராம். அதை எழுதி இந்த ஃபஸ்ட்டு மினிட்டை வந்து வாசித்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா வந்து எழுந்து நின்று, கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் அப்படியே எழுந்து நின்று ராஜா அவர்களுடைய அந்த மியூசிக்கல் நாலேஜ் வந்து அப்படியே அவ்வளோ பிரமிச்சு வந்து பாராட்டினாங்களாம், அதாவது கைத்தட்டலோடு பாராட்டினாங்களாம். ஸோ தளபதியில் நடந்த அந்த விஷயத்தோடு இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்களுடைய 50 ஆண்டுகால இசை பயணத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் இளையராஜா அவர்களுக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடுதல் போஸ்டல் ஸ்டாம்ப் அப்படின்றத வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த சர்வதேச அளவிலான இந்த கௌரவத்திற்கு இளையராஜா அவர்களும் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்தனுக்கு ஆஸ்திரேலியா அரசாங்கம் வந்து இப்படிப்பட்ட ஒரு கௌரவம்

இருக்கிறவங்க சீட் பெல்ட்டை வேர் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு மிதமான வேகத்தில் போகிறது நம்முடைய டிராவலை வந்து மிகவும் பாதுகாப்பானதாக வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இளையராஜா அவருடைய அந்த மிக முக்கியமான தகவலையும் கேட்டு ரசித்துவிட்டு இந்த பாடலையும் கேட்போம். விடுதலை பாகம் 1 திரைப்படத்திற்காக இளையராஜா அனன்யா பட் இணைந்து பாடியது.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோட குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி என்று பெறுது. மீண்டும் குட் மார்னிங் நீலகிரிஸ் கேட்கலாம் நாளை காலை 7:25. இந்த பாடலை தொடர்ந்து 8:15 ஆங்கில செய்தி அறிக்கை கேட்கலாம். அதுவரை சைனிங் ஆஃப், நான் ஆர்ச்சி ராகவேந்திரா. மீண்டும் 8:30 ட்ரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் வேப்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ். பல அற்புதமான திரைப்பட பாடல்கள் வரப்போது, அதுக்கு முன்னாடி நேர்களே, அதாவது ஆஃபீஸ் போகக்கூடியவர்கள், அதே மாதிரி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாகனத்தை ஓட்டுங்க. சில இடங்களில் மழை இருக்கிறதுனால ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரோட்ஸு. ஸோ முடிஞ்சளவு ரஷ் பண்ணாமல் நிதானமாக ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியராகவே போகிறது அப்படின்றது நம்ம ஹேசில் ஃப்ரீயாக நம்மளுடைய ஜேர்னியை வந்து ஆக்கும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அதே போல் கூட பயணிக்கிற எல்லோரையும் வந்து ஹெல்மெட் போட அறிவுறுத்துங்க. அதே மாதிரி காரில் போகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக சீட் பெல்ட் பயன்படுத்துங்க. அது வந்து மிக சேஃப்டியான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இந்த நாள் ஒரு மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. பாடலை கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
4: அது ஒரு கணக்காலம் திரைப்படத்திற்காக விஜய் எஸ்தா ஸ்ரேயா கோஷல் பாடியது இளையராஜாவின் இசையில்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

பாடல்கள் கேட்டோம். ஆட்டோகிராஃப் ஜூலி கணபதி மற்றும் செவன்ஜி ரெயின்போ காலனி திரைப்படங்களுக்காக கேட்ட பாடல்களோடு நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணையவழியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்.

0: நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல். சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் வளமான மரங்கள் நிறைந்த ஒரு காடு. அங்க ஒரு நரி இருந்தது. அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு ஊர், அங்க ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் ஒரு பூனையை வளர்த்தாங்க. அந்த பூனை அடிக்கடி இந்த காட்டுக்கு வர்றது உண்டு. அங்கே இருந்த நரிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பொழுது சாஞ்சதும் வீட்டுக்கு போய்டும். ஆக அந்த நரியும் பூனையும் நண்பர்கள். ஒரு நாள் நரி அந்த பூனைக்கிட்ட சொல்லித்தான், நண்பா, நானும் இன்னைக்கு உன் கூட வர்றேனே, உன் கூட வந்து உங்கள் வீட்டில் ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வரலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு தான். ஐயோ, அப்படிலாம் பண்ணிவிடாதேன்னு தான் பூனை. ஏன்னு கேட்டது நரி. நீ எங்கள் வீட்டுக்கு வந்தா அங்கே இருக்கிற எங்கள் வீட்டுக்காரங்க உன்னை அடித்து விரட்டி விடுவாங்க, அதனால் வேணாம் அப்படின்னு தான். இதை கேட்டதும் நரி சொல்லித்தான், இதை பாரு, மனிதர்களுக்கு ரெண்டு கால் தான், ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கெல்லாம் நாலு கால் இருக்குது. நாலு கால் உள்ள நாம் ரெண்டு கால் உள்ள மனிதர்களுக்கு பயப்படலாமா? அவங்க ரெண்டு கால் வச்சுருக்கிறவங்க துரத்துனா அதை விட வேகமாக நம்மளால் ஓட முடியாதா? நாம் அப்படி பயப்படலாமா? அதுவும் இல்லாமல் அவங்க இந்த நேரம்லாம் தூங்கி இருப்பாங்க, நாம் போகிறது அவங்களுக்கு தெரியாது, அதனால் தைரியமாக என்னை கூட்டிகிட்டு போ, பயப்படாத அப்படின்னு தான். பூனை எவ்வளோ சொல்லி பார்த்துருக்கு, நரி கேட்கலை. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி மெதுவாக மாடிப்படி ஏறி மொட்டை மாடிக்கு போச்சான். அங்கே போய் சேர்ந்ததும் பூனைக்கு ரொம்ப சந்தோஷம், யாருக்கும் தெரியாமல் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு. அதனால் உற்சாகமாக மியாவ் மியாவுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நரி பார்த்தது, நாம் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும், அதுவும் கத்த ஆரம்பிச்சுட்டுது. நரி ஊழையிடுறத கேட்டதும் மக்கள்லாம் வீழ்ச்சிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தூக்கம் கலைஞ்சி போச்சு. அவங்கவுங்க ஒரு தடி கம்போடு ஓடி வர ஆரம்பித்தாங்க. ஏதோ நரி ஊருக்குள்ளே பூந்துட்டுதுரா அப்படின்னு சொல்லி அந்த நரியை மாட்டிக்கிட்டது. போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திவிட்டாங்க. அடி வாங்கின நரி மெதுவாக தப்பிச்சு பொழைச்சி காட்டுக்கு ஓடி போய் சேர்ந்தது. உடம்பு பூரா காயம். காட்டில் இருந்த மற்ற நரிகள்லாம் ஓடி வந்து சுற்றி நின்றுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுதான். கூடாத நட்பு கூடவா சொன்னோம் அப்படின்னு தான். உடனே இது ஏன் கூடினா என்ன அப்படின்னு தான். கூடங்கள் மாடங்கள் ஏறவா சொன்னோம் அப்படின்னு மற்ற நரிகள்லாம் கேட்டு தான், ஏன் ஏறினால் என்ன அப்படின்னு தான் இது. உடனே மற்ற நரிகள், இதோ பாரு, கூடாத கூட்டு கூடக்கூடாது, கூடினது போதாதுன்னு கூடங்கள் மாடங்கள் வேற ஏறி இருக்கிற, அதோடு விடாமல் பாட்டுகள் வேற பாடியிருக்கிற, நாங்கள் வந்து நாதங்கள் கீதங்கள் பாடவா சொன்னோம் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அடிபட்ட நரி ரோஷமாக பாடினால் என்ன அப்படின்னு தான், நீ பாடினதுனால தான் மேலதாளங்களை ஓ மேலேயே வாய்ச்சிருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு தான் எல்லா நரிகளும் சேர்ந்து. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அதுதான் நமக்கு மரியாதை. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கதை. இது அழகாக ஒரு நாட்டுப்புற பாடலில் சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அந்த பாட்டு என்ன தெரியுமா? கூடாதவங்களிடம் கூடவா சொன்னோம், கூடினால் என்ன, கூடங்கள் மாடங்கள் ஏறவா சொன்னோம், ஏறினால் என்ன, நாதங்கள் கீதங்கள் பாடவா சொன்னோம், பாடினால் என்ன, பாடினதினாலே தாளங்கள் மேளங்கள் தக்க திம்மென விழுந்தனவே அப்படிங்கிறது அந்த பாட்டு. அதனால் இந்த உலகத்தில் நாம் எதை செஞ்சாலும் யோசித்து செய்யணும், அதுதான் முக்கியம். ஒருத்தருக்கு நீச்சல் குளத்தில் குதித்து விளையாடணும்னு ஆசை. உடனே ஒரு நீச்சல் குளத்தை தேடி போனார். திரும்பி வரும்பொழுது உடம்பு பூரா கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். என்னங்க இதுன்னு கேட்டிருக்கிறாங்க வீட்டுக்காரம்மா. அதாவது முன் யோசனை இல்லாமல் அந்த குளத்தில் போய் டைவ் அடிச்சுட்டேன் அப்படின்னாராம். என்ன ஆச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. டைவ் அடித்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த குளத்தில் தண்ணி இல்லைங்கிறது அப்படின்னாராம்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் அடுத்து கேட்டு ரசிக்கலாம். ஹாட்ரிக் அடுத்தடுத்து நச்சுன்னு மூணு பாட்டு. இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.

மைடியர் குட்டிச்சாத்தான், தெய்வ வாக்கு மற்றும் பாண்டித்துறை திரைப்படங்களுக்காக மூன்று அற்புதமான பாடல்கள் கேட்டோம் ரிட்டுராங்கள் நிகழ்ச்சியில். நேரில் இனி தொடர்ந்து கேட்கலாம் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் 32 ரூபாய், வெண்டைக்காய் 48 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 37 ரூபாய், ஆப்பிள் ரகம் 40 ரூபாய், அவரை 82 ரூபாய், புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 56 ரூபாய், கொத்தவரை 40, பூசணிக்காய் மற்றும் அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 95 ரூபாய், பெரிய வெங்காயம் 66 ரூபாய், பொரியல் தட்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் 48, தேங்காய் 65, மாங்காய் 130, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 40 முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேரக்காய் 25, முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40, பீட்ரூட், நூல்கோல், டர்னிப் இவற்றின் விலை 45 ரூபாய், முட்டைகோஸ் 20, காலிஃப்ளவர் 45, பட்டாணி 130, வெள்ளைப்பூண்டு 230, இஞ்சி 90 முதல் 170 முதல் விற்பனை செய்யப்படுகிறது. புஷ்பீன்ஸ் 90, டபுள் பீன்ஸ் 80, ஊட்டி அவரை 110 முதல் 120, கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50, ப்ரக்கோலி 90, கருவேற்பிலை 50, கொத்தமல்லி 70, புதினா 60, கீரைகள் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுகுட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை இவற்றின் விலை 60 ரூபாய், வாழைத்தண்டு 10, வாழை இலை 60, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 120, வெள்ளரிக்காய் 45 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30, எலும்புச்சம்பழம் 270, கொய்யா 80, பப்பாளி 55, மாதுளம்பழம் 160, திராட்சை 100 ரூபாய், வாழைப்பழ வகைகள் பூவன் 55, ரஸ்தாளி 70, மோரிஸ் 45, நேந்திரன் 60, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 200, ஆரஞ்ச் 100, சாத்துக்குடி 80, அன்னாசி பழம் 90 ரூபாய் வரையிலும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். நேர்களே, நம் உடல் எடை ஏற்றவாறு தண்ணீர் குடிப்பது மிகுந்த அவசியம் மற்றும் ஆரோக்கியத்தை தரும். அதே போல உடலுக்கு தேவையான அளவு எண்ணெய் மற்றும் உப்பு மற்றும் சர்க்கரை எடுத்துக்கொள்வது மிகுந்த ஆரோக்கியத்தை தரும். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

0: அடிஹேய் சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி.
1: இரண்டு அற்புதமான பாடல்கள் கேட்டு ரசித்தோம் ரெட்ரோராங்கள் நிகழ்ச்சியில். முதல் பாடல் கலைஞன் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் அவர்களும், இரண்டாவது பாடல் பொன்னுமணி திரைப்படத்திற்காக இளையராஜா அவருடைய இசை மற்றும் குரலில் கேட்டு ரசித்தோம்.

மேல ஒரு கண்ணு, இல்லால கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு, நடியோ ரோசா குமாரா.

அற்புதமான ஒரு துள்ளலான பாடல் கேட்டு ரசித்தோம். நான் மகாநல திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் ஜானகி இணைந்து பாடியது மாஸ்டோ ஸ்பெஷலில் இளையராஜாவோட இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அதாவது ஒரு காலத்தில் மாறு வேஷத்தில் போய் ஹீரோ பாடுற பாடல்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்லாங் இருக்கும். அந்த மாதிரி ஆத்திரம் அங்கு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ளோ அண்ட் ஸ்லாங்கில் ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். அப்படியே நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வருது இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக. கேளுங்கள், ரசியுங்கள், இணைந்திருங்கள்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுது ரெட்ரோ ராகங்கள் ரெமாஸ்டோ ஸ்பெஷல். நேர்களை நினைவூட்டுகிறோம், இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நாம பேச போற தலைப்பு, உங்கள் மனசு தேடுற லைஃப் ஸ்டைல் எது, கிராமத்தின் அமைதியா அல்லது நகரத்தின் வசதியா? சந்திக்கலாம் இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில். நேரம் 10:00, தொடர்ந்து கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब उमंग की तकनीकी टीम के साथ मुझे यानी आपके मित्र अजीत
1: और विमलेश को अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग, उमंग।
3: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
4: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
3: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
4: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
3: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
4: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
3: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
4: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
3: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8.
1: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் பங்கு பெறும் பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி
0: மகளிர் மட்டும். நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களை சந்திச்சு அவங்களோட ஜாலியா பேச போறோம். அதோட அவங்களுக்கு பிடித்த பாடல்களையும் பிளே பண்ண போறோம். ஹலோ, வணக்கம்ங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கவிதா.
0: கவிதா மேம், என்ன பண்றீங்க?
2: நாங்க ஷாப் வச்சிருக்கோம்.
0: என்ன ஷாப் வச்சிருக்கீங்க?
2: ஃபேன்சி ஷாப் வச்சிருக்கோம்.
0: ஓகே, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு உங்க ஷாப்ல?
2: எல்லா லேடிஸ்க்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு.
0: எது ஜாஸ்தி சேல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க?
2: ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஏன்னா ஸ்கூல் பக்கத்துல இருக்கனால கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சேல் ஆகுது.
0: ஃபேன்சி ஐட்டம்ஸ்ல என்னெல்லாம் ஸ்பெஷல் திங்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா, கொண்டு வந்திருக்கீங்களா?
2: இப்ப அப்டேட் ஆகுறது எல்லாமே அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம்.
0: ஆமா. ஓகே, பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கீங்க?
2: நார்மலா போயிட்டு இருக்குங்க, ஆவரேஜா அப்படியே போகுங்க. சீசன் டைம்ஸ்ல கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆயிருங்க.
0: உங்களோட தனிப்பட்ட திறமை அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க?
2: பண்ணுவேன், நல்லா டிராயிங் பண்ணுவாங்க. வீட்டுல டைம் கிடைக்கும் போது டிராயிங் பண்ணிக்குவாங்க.
0: இதுவரைக்கும் என்னெல்லாம் டிரா பண்ணிருக்கீங்க?
2: அப்படியே பண்ணிருக்கேன். வேலை வீட்டுல அப்படியே பண்ணி வச்சிருக்கோம். குழந்தைங்க கூட சேர்ந்து பண்ணுவோம்.
0: டிராயிங் பண்ணி பெயிண்டிங் மாதிரி பண்ணி வீட்டுல எல்லாம் வச்சிருக்கீங்க?
2: ஆமா, நானு குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி வீட்டுல வச்சிருக்கோங்க.
0: அதுல எந்த ஸ்பெஷல் டிராயிங் உங்களுக்கு ஒரு சென்டிமெண்டலான, நீங்க வரைஞ்சதுல ஒரு சென்டிமெண்டல் டிராயிங் அப்படின்னா என்ன
2: சொல்லுங்க? சீனரிஸ் தான் ரொம்ப பிடிக்குங்க மேம். அதனால சீனரிஸ் நிறைய வரைஞ்சி வச்சிருக்கேன்.
0: நேச்சுரல்ஸ்.
2: ஆமா, நிறைய அப்படி பண்ணிருக்கோம். அதனால அது எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான். நானே எல்லாமே எனக்கு ஸ்பெஷல்.
0: சூப்பர். நீங்க வரைஞ்சது எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் தான். நீங்களும் உங்களுக்கு ஸ்பெஷல் தான்.
2: கண்டிப்பா,
0: நிச்சயமா. இப்படிதான் செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். அப்பதான் பிசினஸ்லயும் ஜெயிக்க முடியும், நம்ம லைஃப்லயும் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ சோ மச்ங்க.
2: தேங்க்யூ.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம்
2: உயிரே படத்துல அந்த பூங்காற்றில சாங் இருக்கு இல்லீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அந்த சாங் உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். தேங்க்யூ சோ மச்.

0: ஹலோ மேம், உங்க பேர் சார்?
1: மேம் ஐம் தீப்தி.
0: தீப்தி மேம் என்ன பண்றீங்க?
1: ஐ அம் எ ஸ்கூல் டீச்சர், பிரைமரி டீச்சர்.
0: ஓகே, எப்படி போயிட்டு
1: இருக்கு? யா, இட் இஸ் குட், ஃபைன்.
0: தி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க?
1: தே ஆர் வெரி குட் இன் தேர் ஸ்டடீஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஐ என்ஜாய் வித் தேம். தே ஆர் வெரி குட்.
0: ஸ்டூடண்ட்ஸோட முன்னேற்றத்துல டீச்சர்ஸோட பங்கு என்ன அப்படி நீங்க நினைக்கிறீங்க?
1: சோ திங் இஸ் வாட் வி ஷட் ஃபைண்ட் த டாலன்ட் வித் இன் தி சில்ட்ரன் அண்ட் வி ஹேவ் டு பிரிங் தேம். ஈச் அண்ட் எவ்ரி கிட் ஹஸ் எ ஓன் டாலன்ட். சோ இட் இஸ் அப் பேஸ்ட் ஆன் தி டீச்சர் ஹூ கேன் பிரிங் அப் தேர் டாலன்ட்ஸ். தட் இஸ் தி திங். அ டீச்சர் ஷட் நோ ஈச் அண்ட் எவ்ரி டாலன்ட் ஆஃப் ஈச் child. That is what.
0: Thank you so much. சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ஃபேவரட் சாங் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ப்ளே பண்ணு.
1: I love Rajini, so you can play any Rajini song.
0: Thank you so much.
1: Thank you, ma'am.

0: ஹலோ, வணக்கம் மேம். உங்க பேர்?
1: வணக்கம், என் பேர் ஷபீனா.
0: என்ன பண்றீங்க மேம்?
1: நான் டீச்சரா ஒர்க் பண்றேன்.
0: ஓகே, எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்?
1: எனக்கு 25 இயர்ஸ்க்கு மேல ஆகுது.
0: ஓகே, எப்படி இருக்கு மேம் எக்ஸ்பீரியன்ஸ்?
1: அது சொல்லணும்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
0: குட்டீஸ் எல்லாம் ரொம்ப கைண்டா இருக்காங்களா உங்ககிட்ட?
1: நல்ல நல்லபடியா இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற பொறுத்து, நம்ம எப்படி எப்படி இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களும் நம்ம கூட நல்லபடியா இருக்காங்க.
0: 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்ட்ரகிளா ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது
1: நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸோட இதுவும் இருக்கு, பிள்ளைங்களோட இதுவும் இருக்கு. அதுல நாங்க அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாமே இருக்கிறதான வாழ்க்கை.
0: சரி, இவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்திருப்பீங்க. சோ என்ன இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணு? ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே அவங்க இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணா நல்லா இருக்கும், எந்த விஷயத்துல அவங்க அப்டேட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம், ஸ்மார்ட் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்.
0: பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்.
1: ஐயா, கண்டிப்பா.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச். உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேம், பிளே பண்ணுங்க.
1: உங்க இஷ்டம், நீங்க எது போட்டாலும் சரி.
0: ஓகே, தேங்க்யூ மேம்.
1: வெல்கம்.

0: ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அர்ச்சனாங்க.
0: என்ன பண்றீங்க?
1: ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, எப்படி போயிட்டு இருக்குங்க ஒர்க்?
1: ஒர்க்லாம் ஓகேங்க, நல்லா போயிட்டு இருக்கு.
0: ஓகே, அதை தவிர வேற ஏதாவது பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா?
1: இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேங்க, இதுக்கு மேலதான் ஏதாவது பண்ணணும்.
0: எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க ஒர்க்கையும் லைஃபையும்?
1: இல்லைங்க, அந்த டைம் கரெக்டா செட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்குள்ள ஒர்க் முடிச்சுட்டு லைஃப்ல வந்து எப்படின்னா சேம் அதே டைம் தான்.
0: ஓகே, எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு?
1: ரெண்டுங்க.
0: ஓகே, என்ன பண்றாங்க?
1: பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து யூகேஜி, பொண்ணு வந்து 2 வயசுங்க, கை குழந்தை.
0: சரி, ஓகே, ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் எங்களுக்காக.
1: ஏதாவது வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை உடனே பயன்படுத்திக்கங்க. அது வந்து நாளைக்கு நாளைக்குன்ட்டு தள்ளி போடாதீங்க. ஏதோ வாய்ப்பு வந்து ஒரு டைம் தான் வரும், நெக்ஸ்ட் டைம் அதை யோசிக்க கூட நமக்கு டைம் இல்லாம போயிரும். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதாங்க.
0: சோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். நீங்க எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க.
1: நான் என்ன வாய்ப்பு மிஸ் பண்ணாங்க, படிக்கிற விஷயத்துல மிஸ் பண்ணிட்டேன். ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்கணும்னு நினைச்சேன், அது அந்த டைம்ல அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டதுதான். இப்ப வந்துட்டு அது என்னால் படிக்க முடியாமே போயிடுச்சு, அதுதாங்க.
0: உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் சாங் இருந்தா இந்த ப்ரோக்ராம்ல ப்ளே பண்றோம்.
1: ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி சாங், எனி சாங் போடுங்க.
0: ஓகேங்க, தேங்க்யூ சோ மச். ஓகே.

0: நேர்களே, இத்துடன் இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பெண்கள் ரொம்பவே ஆர்வமா உற்சாகமா பேசினாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அவங்களோட பேசினது.
1: மீண்டும் இதே போன்று இன்னும் பல பெண்களை சந்தித்து பேசலாம் அடுத்த நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே பிரியா சதீஷ். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி
0: பிரியா சதீஷ்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தின் கடைகோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஆன்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கான்ஸ்டன் பிரவுனியை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டம் உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்களில் பொது சேவையை மேம்படுத்துவதுடன் வர்த்தக வருவாயையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரைக்கு சொந்தமான இடங்களில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்கக் கல்வி பட்டய தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் அதனை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1,12,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த உக்கரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக.

0: மண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
1: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும்
2: அறிவிக்க கேட்போம். உலக ஏரிகள் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது?
3: சரியான பதில் August 27th. சரியான பதிலளித்த நேயர்கள் பேரூர் அபிராமி, உடுமலை வட்டம் கார்த்திக், பிங்கர் போஸ்ட் மகாலட்சுமி, மதுரை வாணி, பொள்ளாச்சி ஜீவா, நாகர்கோவில் செல்வி, காஞ்சிபுரம் சௌமியா, மசினங்குடி லிங்கராஜ்.
2: அடுத்த கேள்வி, October 6th தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது?
3: மதுராந்தகம், தாராபுரம். சரியான பதிலளித்த நேயர்கள் தென்பொன்முடி சுரேஷ்குமார் ராஜாமணி, கோயமுத்தூர் கருமத்தாம்பட்டி வெள்ளையங்கிரி பிரேமா, திருப்பூர் பெரியாயிபாளையம் எம் சாஹிதா பானு, இடுக்கி மாவட்டம் குமார், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் ரிதன், அரியலூர் மாவட்டம் வீணா, தாளவாடி ஆனந்தன், கீரனூர் வாசகி, திருவண்ணாமலை மாவட்டம் வரதன், கிருஷ்ணாபுரம் சதீஷ்.
2: அடுத்த கேள்வி, தமிழகத்தில் புதிய தலைமை செயலகம் அமையவுள்ள இடம் எது?
3: சரியான பதில் பட்டினப்பாக்கம்.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை எஸ் மித்ரன், திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜ் ஜனகாதேவி தினேஷ்குமார், இடுக்கி மாவட்டம் குமார், மதுரை திருமங்கலம் மு தண்டிமுருகன், மணக்கடவு குமார், பாம்பே கேஸ் ராதா, எப்பநாடு மீனாட்சி, தேனி மாவட்டம் தாரணி கிருஷ்ணகிரி லீலாவதி, தாராபுரம் அபிராமி, தர்மபுரி ராஜாத்தி. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் உலகத்தரத்துடன் ஒலிம்பிக் நகரம் அமையுள்ள மாவட்டம் எது?
3: சரியான பதில் சென்னை.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை மணிநகரம் எஸ் அக்ஷய மீனாட்சி, தெலுங்குபாளையம் பாலு ரேவதி அக்ஷயா, தென்காசி முகமது, திருவண்ணாமலை மாவட்டம் ரஞ்சித், பழனி ராமகிருஷ்ணன், தாராபுரம் வீணா, எடக்காடு ராதிகா, தேனி மாவட்டம் ஜீவா, அரியலூர் மாவட்டம் ராஜேஷ். அடுத்த கேள்வி, உலகிலேயே அதிக ஊதியம் பெறும் பிரதமர் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
3: சரியான பதில் சிங்கப்பூர்.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை எஸ் ஐஸ்வர்யா, சாம்ராஜ் நகர் காவ்யா, கோவை ராஜா, சத்தியமங்கலம் கோமதி, காரமடை தமிழ்மணி, உதகை சுரேஷ், மேட்டுப்பாளையம் முருகேஷ், மகாலட்சுமி நகர் சாந்தி, வெள்ளையங்காடு கோகிலா, திண்டுக்கல் தினேஷ்.
1: அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், தேவனூர் ஜோதிலட்சுமி, கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், திருப்பூர்

0: மனவை கா சந்திரசேகர், கோயமுத்தூர் எஸ் சத்யநாராயணன், வெள்ளையங்காடு மகேஸ்வரி தர்மராஜ், அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன், உதகை தீபா, தூத்துக்குடி முல்லக்காடு பாபு,
1: தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இன்றைய கேள்வி: எந்த மாநிலத்தில் வெற்றி பயணம் என்ற திட்டம் அக்டோபர் 2 முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது? கேள்வி மீண்டும் ஒருமுறை: எந்த மாநிலத்தின் வெற்றி பயணம் என்ற திட்டம் அக்டோபர் 2 முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

0: பதினோரு மணி பத்து நிமிஷம் ஆயாச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சினாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புல நேர்களாக்கி நீங்கள் உங்க கருத்துக்களோட ரெடியாக இருப்பீங்க. என்ன தலைப்பு அப்படின்றத சொல்லிடுறேன். உங்க மனசு தேடுற லைஃப் ஸ்டைல் கிராமத்தின் அமைதியா அல்லது நகரத்தின் வசதியா? தலைப்பு மீண்டும், உங்க மனசு தேடுற லைஃப் ஸ்டைல் கிராமத்தின் அமைதியா அல்லது நகரத்தின் வசதியா அப்படின்ற இந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344901018, வெளியூர் நேயர்கள் 9342901018, புதிய நேயர்கள் 8300019118 ஆகிய இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போற அடுத்த முதல் அழைப்பாளர் வருக வணக்கம்.
1: வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் கோயில்பட்டத்திலிருந்து துரையன் பேசுறீங்க. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும் துரையன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க, நல்லா இருக்கிறேங்க.
0: எப்படி இருக்குது வேலையெல்லாம், எப்படி போயிட்டு இருக்கு?
1: வேலையெல்லாம் போயிட்டே இருக்குதுங்க. எங்க கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுங்க, நாள் ஜோதி வச்சிருக்கிறேங்க.
0: சூப்பர் சூப்பருங்க. சரி,
1: அப்புறங்க இந்த நம்மளுக்கு வந்து கிராமத்து அமைதிதான் பிடிக்கும்.
0: எதனால கிராமத்தின் அமைதியை வந்து மனசு தேடுது?
1: தேடுதுங்கன்னா, இப்ப வந்து பக்கத்து வீட்டுல எது நிகழ்வு நடந்தாலும், நம்ம வீடு நடந்தாலும் வந்து அவங்க சொந்தக்காரர் வந்து மேல வந்து பாப்பாங்க, பேசுவாங்க. அப்புறம் ஓசி லேசிங்க, சுத்திலும் மரங்கள் இருக்குதுங்க. ஆமாங்க, சொந்த சொந்தங்கள் மாதிரி எல்லாரும் எந்த ஒரு மூலையில ஒரு நிகழ்வுல இருந்தாலும் நம்மளை வந்து கேட்பாங்க, போவாங்க. நம்மளும் அதே மாதிரி போவாங்க.
0: ஆமாங்க,
1: சரிங்க. எங்க வீட்டுல பேசுறாங்க.
0: அவங்களும் பேசுறாங்களா? கொடுங்க.
2: நல்லா
0: இருக்கமா? என்ன ஒரு புன்னகை, ஆனந்த புன்னகை. சொல்லுங்கம்மா. சரிமா சரிமா, ரொம்ப சந்தோஷம். உங்க மனசு தேடுற லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு எந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? வாழ்க்கை முறை
2: எங்க கிராமத்துலதான் பிடிக்கும். இப்பவும் பாருங்க, 12 நாள்
0: சரி
2: சமையல் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் நிம்மதியா தான் வந்துட்டு இருக்கிறோமுங்க. அதான் பிடிக்குங்க, கிராம தான் பிடிக்கும் நம்ம.
0: ஓகே ஓகேமா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மிக்க நன்றி அழைத்தமைக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமாக பேசினீங்கம்மா, நன்றிமா. ஓகே, அடுத்த நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: கோவை மாவட்டத்திலிருந்து இடையல்பாளையம் பெருமாள் சாமி பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க பெருமாள் சாமி?
3: மிக நலமாக உள்ளோம். நீங்கள் நிலையத்தவரெல்லாம் நலமா?
0: நாங்களும் மிக நல்லமா நலமாக உள்ளோம். சொல்லுங்க, தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
3: சொல்லுகிறேன். தம் தேசத்தின் ஆத்மா கிராமத்தில் தான் இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது என்று
0: சரி
3: முடிந்தவர் நம் தேச சந்தை

0: இல்லை, பறந்து விரிந்து கிராமத்திலும் இல்லை, பரபரப்பாக சோர்ந்து கொண்டிருக்கும் நகரத்திலும் இல்லை, அவரவர் மனதில் தான் இருப்பது என்பதுதான் என்னுடைய நிறைவான கருத்து.
1: ஓகேங்க அருமை, ரொம்ப அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, நன்றி அழைத்தமைக்கு.
0: தேங்க்யூ. ரைட்,
1: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனாமணிகண்டன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க சார். கிளைமேட் ஏதோ கொஞ்சம் சில்லுன்னு இருக்குதுங்க. அங்க ஊட்டிலிங்க?
1: சொல்லவே வேண்டாம், இன்னும் எக்ஸ்ட்ரா சில்லாவே இருக்கீங்க.
2: அப்படிங்களா? சரிங்க சார், நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க சார்.
1: சொல்லுங்க, தலைப்பு உங்களுடைய கருத்து.
2: நகரத்துல என்னதான் வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும், ஆனா என் மன நாடுறது வந்துங்க கிராமத்து வாழ்க்கை தாங்க. நான் தென் பொன்மடிங்கிறது கிராமம் தாங்க. அமைதியான கிரை, இப்ப எப்படின்னா நல்ல ஒரு சுற்றுச்சூழல், இப்ப சொன்னீங்களா சில்லுன்னு, அந்த இயற்கையான காற்று கிடைக்குங்க. அப்புறம் குயில் கூவுறதுங்க, மயில் அகவுறது, காக்கை கரையறதெல்லாம் சத்தம் கேட்கும். ஒரு அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நகரத்துல என்னதான் இருந்தாலும் அந்த வண்டி வாகன சத்தங்கள் அதெல்லாம், அந்த புகை இதெல்லாம் ஒரு இது மாதிரி இருக்குங்க. ஏன்னா கிராமத்துல அப்படி இல்லைங்க, இயற்கையா இருக்குங்க. அப்படி காலாரம் நடந்தாலும் கொஞ்சம் ஒரு இன்பமா இருக்குன்னு வைங்களேன். அந்த நகரத்துல சத்தத்துல நடக்கிறத விட இங்க அப்படியே காலாறு வாக்கிங் காலை மாலை போனோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க.
1: சரிங்க,
2: அதனால என் மனம் நாடுறது கிராமத்து வாழ்க்கையே தாங்க.
1: சூப்பருங்க, சூப்பர் சூப்பர்.
2: வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றிங்க, நன்றி. அதாவது தொடர்ந்து நேர்கள் ரொம்ப அற்புதமாக கருத்துக்கள் சொல்லிட்டே இருக்காங்க நேர்களை. அதே போல வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதற்கு 8300019 1018 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ நமக்கு நிகழ்ச்சியில் இருந்து தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது, வேலைக்காரன் திரைப்படத்திற்காக. ஸ்டேடியூ
3: ஹலோ, அடுத்த கையில் அனுப்பா.

0: நம்ம கூட வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயர் வந்து கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து ஆர் கே சண்முகானந்தம் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பிடித்தது கிராமத்து வாழ்க்கையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நகர வாழ்க்கை பரபரப்பாகவும் சப்தத்தோடு வேகமாக போகும், ஒரு அமைதி இல்லாத தன்மையில் வந்து இருக்கும். ஆனால் கிராமத்தில் எப்பொழுதும் அமைதியே தான் இருக்கும். ஆகவே அமைதி நிறைந்த இந்த கிராம வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகே, அருமையான கருத்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடே, அந்த வரிசையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த அழைப்பாளர்
1: வீச வச்சு அப்படியே கூல் ஆக்கிரும். என்னதான் இருந்தாலும் பிறந்த ஊர் விட்டு கொடுக்க முடியாது சார்.
0: சரி சரி சரி.
1: அதனால காலகாலமா இதே ஊர் தான் இருக்கு. அதனால எங்க நாள் எங்கே போய் இருக்க முடியல. ஆனா கிராமம் தான் என்ன பொறுத்து, ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா கிராமத்துல யாரு எங்க யாரு புதுசா வந்தாலும் தெரியும் சார்.
0: சரி,
1: யாரு எந்த வீட்டுல இருக்கிறாங்க, எந்த தெருவு இருக்கிறாங்களோ அடையா சொல்ல முடியும். டவுன்ல பாத்தீங்கன்னா யாரு வர்றாங்க யாரு போறாங்கன்னு என்ன ஒண்ணுமே தெரியாது சார். அதனால கிராமம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுங்க சார்.
0: சூப்பருங்க, ரொம்ப அற்புதமான கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் பேமகுளம், சிவகுமார்.
0: சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க சிவகுமார், தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
2: சார், நீங்க தலைப்பு வந்து கிராம வாழ்க்கையா இல்ல நகர வாழ்க்கையா?
0: உங்க மனசுக்கு பிடித்த லைஃப் ஸ்டைல்னு கேக்குறோம், வாழ்க்கை முறை. எந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிருக்கோம்.
2: எனக்கு நகரத்தோட கிராமம் தான் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: எதனால?
2: ஏன்னா கிராமத்துல வந்து ரொம்ப பசுமையா நல்லா இருக்கும்.
0: சரி,
2: காற்றோட்டமா ஜில்லுன்னு நல்லா பசுமையா இருக்கு எல்லாமே.
0: சரி,
2: ஒரு வீட்டுல வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாலே அங்க காத்து நல்லா காத்து வரும்.
0: அப்படியே வெளியே திண்ணையில வந்து உட்காந்துக்கலாம். வெளியில திண்ணையில வந்து உட்காந்துக்கலாம் இல்லையா?
2: ஆமாமா, திண்ணையில வந்து உட்காந்துக்கலாம், வயல்வெளியில போலாம்.
0: சரி,
2: ஜில்லு ஜில் ஜில்லுன்னு காத்து வரும். அதே மாதிரி நகரமும் பிடிக்கும் எனக்கு. ஆனா சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: சென்னை
2: எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதுவும் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலே ரொம்ப நல்லா பிடிச்சது வந்து கிராமம் தான் சார்.
0: ஓகேங்க, ஓகே.
2: ஆமா ஆமா, கிராமம் தான் நான் சொல்லுவேன்.
0: ஓகே, நன்றிங்க, ரொம்ப அற்புதமான கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, அடுத்த நேர் வருக, வணக்கம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: நீலகிரி மாவட்டம் எடக்கால ரங்கநாதன் சார்.
0: சொல்லுங்க ரங்கநாதன், எப்படி இருக்கீங்க?
3: அருமையா சார், நிகழ்ச்சியில கேட்டுருக்கேங்க சார்.
0: சொல்லுங்க தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
3: தலைப்பு எனக்கு கிராமத்து தான் சார் பிடிக்கும்.
0: எதனால?
3: இங்கே இயற்கை காட்சிகள் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. நாங்க கிடையாது, நாங்களும் கிராமத்தில் தான் சார்.
0: சரி,
3: தொழில் தோட்டங்கள் இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க, அமைதியா இருக்க இடம்.
0: சரி,
3: இயற்கை காட்சிகள் நிறைய இருக்கலாம், டேம் சுற்றி பாக்குறது இந்த இடம் நிறைய இருக்கு.
0: சரி சரி, எண்கள் மீண்டும் உங்களுக்காக. உள்ளூர் நேயர்கள் 9344-1001-18, வெளியூர் நேயர்கள் 9342-1001-18, புதிய நேயர்கள் 8300-1919-1018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவுசெய்து புதிய நேயர்களுக்கான எண்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் நேயர்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற அந்த அன்பான வேண்டுகோளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் சிங்கம் திரைப்படத்திற்காக பென்னி டயல் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் தேவிஸ்ரீ பிரசாத் இசைமட்டில் UDFM 101.8 ஸ்டே டியூன்ட். தி எண்ணங்களின் வண்ணங்கள்.
4: சுத்தி வர்றான், சுழண்டு வர்றான், புயல போல எங்கும் அடம்பாஞ்சு வரான், பறந்து வரான், நம்ம தர சிங்க

0: ரொம்ப ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். விவேகாவோட பாடல் வரிகளில் அதாவது ஒரு வில்லேஜ் வைப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? வில்லேஜ் வைப்னா புத்தங்களை போயிடாதீங்க. பொதுவாகவே ஒரு கிராமம் அப்படின்னா ஒரு டீ கடையில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே என்ன சொல்கிறது அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நோன் பீப்புளாக இருப்பாங்க. ஒரு அஞ்சாறு பேர் பார்த்தாலும் ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் ஒரு ஒரு அன்போட வா டீ சாப்பிட்லாம் அப்படின்ற லெவலுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதான் வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கையினுடைய ஒரு மிக சிறந்த ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்ம கூட பேசுகிறக்காக அடுத்து அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வருக வணக்கம்.
1: வருது நம்ம மனசு உயிர் ஓடுறதுக்கு சுத்தமான காற்று வந்து நகரத்துல கிடைக்கிறது இல்லைங்க. ஆனா கிராமத்துலதான் அந்த வேப்ப மரம், புங்க மரம், தென்னை மரம், எல்லா மரங்களும் கிராமத்துலதான் நிறைய இருக்குங்க. எங்க பார்த்தாலும் வயல் காடு, பச்சை பசேன்னு இருக்குங்க. கிராமத்துல வாழ்க்கை வந்து தூயமான காற்று நம்ம சுவாசிக்கிறோம், ஆயுஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா நகர வாழ்க்கையில வந்து ரொம்ப ஆயுஸ் கம்மி தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆய்வுலயே குறிப்பிட்டிருக்கிறாங்க, நகர கிராமத்துல இருக்கிறதா ரொம்ப பெஸ்ட். பாருங்க, நகரத்துல இருக்கிறவங்கள சொந்த ஊருக்கு போயிடுறாங்க, சென்னையில இருக்கிறவங்க
0: என்ன இருந்தாலும். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் எல்லா நேரிலும் வந்து கிராமத்து வாழ்க்கைன்னு சொன்னாலும் ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நிமிஷம், இப்ப வந்து நமக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நகரத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது, அப்ப அதுக்கான தீர்வு என்ன? இப்போ
1: நகரம் வந்து நம்ம ஏதோ பொருள் வாங்கறதுக்கு நகரத்துக்கு நம்ம போறோம், நம்ம கிராமப்புறங்களுக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு சார். எல்லாமே கிராமத்துக்கு எல்லாமே கிடைக்குது, காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது.
0: சரிங்க,
1: எல்லாம் அன்பா இருக்கிறாங்க மக்கள்லாம். ஏதாவது ஒரு பிரச்சனை நகரம் எல்லாம் ஊரே ஒன்னா
0: சேர்ந்து வந்துருவாங்க.
1: ஆமா, நகரத்துல யாரும் வரதில்லைங்க.
0: சரி,
1: ஆமா, கிராமப்புற வாழ்க்கை தான் ரொம்ப நல்லது.
0: நன்றிங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார், நான் சன் வீரியஸ்ல இருந்து பரிமலா பேசுறேன்
0: சார். வணக்கம் பரிமலா, இதான் முதல் முறை நிகழ்ச்சிக்கு வரீங்களா?
2: இல்லைங்க சார், நான் ரெண்டு நிமிஷம் பேசிட்டேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார், நீங்க எல்லாம் நல்லா?
0: நலமா இருக்கம்மா. சொல்லுங்கம்மா, தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
2: சார், எனக்கு பிடித்தது கிராமத்து சூழல் வாழ்க்கை தான் சார். அதுல ஒரு மூணு காரணம் சொல்லலாம். முதலாவது வந்து அந்த இயற்கை சூழல், சுத்தமான காற்று, நல்ல ரம்யமான இருக்கும் சார். எல்லாமே வயல்வெளியும், தென்னந்தோப்பு, மாண்டோப்பு, அந்த மாதிரி அது ஒரு பிடிக்கும் சார். இரண்டாவது மக்கள், மக்கள் வந்து ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க, மனசுல தோணுதை பேசுவாங்க, அக்கறையா இருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் சார். அது அக்கறை எடுத்துப்பாங்க மத்தவங்களை பத்தி எல்லாம், அந்த மாதிரி ஒரு மக்களோட குணம். மூன்றாவது வந்து உணவு சார், உணவு வந்து சும்மா சிம்பிளா சமைப்பாங்க, அவ்வளவு டேஸ்டியா இருக்கும், கண்டதும் போடாம. அது அந்த மூணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கிராமத்து வாழ்க்கை தான் பிடித்த வாழ்க்கை.
0: ஓகேங்க, சூப்பருங்க, ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க, நன்றிங்க.
2: தேங்க்யூ சார்.
0: அடுத்த நேர் வணக்கம். ஓகே, தொலைபேசி இணைப்புல சில விஷயங்கள் நினைக்கிறேன். வருக வணக்கம். ஓகே, அடுத்த நேர் இணைப்புல இல்ல. வருக வணக்கம்.
3: வணக்கம், பள்ளி நகைப்பிலிருந்து கவலைவேணிங்க.
0: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். சொல்லுங்கம்மா, தலைப்பு பற்றி உங்களுடைய
3: கருத்து. நல்ல தலைப்பு, இந்த தடவை சொல்லுங்களே உங்க வாய்ஸ்ல அந்த தலைப்பு.
0: அதாவது உங்க மனசு தேடுற லைஃப் ஸ்டைல் கிராமத்தின் அமைதியா அல்லது நகரத்தின்
3: வசதியா? ஆமா, அத ஸ்டார்டிங்ல கேட்டதா இருக்கேன்.
0: சரிங்க,
3: மனசுக்கு ஏத்த லைஃப் கிராமத்திலயா நகரத்திலயான்னு கேட்டிருக்கீங்க. ஆனா வந்து மனசுக்கு ஏத்த லைஃப் என்னைய பொறுத்தல கிராமத்துல தான் சொல்லுவேன்,
0: அங்கதான் கிடைக்கும்.
3: ஆமா, ஏன் நான் இருக்கிறது கிராமம் தான், பிறந்து வளர்ந்ததே இப்ப பூந்த வீடு எல்லாமே கிராமம்தான். ஆனா பழகினவங்க வந்து இப்ப ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வச்சுங்களே, அந்த செருவே கூடிடுவோம். அவங்களுக்கு பக்கத்துல 1000 பிரச்சனை இருக்கும், எத்தனை சண்டை கட்டிக்கு ஓட்டும். ஆனா ஒரு பிரச்சனைனா விட்டு தர மாட்டோம், செருவே கூடிடுவோம். ஆனா நகரத்துல அது எதிர்பார்க்க முடியாது, யாரு பக்கத்துல குடியிருக்காங்கன்னே தெரியாது. ஆமா, இந்த பண்பலை வாயிலாவே நான் பழகிட்ட நண்பர்கள் நிறைய கிராமத்துக்காரங்க தான். என்ன சொல்றதுங்க, உறவு, அண்ணி, அக்கா, தங்கச்சின்ட்டு அந்த ஒரு பாசத்தின் ஒரு அளவுக்கு எல்லையே
0: இல்லை.
3: சுத்தமான தூய்மையான காற்றுங்கிறது ஒரு பக்கம், அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ரெண்டாவது வந்து எப்படி சொல்றதுங்கன்னா, இப்ப ஒரு ஒரு தெருவுக்குள்ள புதுசா ஒரு தெருவுல ஒரு நாய் வந்தாலும் கூட அது கூர்ந்து கவனிப்போம் நாங்க.
0: சரி,
3: யாரா நம்ம தெருவுல புதுசா ஒரு நாய்? இப்ப ஆமா, எங்க பக்கத்து வீட்டு சின்ன கடைக்குட்டி 8 படிக்கிற பையனே, அது நானும் அவனும் மொட்டமாயில 10 மணிக்கு உட்காந்து அத்தை ஜெயிட்டு இருந்தோம். அக்கா ஒரு நாய் பத்தியக்கா புதுசா ஹைட்டா வெள்ளையா வந்துச்சுலக்கா அப்படின்னு. ஆமாடா, நானும் பார்த்து பயந்தேன். அந்த மாதிரி நாங்க வந்து அந்த கிராமத்தோட வாழ்க்கை நகத்துல கிடைக்காது. இப்ப இப்ப பையனுக்கு உடம்பு சரியில்லை, சொன்னேன் தம்பி இது அது வாங்கி தடவிருக்கலாமல்ல உடம்புக்கு அப்படின்றதுக்கு. அம்மா நம்ம ஏரியா கிடையாது, அது அங்க எல்லாம் வந்து அது செய்ய மாட்டாங்க. கேக்குறோம், ஆனா செஞ்சா பரவாயில்ல, செய்யலன்னா எனக்கு சங்கடமா போயிருமில்ல. உங்களுக்கு நகர வாழ்க்கை பத்தி இன்னும் தெரியல, உன்னை மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத அப்படின்னு. எல்லா விதத்திலுமே, அதாவது டெக்னாலஜி வளர்ச்சி, நமக்கு தேவையான ஒரு மருத்துவமனை, ஒரு பெருசா ஒரு எதிர்பார்க்கறதுனா அது சிட்டில தான் இருக்குது.
0: நிச்சயமா
3: சிட்டி பார்த்துதான் நாங்க போக வேண்டியதா இருக்குது. கிராமத்துல வந்து எல்லாமே அடிப்படை தேவை வந்து இருக்குது, ஆனா வந்து பெரிய லெவல்ல நகரத்துலதான் இருக்குது, கிராமத்துல எதிர்பார்க்க முடியாது. ஆனாலுமே மனித வாழ்க்கைக்கு மனித நேயம் உள்ள வாழ்க்கை, சுகாதாரம், தூய்மையான காத்து, ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கணும்னா கிராமம் தான்.
0: நன்றி நன்றி நன்றிங்க, ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் பேலன்ஸ்டா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேர்
3: நன்றி,
0: வணக்கம். ஓகே, வருக வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: கிருஷ்ணமூர்த்தி, நார்வேல இருந்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்குது?
4: நிறைய வந்துருக்குது அந்த மாதிரி. அப்புறம் பெஸ்ட் காலேஜ், அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம ஊர்ல, நம்ம டவுன்ல இருக்குது. அது மாதிரி இப்போ லீவு நாள்ல எங்கேயும் போகணும்னா மால் அந்த மாதிரி போய்க்கலாம். பிரசன் மார்க்கெட் நிறைய இருக்கு, அந்த மாதிரி போய்க்கலாம். அந்த மாதிரி நிறைய வசதிகள் எல்லாமே இருக்கு கிராமத்துலயும். அதாவது அங்க சுத்தமான காற்று கிடைக்குது, எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க, எல்லாம் சொல்றாங்க. இந்த டவுன்லயும் நம்ம பழக வேண்டிய விதத்துல பழகுனா இவங்க மனிதர்கள் தான், இவங்க ஒண்ணு வேற்றுக்கிற வாசிகள் இல்ல. இவங்களும் நல்லாதான் அன்பாதான் இருக்கிறாங்க,
0: நல்ல
4: ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. நம்ம பழகுற முறையிலதான் இருக்குது. அதனால டவுன் தான்
0: கிராமத்து வாழ்க்கை. நாங்க ஒரு சிலர் பேலன்ஸ்டா சொன்னாங்க, இந்த நேர் வந்து நகரத்து வாழ்க்கை தான் முக்கியம். ஆனாலும் நிறைய பேர் வந்து ஒரு கான்ஸா சொன்னாங்க இல்லையா, அதாவது நெகட்டிவ் சைட்ஸா சொன்ன விஷயத்த நம்ம வந்து மாத்திக்கணும் பழகிற விதத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு அற்புதமான பாடல் விஜயசுதாஸ் மற்றும் குழுவினர் பாடியது தாமிரபரணி திரைப்படத்திற்காக. யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பில் ஊட்டி 101.1 பிளேயரில் ஸ்டே டியூன்.

0: 11:40 ஆயாச்சு. அற்புதமான பாடல்கள் கேட்டிருக்கோம். அதே வரிசையில் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் அற்புதமான கருத்துக்களோட நேர்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க. நாம பேசிட்டு இருக்க தலைப்பு மீண்டும் உங்கள் மனசு தேடுற லைஃப் ஸ்டைல், கிராமத்தின் அமைதியா அல்லது நகரத்தின் வசதியா அப்படின்ற இந்த தலைப்பில் நேர்களாகி நீங்கள் வந்து கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில் நம்ம கூட வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. நகர வாழ்க்கை ஒரு 60 வயது வரைக்கும் தான், அதற்கு மேலே வயது முதிர்ந்த காலம் கிராமத்தில் வாழ பிடிக்கும். நகர வாழ்க்கையில் கல்வி வசதி, மருத்துவ வசதி, வருமானமும் நகரத்தில் வந்து சிரமம் இல்லாமல் கிடைக்கும். அதே போல் 60 வயது வரை அனைத்து கடமைகளும் வந்து கடமைகளை நம்ம முடித்து விட்டு பிற்காலத்தில் ஓய்வு எடுத்து வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கிராம வாழ்க்கை அப்படின்றது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சிவா மார்க்கெட் ஊட்டியிலிருந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம கூட நேயர்களும் இணைய காத்திருக்கிறாங்க. யாரெங்க இருந்து வருக? வணக்கம். வணக்கம். ஓகே, நேருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நேர் வருக. வணக்கம். ஓகே, வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: காந்தல்ல இருந்து சாந்தா பேசுறேன் சார்.
0: நலமாக இருக்கீங்களா சாந்தா?
1: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கோம்மா. சொல்லுங்கம்மா, தலைப்புச்சி உங்களுடைய கருத்து.
1: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்?
0: எல்லாமே நலமா இருக்காங்கம்மா. சொல்லுங்கம்மா.
1: ஓகே சார், தலைப்பு சொல்லுங்க சார்.
0: அதாவது உங்க மனசு தேடுற லைஃப் ஸ்டைல் கிராமத்து அமைதியா அல்லது நகரத்து வசதியா அப்படின்னு கேட்டிருக்கோம்.
1: கிராமத்து அமைதி தான் சார் எனக்கு பிடிக்கும்.
0: சரி,
1: நம்ம அதுல இருக்கிற அந்த காற்றோட்டமும் அந்த அமைதியான எப்பவுமே நமக்கு அந்த கிளிகளோடையும் பறவைகளோடையும் சத்தம் மட்டும்தான் சார் அந்த சைடு எல்லாம் கேட்கும்.
0: சரி,
1: இந்த நம்ம டவுன்ல எல்லாம் இருக்கக்குள்ள காரு எல்லாம் அந்த வண்டி புகை இந்த மாதிரி ஒரு நிசப்தமே இருக்காதுங்க சார். இங்க எப்ப பார்த்தாலும் இந்த ஏதாவது ஒரு சத்தத்தோட தான் இருக்கும். நம்ம அங்க இருந்தா அந்த நீரலைகள் சப்தம், இந்த பறவைகள் சத்தம், அந்த மாதிரி இந்த வண்டி இதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க சார். ஏதாவது ஒன்னு ரெண்டு அப்படி இப்படி போனா தான் இந்த மாதிரி அமைதி, இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்க முடியாது சார். அதனால அமைதியா இருக்குங்க சார். அதனால எனக்கு கிராமத்து ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ஓகேம்மா, நன்றிமா, ரொம்ப அற்புதமா கருத்து.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
0: வருக. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: கோவை மாவட்டம் சூழ்நிலை மட்டும் வேலசாயங்குளம் கிராமத்துல
0: சொல்லுங்க.
2: தலைப்பு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறீங்களா?
0: ஓகே, தலைப்பு கேட்டு நீங்க நிகழ்ச்சிக்கு வரலாமே சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப
2: கேட்டேன், கொஞ்சம் இருந்தாலும்
0: தெளிவாக புரிஞ்சுக்கணுமா? ஓகே, உங்க மனசு தேடுற லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை, கிராமத்து அமைதியான வாழ்க்கை முறையை சூஸ் பண்றீங்களா அல்லது நகரத்தின் வசதியான வாழ்க்கை முறையா, எது?
2: உண்மையில சொல்ல போனாங்க நகர வாழ்க்கையில வந்து வசதிகள் இருக்கலாம், பட் வந்து ஒரு ஒரு அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இந்த மாசு கட்டுப்பாடுக்கு புகை கட்டு மாசு, அப்புறம் வந்து ஒலி மாசு நிறைய இருக்கு. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வசதி வேறங்க, சுகாதாரமான வாழ்க்கை வேறங்க. நகரத்துல வந்து சுகாதாரமான வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்க முடியாது
0: இல்லைங்களா?
2: ஆனா கிராமத்துல அப்படி செய்யறது, நல்ல தெளிந்த நீருங்க, நல்ல சுத்தமான காற்று, ஆங்காங்க இந்த பறவைகள் விலங்குகளுடைய ஒலி, அப்புறம் வந்து விவசாயிகளுடைய அந்த வயல்வெளிகள்ல கூலி வேலை செய்யறவங்க அவங்க பாட்டு சப்போ வேலைக்கு போகும்போது பாடிட்டு போவாங்க, அந்த அழகான பண்ணாங்க பாடிட்டு போவாங்க, அந்த பாட்டு கேட்கறது, யதார்த்தமான வார்த்தைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உணவு பரிமாறும் கூட
0: கிராமத்துல எல்லாமே சொல்லலாம்.
2: நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்புறம் அது மட்டும் உங்களுக்கு உணவு எல்லாம் கிராமத்துல வந்து ஒரு உப்பை வேணாலும் ஒரு சக்கரையை வேணாலும் பக்கத்து வீட்டுல வாங்கிக்கலாம். நகரத்துல வீடே தெரியும். இப்ப என்னோட வீட்டை ஒட்டியே 2 அடியில என்னுடைய காம்பவுண்ட் வால், அடுத்த வீடு இங்க வந்து கேக்குறேன், கேட்டா இது என்னுடைய பேரை சொல்லி கேட்டா தெரியாதுன்ற அளவு தெரிஞ்சுக்கலாம் பக்கத்துல யாருக்குங்க அந்த முயற்சியை எடுத்துக்கிறது இல்லைங்க
0: சரிங்களா?
2: நான் கிராமத்துல இருந்து இப்ப நகரத்துல வந்தேன். பட் எனக்கு நகர வாழ்க்கை வந்து ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா மருத்துவ வசதி, இந்த கல்லூரி படிப்பு, அதுக்கு ஒத்து வர முடியும். மத்தபடி வந்து மனநிம்மதி, சுகாதாரம்
0: மசனகுடியில
3: இருந்து கனக சபாபதி சார். நலம் தானா சார்?
0: நலமாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க?
3: நலமுடன் வளமுடன் இருக்கும் சார்.
0: ஊர் பேரை கேட்ட உடனே இதுதான் அப்படின்றது என்னால பிரிடிக் பண்ண முடியுது. அதனால உங்களோட கருத்து எப்படி இருக்குன்னு பாப்போம். சொல்லுங்க.
3: கருத்துனாக்க நான் வந்து என்ன சொல்றேன்னா சார், அமைதியான வாழ்க்கை வாழணும்னா கிராமம் தான் சார் பெஸ்ட். அதுல வந்து மசனகுடி பெஸ்ட் சார். ஏன்னா ரிட்டையர்டு ஆன அத்தனை பேரும் இங்கதான் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க.
0: சரி,
3: அறுபது வயதை கடந்த பிறகு நேரம் இங்க வந்துடுறாங்க எல்லாருமே. ஏன்னா சுத்தமான காற்று கிடைக்குது, அமைதியான ஒரு இடம், அதனால எல்லாம் அப்படி இருக்குது சார். அப்புறம் நம்ம சம்பாத்தியத்துக்குன்னு பாக்க போனோம்னா நகர வாழ்க்கையதான் சார் போய் ஆகணும். ஏன்னா கிராமப்புறங்கள்ல நம்ம நினைத்த மாதிரி எதுவும் கிடைக்காது உடனே, நகரத்துல உடனே கிடைக்கும், கிராமத்துல லேட் ஆகும். அதனால வருமானத்தை அடிப்படையில வச்சு பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா நகரத்துலதான் இருக்கணும், அமைதியா இருக்கணும்னா கிராமத்துக்கு வந்துடணும்.
0: சரிங்க, ஓகேங்க. வரிசையாக வந்து ஒரு சிலர் பேலன்ஸ்ட் ஆகவும் அதே போல ஒரு நிறைய பேர் வந்து கிராமத்து வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றதும் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம கூட பேச போற அடுத்த அழைப்பாளர், வருக, வணக்கம்.
4: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியோளம், டாக்டர் எம்ஏ ரகுந்தன்.
0: இளங்கோவன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
4: என்ன
0: சொல்றது, சில நாட்களுக்கு பிறகு உங்களோட குரலை கேட்கறோம், பேசுறோம், நன்றி, மகிழ்ச்சி.
4: நேத்து விட பேசுனீங்க,
0: நான் இன்னைக்குதான்
4: சொன்னேன்.
0: சொல்லுங்க டாக்டர் சார், என்ன சொல்ல போறீங்க?
4: என்னைய பொறுத்தவரைங்க 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிராமம் இருந்துச்சுங்க.
0: சரி,
4: இப்ப கிராமம் எங்க இருக்குன்னு விரல விட்டு தேட வேண்டியிருக்கீங்க. இப்ப நான் ஊட்டியில 81 படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊட்டியே எடுத்துக்கோ, அந்த காந்தல் காந்தல் மாதிரிங்க இருக்குப்ப, விரும்பும் கட்டடமா எங்கிட்டு இருக்க வேணா காந்தல் எல்லாம் நான் போய் விளையாண்ட இடம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஐயா மசன கூடி இந்த பொக்காப்பூர் எல்லாம் ஐயா விநாயகர் பேசினாரு, பாத்தீங்கன்னா பெரும்பெரும் கட்டடங்க. அப்பெல்லாம் நடந்தவங்க போடுற முழுச்செடி அந்த பொக்காப்பூர் எல்லாம் திருவிழா நேரத்துல இங்க வெச்சிடுவாங்க. அதனால கிராமங்களை இப்ப தேட வேண்டியிருங்க. என்னைக்கு இந்த தொலைபேசியும் அலைபேசியும் தொலைக்காட்சி பெட்டி வந்துச்சோ அன்னைக்கு இந்த கிராமம்புறமே பெரும் நகரம் நகரமாயிருப்ப, நம்ம நகரங்கிறது பெரு நகரமாயிருச்சுங்க.
0: சரி, ஆமா.
4: அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடம்பர இடம் எல்லாம் இருக்கீங்க. அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராமம் ஏதோ ஒரு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இப்ப ஊட்டியிலும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும், அடிப்படை வசதி, கல்வி, மருத்துவம் அனைத்துக்கும் நம்ம போக்குவரத்து வந்து நகரம் தாங்க. அதனால என்னுடைய சாய்ஸு நகரம். கிராமத்தை சொல்லானா 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராம வாழ்க்கை இப்போ இல்லைன்னாங்க என்னுடைய கவலைக்கு வேற.
0: ஓகே, அதாவது இப்ப ஆனாலும் நீங்க நகரத்து வாழ்க்கை தான் சொல்றீங்க.
4: ஆமாங்க.
0: சரிங்க, நன்றிங்க.
4: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து நேரம் அடுத்த நேரம் இணைப்பில் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
5: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
5: அருமையான தலைப்பு சார். போன வாரம் அங்க ஊருக்கு போயிருந்தேங்க.
0: சரி,
5: கிராமம் தான் சார் அமைதி. அதாவது அதிகாலையில கோழி கூப்பிடும் போது எந்திரிச்சு சுத்தமான பால், அப்படியே அம்மா போய் அப்படியே மாட்டு பால் கறந்து வாங்கிட்டு டீ போட்டு எழுப்பும் போது சந்தோஷம் இருக்குங்களே, அவ்வளவு சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. நகரத்துல நம்ம என்னதான் நம்ம வந்து நவீன தொழில்நுட்பத்தை வாழ்ந்தாலும் சீக்கிரத்தை தூங்க முடியறதில்ல, சீக்கிரத்துல எந்திரிக்க முடியறதில்ல. அங்க போறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 8 மணிக்கு மேல தூக்கம் வந்துருதுங்க. அவங்களும் தூங்க சொல்லிடுறாங்க, என்ன பண்ண டிவி பாக்குற தூங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு தூங்க வச்சிடறாங்க. அதனால மனதுக்கு அமைதி சந்தோஷம் தர கிராமம் தான் சார் எனக்கு பிடிச்சது.
0: அதனால
5: நான் ஒரு 2 வருஷத்துல வந்து சொந்த ஊருக்கே போறோம்னு ஐடியா பண்ணிருக்கிறேன்.
0: ஒரு அப்டேட் கொடுத்துட்டீங்க தலைப்பின் வாயிலானந்தமா, நான் இந்த ஊர் விட்டு சொந்த ஊருக்கு போறேன்னு.
5: ஆமா ஆமா.

நேர்களை வரிசையாக நேர்கள் பாத்தீங்கன்னா, பெரும்பாலுமான ப்ரிஃபரன்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமத்து அமைதியான வாழ்க்கைக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தலைப்பு அது அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். உங்கள் மனசு தேடுற லைஃப் ஸ்டைல் கிராமத்தின் அமைதியா அல்லது நகரத்தின் வசதியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு நேர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிராமங்கள் தான் சொல்கிறாங்க. இப்போ பேசின டாக்டர் இளங்கோன் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, கிராமங்கள் முன்ன போல இல்லை, அதனால் வந்து நகரத்தின் வசதி நகரமான நகரத்தின் வாழ்க்கைகளுக்கு தான் வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு அற்புதமான பாடல் வருது, மின்னலை திரைப்படத்திற்காக சங்கர் மாதேவன் மற்றும் குழுவினர் பாடியது. ஹாரிஸ் ஜெயராஜன் இசைமேட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியூன்.

0: அற்புதமான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னா, கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். வருமானத்திற்கு நகரம், வாழ்க்கைக்கு கிராமம் என்பது இன்றைய பொதுவான மனநிலையாக இருக்கிறது. இன்றைய மனிதன் தன் பொருளாதார தேவைக்காக நகரத்தின் வசதிகளை பயன்படுத்தினாலும் அவனது ஆத்மார்த்தமான மனம் தேடுவது கிராமத்தின் அமைதியான வாழ்வைத்தான் அப்படின்றது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான கருத்து, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைப்புல நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க சந்திரசேகர், தலைப்பு உங்களுடைய கருத்து என்ன?
1: என்ன பொறுத்த வரைக்கும் கிராமத்து வாழ்க்கை அப்படிங்கறது வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில நல்லா இருக்கும் சார். நேர்கள் குறிப்பிட்டது போல ஒரு 60-65 வயசுக்கு மேல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட வாழணும் அப்படின்னா கிராமத்துக்கு போகலாம். ஆனா இளைய வயது அப்படின்னு சொல்லுறது அப்படிங்கறது நகரத்து வசதி அப்படிங்கறது தான் தேவைப்படும். பிராக்டிக்கல் ரியாலிட்டி அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஒரு ஜாப் நம்ம போகணும் அப்படின்னா நமக்குரிய அந்த பொட்டென்சியலை எக்ஸிபிட் பண்ணும்பொழுது ஆப்ஷன்ஸ் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்னு எடுக்கிறோம், டக்குன்னு ஒரு இடத்துக்கு போறோம் வந்தோம்னு இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய விசிபிலிட்டி கிரியேட் பண்றதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறோம், அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நகரத்து வசதி அப்படிங்கறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், மெடிசின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் அலாதியானது. இன்றளவும் கூட கிராமங்கள்ல வந்து மக்கள் நிறைய பேரு கொஞ்சம் டிராபேக் ஆக தான் இருக்கு அப்படிங்கறது சொல்ல வரும். பட் அதையும் தாண்டி அவங்க கிராமத்தை விட்டு போக மாட்டேன்னு ஊர் பாசத்துல இருக்கிறாங்க. சோ இளைய வயது அப்படிங்கறது நகரத்து வாழ்க்கை அப்படிங்கறது சொர்க்கமாகவும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்காக கிராமத்து வாழ்க்கை அப்படிங்கறது பிற்பகுதியிலயும் சூப்பரா இருக்கும். ஆனா என்னுடைய ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் ஒரு ஓட்டு போடணும், ஒன்னே ஒண்ணு செலக்ட் பண்ணோம்னா நகரத்து வசதி அப்படிங்கிறது தான் பிராக்டிக்கல் லைஃப்க்கு உகந்தது. அது ரொம்ப சூப்பராகவும் சிறப்பாகவும் இருக்கும்னு நான் கருதுறேன் சார்.
0: ஓகே, நன்றிங்க. வருக வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேர். வருக வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருச்சு. நேரில் இவ்வளவு நேரம் பாத்தீங்க அப்படின்னா நேரில் ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. பெரும்பாலானோர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த நகரத்தின் வசதி அப்படின்ற விஷயத்தை தாண்டி கிராமத்தின் அமைதி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, பேலன்ஸ்டாக இருக்கணும், அதே போல் வசதிகள் வேணும் அப்படின்னா, அதாவது நம்ம சம்பாதிக்கணும், இன்கம் சோர்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருக்கணும் அப்படின்னா வந்து நகரத்தின் வாழ்க்கை தான் வந்து மிக முக்கியமான ஒன்று. அப்புறமா அதற்கு பிற்காலத்தில் ஆஃப்டர் பர்டிகுலர் ஏஜ் அப்படின்னும் போது நம்ம கிராமத்து வாழ்க்கையை ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்தாக இருக்கும். அதே போல ஒரு மற்றும் ஒரு நேர் வந்து ஒரு அற்புதமான கருத்துக்கள் சொன்னார். என்னதான் வந்து எந்த இடமாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல அன்பா பழகக்கூடிய ஒரு பண்பை வந்து நம்ம வளர்த்துக்கணும். நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அதற்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து அன்பாக பழகக்கூடியதாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கவங்களுடைய நெய்பர்ஸ்ட்டை நம்ம யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே மிக முக்கியமான விஷயம். அதே போல் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா சப்போர்ட்டிவ் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம், அது எந்த இடமாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த விஷயத்தை நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப அமைதியுள்ளதாகவும் அன்புள்ளதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் வரும் பாடலோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்புத்தோடு ஆர்ச்சி ராகவேந்திரா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் 9 ரூபாய் நோட்டு திரைப்படத்திற்காக பரத்வாஜன செயல்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது சரியாக 12 மணி.

நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று பிற்பகல் மாலை இரவு நேரங்களில் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் லட்சிய பாதை என்னும் தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்களின் தமிழ் உரை, கவிஞர் இளவல் ஹரிஹரன் அவர்கள் இயற்றிய போதிதர்மா நூல் குறித்த விமர்சனம் ஆகியன இடம்பெறும். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் நான் யார். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் அவகெடோ பழப்பயிரில் தோன்றும் பழ ஈ பற்றியும் மற்றும் அவற்றின் மேலாண்மை பற்றிய உரை வழங்குபவர் உதகமண்டலம் வேளாண்மை அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை வல்லுநர் டாக்டர் சுகந்தி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை லயவிநியாசம் வித்வான் கலிப்பிரசாத் பாபு அவர்கள் மிருதங்கம் விட்டல் ராஜ்புரா அவர்களின் பக்வாச்

இந்த நிகழ்ச்சியில சிநேகிதிகள், அதாவது பெண்கள் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சி தாங்க இது. சிநேகிதிகள் உங்களுக்கு தெரிந்த ஹெல்த் டிப்ஸ், அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், மணி அதாவது பணத்தை எப்படி சேமிப்பது, அதை பற்றின, அதை மணியை வந்து எப்படி கையாள்வது, அதை பற்றின எல்லா தகவல்களையும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். உள்ளூர் நேயர்களாக இருந்தா 9344909018 வெளியூர் நேயர் 9342909018 என்ற எண்ணிற்கும் புதிய நேயர்களா இருந்தா உங்களை வரவேற்கிறோம். 8300109108 எண்ணுக்கும் கால் பண்ணி இந்த டிப்ஸ பத்தி உங்களுக்கு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணலாம்.

சிநேகிதிகள் லைன் வந்து உங்களுக்கு துண்டிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட தொடர்பு கொள்ளலாம், அதாவது மெசேஜ் பண்ணலாம், நாங்கள் வந்து அதை வந்து ரீட் பண்ணுவோம். அதாவது வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8300019118 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் வந்து எந்த டிப்ஸாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணலாம்.

0: அதாவது பெண்மை என்றால் ஒரு குடும்பத்தின் அங்கம் மட்டுமல்ல, தன் கனவுகளையும் திறமைகளையும் கொண்டு சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் ஒரு தனித்துவம் வந்து படைச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்மையின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு, தன்னம்பிக்கை, துணிவு, அன்பு, மனிதநேயம் என்பதையெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்லலாம். நம்ம இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம். தாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் மேடம், சூப்பரா இருக்கும். மகா, எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சிநேகிதியே நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க.

0: வச்சுங்க பூண்டை, இஞ்சி தேவையில்லை, பூண்டு மட்டும் தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஒரு எண்ணெய் செட்டில எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் எல்லாம் போட்டு பதக்கிட்டு இந்த வெங்காயம் அரிஞ்சி அதையும் போட்டுட்டு பூண்டு நச்சு அதையும் போட்டு, ஏன்னா இது பழகிக்கா கொஞ்சம் கேஸ், அதனால கொஞ்சம் பூண்டு போட்டுட்டா நல்லது.
1: சின்ன வெங்காயம் பயன்படுத்தணுங்களா பெரிய வெங்காயங்களா?
0: சின்ன வெங்காயம் தான் போடணுங்க மேடம். சின்ன வெங்காயம் போட்டா தான் எல்லா காய்கறிக்கும் டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா நிறைய போட முடியலன்னா கொஞ்சமா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும் மேடம். வதக்கிட்டு தோலோட வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் பாசி பயிறு ஏற்கனவே கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கணும். அத போடலாம், இல்லைன்னா பச்சையா இருந்தாலுமே போட்டுடலாம். பச்சையே போட்டுக்கலாம். அவிச்சதுன்னா கொஞ்சம் குழஞ்சு போயிடும். முழுசு முழுசா இருக்கணும்னா பச்சை பாசி பயிறு எடுத்து ஒரு சும்மா ஒரு காய்ச்சிலோ இந்த பரங்கிக்காய்னா ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு அதை கிண்டணும். பச்சையை வேக வைக்க வேண்டாம், பச்சையவே போட்டு அப்படியே கிண்டுங்க. கிண்டிட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு வெள்ளைப்பாவு கொஞ்சம் காய்ச்சி, வெள்ளைப்பாவு கெட்டி பாவா காய்ச்சி கொஞ்சம் ஊற்றிடுங்க. அதுல ஊற்றிடுங்க, அதில் ஊற்றி அதையும் கிண்டிக்குங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால், முதல் பால், தண்ணி ஆட்டெல்லாம் ஊற்றக்கூடாது, ஏன்னா தண்ணியாவே இருக்கக்கூடாது. கூட்டு கொஞ்சம் கெட்டியா இருக்கணும், அதனால தேங்காய் பால் கெட்டி பால் மட்டும் கொஞ்சமா ஊத்துங்க. நம்ப வேண்டாம், கொஞ்சமா ஊத்துங்க. பச்சை மிளகா போட்டுருக்கோம் காரத்துக்கு.
1: இது ஒரு இனிப்பான ஒரு சுவையுள்ள டிஷ்ங்களா?
0: அத வந்து நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு எடுத்து ஒரு சம்பரத்துல போட்டு, சம்பரத்துல போட்டு நல்லா டைட்டா மூடிடுங்க. டைட்டா மூடிட்டு குக்கர்ல வச்சிருங்க. ஏன்னா தனியா வச்சோம்னா அது கரைஞ்சு போய், சில பேருக்கு அது பக்குவமா எடுக்க தெரியாது, கரைஞ்சு போயிடும். இந்த காயெல்லாம் கொஞ்சம் தண்ணி காயெல்லாம் கரையக்கூடிய தண்ணி உள்ளது. அதை எடுத்து குக்கர்ல போட்டு டைட்டா மூடி குக்கர்ல ஒரே ஒரு விசில், ரொம்ப விடுறேன், ஒரே விசில் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அமிர்தம் மாதிரி இருக்கு.
1: அப்படிங்களா? இத வந்து எளிமையா வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு தரலாம்.
0: ரொம்ப நல்லா இருக்கு. பெரியவங்க நம்ம தயிர் சாதத்துக்கு சாம்பார் எதுக்கு வேணாலும், ஏன்னா காரம் சேர்த்துருக்கோம், தொட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ரெண்டா மட்டும் வெட்டி வெட்டி போட்டு தேவையில்லாத தூக்கி எறிஞ்சிடலாம். பச்சை மிளகாய அதை திங்கவா போற நம்ம தூக்கி எறிஞ்சுக்கலாம், நல்லா இருக்கும். பொதுவாவே பரங்கிக்காய், பூசணிக்காய், சொரக்காய், வீக்கங்காய், இந்த மேராக்காய், அப்புறம் டர்னிப்பு, நூல்கோல், இது எல்லாமே தண்ணி
1: வண்ணிக்காய்.
0: அதுல என்ன செய்யணும் தெரியுங்களா? தண்ணிக்காயை அறுத்துட்டு அதை வந்து நம்ம வெறும் வடசட்டி இருக்குது இல்ல, வெறும் வடசட்டியில் போட்டு வதக்கணும். வதக்கணும்னா அந்த தண்ணியில போட்டோம்னா, வேக போட்டோம்னா அது கரையாம இருக்கு, இல்லைன்னா கரைஞ்சு போயிடும். கரைஞ்சு போயிட்டு வெறும் தோல் தொட்டதா இருக்கும், அது திங்கறக்கே டேஸ்ட் இருக்காது. அதை வறுத்து எடுத்துட்டு சாம்பார்ல போடுங்க, எதுல போடணுமோ போட்டுக்கோங்க. வெறும் சட்டியில வருங்க, எண்ணெயெல்லாம் ஊத்த வேண்டாம். வெறும் சட்டியில வறுத்தோம்னா
1: தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டி போனதுக்கு அப்புறம்
0: உடையாம இருக்கும், உடையாம இருக்கும். உடையாம இருக்கு. குக்கர்ல வச்சுட்டுன்னா அந்த அந்த பூசணிக்காய் உடையவே உடையாது, அப்படியே ஸ்டிப்பா நிக்கும். அப்படியே சாப்பிடுறதுக்கு சரியான டேஸ்டா இருக்கும்.
1: ஓகே, அற்புதமா உங்களோட சமையல் திறமைய வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து அழகு குறிப்புகள் ஏதாவது இருக்குங்களா?
0: அழகு குறிப்பு சொல்றேங்க மேடம், அழகு குறிப்பு நிறைய தெரியும் மேடம். இன்னைக்கே சொல்லவா?
1: சொல்லுங்க.
0: இன்னைக்கே சொல்லுவாங்க மேடம். அதாவது மேடம், இது தக்காளி பழம் இருக்கு இல்லைங்களா, தக்காளி பழம், எலுமிச்சம்பழம், தக்காளி பழத்தை அரைச்சு எடுத்துக்கோங்க, எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரோஜாப்பூ இருக்கு இல்ல, ரோஜாப்பூவை அதை அரைச்சு இதுல கலந்துக்கோங்க. அப்புறம் சின்னூர் பத்தினி இலைன்னு சொல்லுவாங்க, அதையும் அரைச்சு இதுல கலந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு பேக் மாதிரி மூஞ்சியில பேக் போட்டுட்டு நைட்ல படுத்துக்கோங்க, தூங்கிடுங்க. காலையில எழுந்து கழுவுங்க, முகமே நம்ம முகமா அப்படின்னு இருக்கிற அளவுக்கு ஜொலிக்கும்.
1: செஞ்சீங்கன்னா
0: எப்பவுமே ஜொலிக்கு. நீங்க பவுடர் இந்த என்னென்னமோ போடுறாங்களே, சின்ன படிக்கிற மாதிரி மூஞ்சில அடிச்சுக்கலாம், அதெல்லாம் அடிக்கவே வேண்டாம்.
1: முகப்பொழிவு, முக பருக்கள், நீங்க வந்து ஒரு எனக்கு தெரிந்த ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுங்களா? அதாவது இந்த இது கொய்யா இலை இருக்கு இல்லைங்களா, வந்து பச்சை பசேல்னு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணும், நல்லா கழுவிட்டு அது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை வந்து நைட்டு நேரத்தில் வந்து முகத்தில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் விட்டு நம்ம முகம் வாஷ் பண்ணோன்னா, கழுவுனோன்னா முகம் பழப்பழப்பாகும், அதே சமயத்தில் முகப்பருக்கள் வந்து நீங்கும். சரிங்களா? இது ஒரு சின்ன எளிமையான டிப்ஸ் எனக்கு.
0: நல்ல குறிப்பு மேடம், நல்ல குறிப்பு. முகப்பரு தான் லேடிஸ் நிறைய வரும்.
1: ஓகே ஓகே. ஏன்னா இது கொய்யா இலை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்லைங்களா? மோஸ்ட்லி
0: வீட்ல தோட்டத்துல இருக்கு.
1: ஆமா, அது வந்து இப்ப வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து இது வந்து ஒரு எளிமையா செஞ்சுக்கலாம்.

0: நிறைய இது டிப்ஸ் வந்து யூஸ் பண்றது இல்லாம இது ஒரு சின்ன எளிமையான டிப்ஸா இருக்கும். ஓகே மேடம்.
1: சும்மா இந்த மேக்கப் எல்லாம் போடவே கூடாது மேடம். மேக்கப் போட்டா இன்னும் பார்த்தாலே குழந்தைங்க, எங்க வீட்டு குழந்தைங்க யாராவது மேக்கப் போட்டு வந்தா ஐயோ பேய் பேய், மேக்கப்பே போடக்கூடாது மேடம். எதுக்கு இயற்கை அழகு விடமா ஒரு அழகு, கண்ணுக்கு விளக்கன்னு ஊத்துங்க, கண்ணு அப்படியே அழகா ஜொலிக்கும். அப்புறம் வீட்லயே மை தடு மை செஞ்சு வீட்லயே மை செய்வாங்க, மை செஞ்சு அந்த மைய ஐலைனர் மாதிரி போட்டு விடுங்க, சூப்பரா இருக்கும். காசுக்கு கறி பண்ணிட்டு அழகி கெடுக்க கூடாது. மூஞ்சி எல்லாம் நாளடைவில் இந்த கிரீம் இதெல்லாம் போட்டோம்னா சுருக்கு விழுந்துரும்.
0: ஓகே. அப்புறம் வந்து ஒன்னே ஒரு சின்ன டிப்ஸ் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறேன். அதாவது பெண்கள் வந்து பணம் இருக்கு இல்லைங்களா, பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறையில சேமிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரியுங்களா? சின்னதா சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்க
1: மேடம். பணம் பணம் தான் பெண்கள்ல, பணம் தான் பணம் தான் பணம், பணம் தான் பணம், அப்படிதான் உலகம் ஓடிட்டு இருக்கு. பணம் இல்லாம நான் வாழ்க்கையை அனுபவிச்சு சொல்றேன் மேடம். பணம் இருந்தாலும் கூட அதை எப்படியே தட்டி பறிக்கிறதுக்கு தான் ஆயிரம் இருப்பாங்க. அதனால சேமிப்பு வேணும். அந்த சேமிப்பு வந்து இந்த சுற்றம் பற்றங்கள் இருக்காத இடத்துல, இப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் திரவம் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட் இருக்கிற ஏரியால போய் மெட்ராஸ்ல இருக்காங்கன்னா அங்க போய் போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாருமே 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்களுக்கு நம்ம கிட்ட கேக்குறாங்களே, அதனால அதை போட்டு வச்சுக்கிட்ட
0: கொடுத்து வச்சிடணும் சொல்றீங்களா?
1: உடம்பு சரியில்லைன்னா ஃப்ரெண்டு மூலியமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பணம் வேணும், பணம் இல்லைன்னா வாழவே வேண்டிய அவசியமே இருக்காது, யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம மேடம் உயிருக்கு உயிர் அப்ப வச்சு குழந்தைகளை வளர்த்து பணத்தை கொடுத்து நகையை போட்டு ஒரு ஒரு 100 பவுன் நகை போட்டாலும் கூட அதோட மறந்துருவாங்க. அப்புறம் அம்மா அவங்க ஏதோ பாத்துக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பு அதை வச்சுட்டு நம்ம போய் அதுக்காக கவலைப்பட்டோம்னா நம்ம இதய வந்து வீக்கா போயிடும். அது அவங்களோட இயல்பு, கொடுக்க மாட்டாங்களா, ஓகே ரொம்ப சந்தோஷம், நீ நல்லா இருமா அப்படின்னு வாழ்த்திட்டு வந்துடணும்.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். அருமையா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணீங்க.

நிலையத்தில் நேரம் 12:21 ஆயிடுச்சுங்க. நேர்கள் தொடர்ந்து சிநேகிதிய நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இருவர் படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு.

ஒளித்தாந்த பாடல் இருவர் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெய் ஜெய்ஸ்ரீ இணைந்து பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 12:27 ஆயிடுச்சுங்க. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க.

நம்ம நிகழ்ச்சியில் வந்து வாட்ஸ்அப் வழியாக வந்து ஒரு நேயர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பரிமலா தேவின்ட்டு சென்ட் மேரிஸில் ஊட்டியிலிருந்து இவங்களுடைய டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு அரைக்கும்போது ஒரு கைப்பிடி

அளவு அவல் சேர்த்து அரைத்தால் இட்லி பொசு பொசுன்னு வரும். பூரி மாவு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு ரவை சேர்த்து பிசைந்தால் பூரி நீண்ட நேரம் வந்து உப்பி இருக்கும்னு சொல்லி இவங்களோட டிப்ஸாக நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பரிமலா தேவி ஃப்ரம் சென்ட் மேரிஸ் லூட்டி.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில ஸ்நேகிதிகள் வந்த உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9001-0018 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342-9001-0018 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்களாக இருந்தால் 8300-0019-1018 எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த டிப்ஸை எங்க கூட ஷேர் பண்ணலாம்.

பெண்களான நாம் பார்த்தீங்கன்னா சிக்கனத்தில் சேமிப்பு நமக்கு மிக மிக முக்கியம். சமையல்ல மிகுந்த படைப்பாற்றல், வீட்டில் பராமரிப்பில் அக்கறை, அழகு பராமரிப்பில் ஆர்வம், இவை அனைத்தும் வந்து பெண்களுடைய ஒரு திறமையினும் சொல்லலாம். அதை வந்து அவங்க சிறப்பாக வெளிப்படுத்துறாங்கன்னு கூட சொல்லலாம்.

ஒரு பெண் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கனவுகளை நினைவாக்க வந்து அவள் எல்லையை மீறி உழைக்க வேண்டும், முடியும் என்று முற்றிலுமாக நம்ப வேண்டும், முடியாததும் முடியும் என்ற நேர்மறை எண்ணம் வந்து உயரத்திற்கு கொண்டு செல்லும். விடாமுயற்சி பெண்களின் பலமான ஒரு ஆயுதமாக இருக்கணும். இன்றைய சிரமங்கள் வந்து நாளைய சரித்திரத்தின் தொடக்கம் என்ற சிறப்பு எண்ணம் பெண்களின் மனதில் வந்து எப்போதும் இருக்கணும்னு சொல்லலாம்.

ஒழித்த பாடல் சிறைச்சாலை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியது. இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். 12:37 ஆயிடுச்சுங்க. பெண்களோட வெற்றியின் படிகள் என நாம் எண்ணறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலாவதாக கடின உழைப்பு, இரண்டாவதாக தன்னம்பிக்கை, மூன்றாவதாக விடாமுயற்சி, கடைசியில் வந்து வெற்றி நமக்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படிகளையும் தடைகளை மீறி வந்து நம்ம பயணம் செஞ்சோன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்ற சிந்தனையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் உங்கள் தோழி புஷ்பா.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நமது ஒவ்வொருவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சேவை உறுதியேற்பு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து பட்நாகர் செல்லும் யாத்ரீகர்கள் இடையே இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், மதிப்புமிக்க நன்னெறிகள் தமது வாழ்க்கையை மாற்றியமைத்ததாக கூறினார். காசி மாநகரம் ஆன்மீக நெறிமுறைகளின் சின்னமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். சேவை மனப்பான்மையோடு யாத்திரையில் இளைஞர்கள் பங்கேற்றுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் கணிசமான அளவில் மேம்படுத்தப்பட்டு சுயசார்புமிக்க கிராமங்களாக உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கிராமங்களின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், சேவை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை உள்ளிட்ட உபாத்யாயாவின் வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். உழைப்பின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என பண்டிட் உபாத்யாயா விடுத்த அழைப்பை நாம் ஏற்று செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யாத்ரீகர்கள் தங்களது அனுபவங்களை இந்த கலந்துரையாடலின் போது பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த யாத்திரை ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அன்றாட அனுபவங்களை குறிப்பு எடுத்து வைக்க வேண்டும் எனவும் யாத்ரீகர்களிடம் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் தேசபக்தராகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட்டவர் உபாத்யாயா என்று கூறியுள்ளார். உள்ளார்ந்த வளர்ச்சி, சமூக நீதி உள்ளிட்ட இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தை மக்கள் இணைந்து மேற்கொள்வதற்கு ஊக்கம் அளித்தவர் பண்டிட் தீன்தயாள் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் 70,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் கிராமப்புற இளைஞர்கள் பயிற்சி பெற்றவுடன் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். 3 மாதம் முதல் 12 மாதம் வரை பல்வேறு பிரிவுகளில் அளிக்கப்படும் இந்த பயிற்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்றுள்ளன. வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் வன பாதுகாப்பு நடவடிக்கையை திறம்பட மேற்கொள்வதற்கு தேவையான புதிய உத்திகள் இந்த திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்படும் என்று அவர் கூறினார். வனப்பகுதிகளில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறுபடுவதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் வன வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். வனப்பகுதிகளில் ஏற்படும் தீயை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 537 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். மக்களுக்கான ஒலிபரப்பு சேவையின் தரத்தை உயர்த்த ஆகாஷ்வாணி நிலையங்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இன்று வட மாநிலங்களின் ஆகாஷ்வாணி நிலைய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஆர் கே ஜெயின், நிகழ்ச்சிகள் மற்றும் செய்தி ஒலிபரப்பின் தரத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக ஒலிபரப்பு தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆகாஷ்வாணியின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு ராஜீவ்குமார் ஜெயின், ஆகாஷ்வாணி நிலையங்களில் விளம்பரம் மற்றும் விற்பனையை மேம்படுத்தி வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் முதலீடுகள் அதிகரித்து ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக உயர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் வலு சேர்த்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த சலுகைகள் 14 முக்கிய துறைகளுக்கு அளிக்கப்பட்டு 240,000 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டதாகவும், இதன் காரணமாக 260,000 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 15,20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான ஏற்றுமதி அதிகரித்து 14,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் சவால்களை சமாளிப்பதற்கான புதிய உத்திகளை கையாண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த சர்வதேச இன்ஸ்டெப் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர், ஒரு நாடு ஒரு குடும்பம் என்ற வசுதெய்வ குடும்பக தத்துவத்தில் இந்தியா நிலைத்திருப்பதாக கூறினார். உலக நாடுகளுடன் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு இந்தியா ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். சிக்கிம் மாநிலம் யால்ஷிங் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் சேதமடைந்தன. அரசு அலுவலகங்களும் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், மக்களின் பாதுகாப்பான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்தந்த பகுதிகளில் உள்ள அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை பெய்து வருவதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும், அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு பிரேம்சிங் தமாங் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் கபடி பிரிவில் இந்தியா 48-24 என்ற புள்ளிக் கணக்கில் நேபாளத்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 66-28 என்ற புள்ளிக் கணக்கில் தாய்லாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு

0: முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சத்யன் ஞானசேகரன் ஹர்மீத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 200 மீட்டர் பட்டர்ஃபிளை நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும் 200 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் ரிஷப் தாஸும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம் 8 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்போது 12:50. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: உயிர்ப்பான கிராமங்கள் இயக்கம் 2வது கட்டம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நமது பாரத தேசம் சுமார் 15,000 மேற்பட்ட கிலோமீட்டர் நீளமுள்ள சர்வதேச தரைவழி எல்லைகளை கொண்டு 7 அண்டை நாடுகளுடன் நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்கிறது. பனிப்படர்ந்த இமயமலை சிகரங்கள், அடர்ந்த பாலைவனங்கள், சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் ஆறுகள் சூழ்ந்த எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்கள் வெறும் தொலைதூர எல்லைப்புற குடியிருப்புகள் மட்டுமல்ல, அவை நமது தேச பாதுகாப்பின் முதல் அரண்கள். நீண்ட காலமாக புதிய சாலை வசதிகள், மின்சாரம், தகவல் தொடர்பு மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் எல்லைப்புற கிராம மக்கள் பெருநகரங்களை நோக்கி புலம்பெயரும் சூழல் நிலவி வந்தது. இது எல்லைப்புற பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக மாறியது. எல்லைப்புற கிராமங்கள் இந்தியாவின் கடைசி கிராமங்கள் அல்ல, அவை நமது தேசத்தின் முதன்மை கிராமங்கள் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் முதற்கட்டமாக வடக்கு எல்லைப் பகுதிகளில் தொடங்கப்பட்ட திட்டத்தின் தொடர்ச்சியாக நாட்டின் அனைத்து சர்வதேச எல்லைப்புற கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு தேசிய பெருந்திட்டமே உயிர்ப்பான கிராமங்கள் இயக்கம் 2வது கட்டம். இந்த இயக்கம் ஒரு தனித்துறையின் முயற்சி அல்ல, நாட்டின் ஒட்டுமொத்த அமைச்சகங்களையும் ஒருங்கிணைத்து எல்லைப்புறங்களை முழுமையடை செய்யும் ஒரு தேசிய இயக்கம். முதல் கட்டம் 2023 பிப்ரவரியில் 4,800 கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம், சிக்கிம், உத்தரகாண்ட் மற்றும் லடாக் ஆகிய வடக்கு எல்லைப் பகுதிகளில் உள்ள 46 வட்டாரங்களில் தொடங்கப்பட்டது. 2வது கட்ட விரிவாக்கம் வடக்கு எல்லையை தாண்டி இந்தியாவின் அனைத்து சர்வதேச எல்லைகளுக்கும் விரிவுபடுத்தும் வகையில் 2025 ஏப்ரல் மாதத்தில் மத்திய அமைச்சரவையால் மத்திய துறை திட்டமாக ஒப்புதல் வழங்கப்பட்டது. முதல் மற்றும் 2வது கட்டங்கள் இணைந்து எல்லைப்புற கிராம மேம்பாட்டிற்காக மட்டும் மத்திய அரசால் சுமார் 11,639 கோடி நிதி முதலீடு செய்யப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் அமைச்சரவை செயலாளர் தலைமையிலான உயர்நிலை குழுவின் மேற்பார்வையில் மாநில அரசுகளுடன் இணைந்து இத்திட்டம் போர்க்கால அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது. எல்லைப்புற கிராமங்கள் தனிமைப்பட்டு விடாமல் இருக்க அனைத்து நவீன உள்கட்டமைப்புகளும் இத்திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. 2வது கட்டத்தின் கீழ் மட்டும் சுமார் 2,481.93 கோடி மதிப்பீட்டில் 111 புதிய சாலை திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை சாலை வசதியே இல்லாத 134 எல்லைப்புற கிராமங்கள் முதன்முறையாக தார் சாலைகள் மற்றும் 35 பிரம்மாண்ட பாலங்கள் மூலம் தேசிய போக்குவரத்து வலையமைப்போடு இணைக்கப்படுகின்றன. கிரிட் மின்சாரம் செல்ல முடியாத உயரமான மற்றும் தொலைதூர மலை கிராமங்களுக்கு சூரிய ஒளி மற்றும் புனல் மின்சாரம் போன்ற பரவலாக

0: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுகிறது. ஜல் ஜீவன் இயக்கம் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழி குடிநீர் உறுதி செய்யப்படுகிறது. அதிவேக 4G 5G மொபைல் கோபுரங்கள் நிறுவப்பட்டு பாரத் நெட் மூலம் ஆப்டிக்கல் ஃபைபர் இணைப்பு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளும் கிராம மருத்துவமனைகளில் தொலைதூர மருத்துவ சேவைகளும் சாத்தியமாகின்றன. கிராமப்புற இளைஞர்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்க சாகச சுற்றுலா, சூழல் சுற்றுலா மற்றும் உள்ளூர் கலாச்சார தங்குமிடங்கள் பெருமளவில் உருவாக்கப்படுகின்றன. முதன்மை வேளாண் கடன் சங்கங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பால் பண்ணை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் உள்ளூர் இயற்கை விளைபொருட்கள் ஒரு கிராமம் ஒரு தயாரிப்பு கொள்கையின் கீழ் சந்தைப்படுத்தப்படுகின்றன. எல்லைப்புற கிராமங்கள் மக்கள் நடமாட்டமின்றி பாழடைந்தால் அது அண்டை நாடுகளின் அத்துமீறல்களுக்கு வழிவகுக்கும். கிராமங்களிலேயே நவீன வசதிகளும் வாழ்வாதாரமும் உருவாக்கப்படுவதால் கிராமங்கள் எப்போதும் உயிர்ப்போடு இயங்குவதுடன் மக்கள் தங்களின் பூர்வீக நிலங்களிலேயே தங்கி வாழ்கின்றனர். எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத் எல்லை காவல் படை மற்றும் இந்திய ராணுவத்திற்கு எல்லைப்புற மக்களே மிகச்சிறந்த வழிகாட்டிகளாகவும் உளவு தகவல்களை வழங்கும் நம்பகமான அரணாகவும் திகழ்கின்றனர். புதிய பாலங்களும் சாலைகளும் உள்ளூர் மக்களின் பயன்
1: நேர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள்.

0: linked skill training to poor rural youth. The Rural Development Ministry said all the 31 participating states and UTs have been allocated more than 9 lakh targets under the scheme for a period of 2 years. The Intermeteorological Department has issued an orange alert for heavy to very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Odisha, Sub-Himalayan West Bengal, Sikkim and Vidarbh today. According to the weather agency, heavy rainfall is also expected over Uttarakhand, Bihar, Jharkhand, Andhra Pradesh, Kerala, Mahe and Telangana during the day. Indian men's and women's kabaddi teams have entered the finals at the Asian Games after registering comprehensive victories in their respective semi-final matches. The women defeated Nepal 48-24, while the men outplayed Thailand 66-28, keeping their unbeaten run intact. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8. வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்ந்து கேட்க இருப்பது இந்தி மொழி திரைப்பட பாடல்கள். பாடல்

நேரம் இப்போது 1:16 நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்து ஒரு அழகான அருமையான மலையாள மொழி பாடல் பிரேமம் படத்திலிருந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது ஊட்டி எஃப்எம் 101.8.

நேரம் இப்போது 1:24 ஆயிடுச்சுங்க. வண்ண வண்ண பூக்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஆஷா ஆஷா ஆஷா படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க ஊட்டி எஃப்எம் 101.8.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் ஹிந்தி மொழியிலிருந்து, ஏக் துஜே கேளியே படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. ஸ்டேட்யூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

கேட்ட அந்த கன்னட மொழி திரைப்பட பாடல் கீதா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது வண்ண வண்ண பூக்கள். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி, முதலீடுகள், ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நம் நாட்டின் உற்பத்தி அதிகரித்து முதலீடுகள் உயர்ந்து ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் 12வது ஆண்டையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த திட்டத்தால் அனைத்து துறைகளிலும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதாக எடுத்துரைத்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் கட்டமைப்பை முன்னெடுத்துச் சென்று வர்த்தகத்தை மேம்படுத்தி புதிய சிந்தனைகள் மற்றும் படைப்பாற்றல் திறனுடன் நாட்டின் வளர்ச்சியையும் வளத்தையும் உறுதி செய்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் நடைபெறும் இளம் யாத்ரீகர்கள் இடையே காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர், இந்த பயணத்தில் இளையோர் பல்வேறு சேவைகளின் அடிப்படையில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் கிராமங்கள் வளர்ச்சி பெற்று மகளிரிடையே சுயசார்பு தன்மை அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இணைப்பு சங்கிலிகளை கொண்ட இவ்வுலகில் சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சர்வதேச ஒருங்கிணைப்பு சார்ந்த நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் கொள்கை உலக நாடுகள் நலத்துடன் இருப்பதை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். G20 தலைமைத்துவத்தின்போது இக்கொள்கையின் மூலம் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நிகழ்வுகளை நோக்கி இந்தியாவின் அணுகுமுறை அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஒத்த நாடுகள் இடையே ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு என்பதை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. வனங்களை பாதுகாக்கும் முன்களப் பணியாளர்களின் திறனை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் வன மேலாண்மை திறன் மேம்பாட்டு திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், வனம் சார்ந்த பாதுகாப்பில் தொழில்நுட்பங்கள் மற்றும் கள நிலையிலான திறன்கள் மேம்படுவது மிகவும் அவசியம் என்றார். இத்திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, காடுகளில் முன்னோடி திட்டங்கள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வனங்களின் வளம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார். மரபு சார்ந்த திறன்களையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் நவீன தொழில்நுட்பங்களையும் இணைத்து வன பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். மருத்துவ நிறுவனங்கள் தொடர் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடில்லியில் எய்ம்ஸ் மருத்துவ கல்வி நிறுவனத்தின் 71வது ஆண்டு தினத்தையொட்டி இன்று உரையாற்றிய அவர், லட்சக்கணக்கான மக்களின் நம்பகத்தன்மையை இம்மருத்துவ நிறுவனம் பெற்றிருப்பதால் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றார். அனைவருக்கும் தரமான, குறைந்த செலவிலான மருத்துவம் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு உலகளாவிய மருத்துவ காப்பீட்டு பாதைக்குள் நுழைவதில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப சேவைகளை வலுப்படுத்தி தொடர் ஆராய்ச்சிகளால் சுகாதார சீர்கேடுகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெற்றது. இரண்டாயிரத்தி 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் கடந்த மே மாதம் வரை நாட்டில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த 10,50,00,000 பெண்கள் பயன்பெறும் வகையில் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர், இந்த திட்டத்தின் மாபெரும் வெற்றி குறித்து

0: பெருமிதம் தெரிவித்தார்.
1: உஜ்வலா யோஜனானே
0: கிராமப்புற பெண்கள் சமய
1: யோஜனா கே பஹலே சரண்மே 8 கரோட் கரீப் தலித் வஞ்சித் பிச்சடே ஆதிவாசி பரிவாரோ கி பஹனோ கோ முப்த கேஸ் கனெக்ஷன் தியா கயா.
0: கிராமப்புற பெண்கள் சமையலுக்கு விறகுகளையும் சாண எரிபொருட்களையுமே சார்ந்திருந்த நிலையில் அவர்கள் இலகுவாக சமையல் செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சென்ற நிதியாண்டில் 49 கோடிக்கும் அதிகமான சிலிண்டர் பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்ததை அடுத்து இல்லங்கள் காற்று மாசுவிலிருந்து பாதுகாக்கப்படுவதுடன் சமையல் நேரமும் பெருமளவில் குறைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்.
2: உஜ்வாலா திட்டத்தின் கீழே நாங்கள் கேஸ் வாங்கி பயன்படுத்துவதனால பொருளாதார ரீதியாக அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி விறகு எல்லாம் வச்சுதான் சமைச்சிட்டு இருப்போம். பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி.
3: நான் பிரதமர் மோடியோட உஜ்வாலா திட்டத்துல பயனாளியா இருக்கேன். பதிவு பண்ண அடுத்த நாளே எங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் பண்ணிடுறாங்க. இதுக்குண்டான மானிய தொகை 351 ரூபாய் எங்க வங்கி கணக்குல 2 இல்ல 3 நாட்கள்ல வரவு வச்சுறாங்க. இந்த திட்டத்தினால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
0: பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தால் கல்வி மற்றும் வருவாய் ஈட்டும் பிற பணிகளில் மகளிர் கவனம் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் மகளிரின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது.
4: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
5: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
4: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நாளையும், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரும் 3ஆம் தேதியும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகின்றனர். இதனிடையே தாராபுரம் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அலை வீசுவதை திரு ராகுல்காந்தி உணரவில்லை என்றும் கூறியுள்ளார். சண்டிகரில் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் பேசுகையில், திரு ராகுல்காந்தி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாக குறை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வண்டலூர் அருகே பள்ளியில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், அனைத்து பள்ளி வளாகங்களிலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சியில் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் தயாரித்த பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து இதன் மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவிக்கையில்,
6: நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை பூம்புகார் விற்பனை நிலையம் சிங்காரத்தொப்பு திருச்சியில் நடத்தி வருகின்றோம். இக்கண்காட்சியில் பலவித கொலு பொம்மைகள், புராண கதாபாத்திர பொம்மைகள், விலங்குகள் மற்றும் பறவைகள் வடிவ பொம்மைகள், சிவன் பார்வதி, ராதாகிருஷ்ணா, விநாயகர், முருகன் போன்ற தனி பொம்மைகள், கிராம வாழ்க்கை பொம்மைகள், விவசாய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சியில் இடம்பெறும் அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் சிறப்பு சலுகையாக 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
4: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உக்கரம் கிராமத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்டைய மனிதர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பயிற்றுநர் ஃபௌசியா இக்பால் கூறுகிறார்.
7: என்னுடைய பேர் ஃபௌசியா இக்பால். தொல் மாந்தர்கள் இங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்கள இறந்தவங்களை அடக்கம் பண்ண 10க்கும் மேற்பட்ட கல் பதுக்கைகள் இங்க கிடைச்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடம்பூர்

0: அப்படிங்கிற மலைப்பகுதியிலயும் தாளவாடி போற வழியிலயும் நெங்குமரகடா மலைப்பகுதிகளிலயும் நமக்கு இந்த மாதிரி தொல்மாந்தர்கள் வாழ்ந்த நீமச்சின்னங்கள் நிறையவே கிடைக்க வருது. ஈரோடு மாவட்டத்துல கொடுமணல் அப்படிங்கிற பகுதியில சங்ககாலத்துக்கும் உட்பட்ட ரொம்ப பெரிய ஒரு ஈமக்காடு நமக்கு கிடைச்சிருக்கு.
1: ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்திய வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் கலப்பு இரட்டையர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதியில் பிலிப்பைன்ஸ் இணையை 11-3, 11-5 என்ற செட்களில் தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்தனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகத் சிங் தன்வியையும், ஆடவர் பிரிவில் அபய் ஜப்பானின் ரியோனாவையும் தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி, முதலீடுகள், ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் இப்போது 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. திரைகாணம்.

ஒலித்த பாடல் ஆதவன் படத்திற்காக கார்த்திக் ஹரிணி குரல்களில் கேட்டும் கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைக்காணம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.

0: இருக்கலாம்.
1: என்ன, உண்மையாவா?
2: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
0: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 1-0-9-7.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8 நீலமலை நேரம்.
6: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
5: நீலமலை நேரம்.
6: இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்பர் இன மக்களின் பாடல்கள் கேட்கலாம்.
7: அம்மா பால ஒய் பத குருந்த மாலை தேரு, ஐயா பால ஒய் பது காரு மாடு தேரு, லீலாலே அம்மா வால ஒய் பது பனாரிக தேரு, பால ஒய் பது குருந்த மாலை தேரு, லீலாலே அம்மா வேல ஒய் பது பனாரி தேரு, மேவால ஒய் பது குருந்த மாலை தேரு, லாலே லாலே லாலே லாலே லாலே லாலே லாலே லாலே ஏ அமே.

கண்டு கூசு உட்டியலே நோட நீ பவா காசு விட்டி வந்த

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்பயண மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேரம் இப்போது 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 இலக்கிய இன்பம். நேயர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் லட்சிய பாதை என்னும் தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து கவிஞர் இளவல் ஹரிஹரன் அவர்கள் இயற்றிய போதி தர்மர் என்ற நூல் குறித்த நூல் விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரை.
2: செந்தமிழே, நருந்தேனே, இனிய தமிழ்தாயே, தலை வணக்கம். நேயர்களே, இந்த வார இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் லட்சிய பாதை என்ற தலைப்பில் உங்களிடையே சில நிமிடங்கள். மனித எண்ணங்கள்தான் அதன் முடிந்த நிலையில் இன்று வீடாகவும் மாளிகையாகவும் சாலையாகவும் விமானமாகவும் கோட்டையாகவும் கலைப்பொருளாகவும் காட்சி தருகின்றன. ஒரு காலத்தில் இவையெல்லாம் வெறும் எண்ணங்களாக யாரோ ஒரு மனிதன் மனதில் தோன்றின, பின் நடைமுறை அனுபவங்களாக்கி சாதனைகளாக உருப்பெற்றன. எண்ணங்களை ஆசைகள் என்றும் சபலம் என்றும் லட்சியம் என்றும் குழப்பம் என்றும் குறிக்கோள் என்றும் கூறுகிறோம். அவை அனைத்தும் எண்ணங்களின் பல நிலைகளை குறிக்கின்றன. அவை எல்லாவற்றிலும் பொருள் பொதிந்தது குறிக்கோள்தான். ஒரு குறியை அடையும் ஓர் இலக்கை நோக்கி செல்லும் எண்ண நிலையிலிருந்து சாதனை நிலைக்கு கொண்டு செல்லும் பாதையின் ஆரம்ப இடம் குறிக்கோள். வாழ்க்கையில் நமக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். லட்சியம் ஒரு பெரிய பிடிப்பு. வேலையிலிருந்து ஓய்வு பெறுவோர்களின் பலர் இந்த மாற்றத்திற்கு ஆளாகின்றனர். வேலையில் இருக்கும் வரை உழைக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு லட்சியம் இருக்கிறது. அவர்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதும் தங்கள் வாழ்க்கை வேலை முடிந்துவிட்டதாக எண்ணுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் வெகு விரைவில் இறந்து போகிறார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் முன்கூட்டியே வாழ்வில் வேறு பல லட்சியங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். சமுதாய பணி, கல்வி பணி, எளியவர்களுக்கு உதவுதல் என்று வாழ்வில் ஏதாவது ஓர் அர்த்தம் இருக்க வேண்டும். லட்சியமில்லாத வாழ்க்கை நேற்று வாங்கிய காய்கறி போல மறுநாள் வாடி வதங்கி போகும். 90 மேல் வாழ்ந்து மறைந்த ராஜாஜியையும் பெரியாரையும் எண்ணி பாருங்கள். கடைசி காலம் வரை அவர்களுக்கு தெளிவு இருந்தது. கடைசி காலம் வரை அவர்களுக்கு பெரும் லட்சியம் இருந்தது. குரசாவா என்ற ஜப்பானியர் எடுத்த இகரு என்ற சினிமாவில் ஒரு மனிதர் நடைப்பிணமாக வாழ்ந்து ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெற்றதும் தான் வாழும் இடத்தில் பள்ளி சிறுவர்களுக்காக ஒரு பூங்கா அமைக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர் உள்ளத்தில் பிறக்கிறது. அதன் பிறகு மனிதர் அதிசயங்களை சாதிக்கிறார். அதுதான் கதை. திருமதி இந்திரா காந்தி சிறுவயதில் பொம்மை துருப்புகளை வைத்து போர்படை விளையாட்டு விளையாடுவாராம். அத்துடன் பங்களாதேஷ் விடுதலை வெற்றி என்ற பின்னால் நிகழ்ந்த சம்பவத்தை இணைத்து பாருங்கள். இங்கிலாந்தில் முன்னாள் முதல்வராயிருந்த ஹெரால்ட் வில்சன் சிறு வயதில் நம்பர் 10 டவுனிங் தெருவில் இங்கிலாந்து முதல்வர் குடியிருக்கும் மாளிகை முன்னின்று படம் எடுத்துக் கொண்டாராம். லட்சியங்கள் எல்லாம் மகத்தானவையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. நமது ஊரில் சென்னையில் இருக்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தோன்ற காரணமாய் இருந்தது. திருமதி முத்துலட்சுமி அம்மையாரின் மனதில் தோன்றிய ஓர் எண்ணம் வைராக்கியம், லட்சியம். அவ்வை அகத்திலிருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் வரை தோன்றிய ஆரம்ப காரணமாயிருந்தவை லட்சியங்கள்தான். பல குறுகிய கால குறிக்கோள்களில் மனிதன் காணும் வெற்றி அவனுக்கு நம்பிக்கையை தருகிறது. நினைவில் கொள்ளுங்கள், மாளிகைகள் இரவோடு இரவாக எழுந்து விடுவதில்லை. ஒவ்வொரு கல்லாக அடுக்கப்பட்டுதான் உயர்கின்றன. எண்ணங்கள் எப்படி செயல்களாக சாதனைகளாக பரிணமிக்கின்றன என்று பலர் கேட்கிறார்கள். அதை தெரிந்து கொள்வதற்கு நாம் முதலில் மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனதை பற்றிய விஞ்ஞான பூர்வமான அறிவு இன்னும் ஒரு முடிவான நிலைக்கு வரவில்லை. மனதை எடுத்து மனம் என்பது என்ன, அதை எப்படி எடுப்பது, சோதனை குழாயில் போட்டு குலுக்கி அதிலிருந்து முடிவுகளை அறிய முடியாத மனம் அமைந்திருப்பதால் கடந்த 50 ஆண்டு

0: மேற்கத்திய மனோதத்துவ நிபுணர்கள் மன ஆராய்ச்சியை விட்டுவிட்டு மனிதனின் நடைமுறை பழக்கங்களை பிஹேவியர் ஆராய தொடங்கினார்கள். உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பாகத்தான் மனிதன் இயங்குகின்றான் என்பதுதான் அவர்கள் கொள்கை. இதன் விளைவாக மனிதனின் அதீத மனதின் இயல்புகளையோ மனித மனதில் அங்கு அப்படி கற்பனை உதயமாகிறது. எங்கு எப்படி தீர்க்க தரிசனம் பிறக்கிறது, எப்படி மனிதனின் உள்ளுணர்வு மனித வாழ்க்கைக்கு உதவுகிறது என்பது பற்றியோ அதிகம் அறிவு வளரவில்லை. மாறாக மனசக்திகளை பற்றி நமது யோகிகளும் ஜப்பான் நாட்டு சென் தியான புத்த குருமார்களும் சூஃபி எனப்படும் அரேபிய நாட்டு தியான முறை பயிற்சியாளர்களும் நன்கு அறிந்திருக்கின்றனர். இங்கெல்லாம் மன அறிவு மிக வளர்ந்த நிலையில் இருக்கிறது. கிழக்கத்திய மனோதத்துவம் அனைத்திற்கும் இந்தியாவே பிறப்பிடம். நமது யோக சாதனைகளே அவற்றின் மூலம் இன்றைய மேற்கத்திய தர்க்க ரீதியான அறிவுகளுக்கும் இடையே ஒரு பாலம் கட்டி வருகின்றனர். இதன் விளைவாக நமது தத்துவங்கள் நடைமுறை பயிற்சியாக காரண காரியம் கொண்டபோது அறிவாக உலகின் முன் வைக்கப்படுகிறது. மனதை பார்ப்போம். மனதில் மூன்று நிலைகள் இருப்பதாக தெரிகிறது. முதலாவது புலனறிவு. இதுதான் காரண காரியம் காட்டும் அறிவு. பேசுவது, நடப்பது, உணர்வது, சிந்திப்பது, விவாதிப்பது போன்ற காரியங்கள் பலவும் இங்குதான் நிகழ்கின்றன. இதை மனித மூளையின் இடது பாகத்தில் அமைந்திருப்பதாக மூளை மருத்துவர்கள் கருதுகிறார்கள். இரண்டாவது ஆழ்மன அறிவு, சப்கான்சியஸ். இங்கு கார் ஓட்டுதல், தைப்படித்தல், வேஷ்டி புடவை கட்டுதல் போன்ற பழக்கங்கள் இசை கலை கற்பனையின் பிறப்பிடம். இவை அமைகின்றன. சில சமயம் திடீரென்று யோசனை பிறக்கிறது. இங்குதான் இது நமது மூளையின் வலது பாகத்தில் அமைந்திருக்கிறது. மனிதனை இப்னோடைஸ் செய்யும் போது அவன் பழைய கால நினைவுகள் எல்லாம் இங்கிருந்துதான் புறப்படுகின்றன. மூன்றாவது பிரபஞ்ச அறிவு, யூனிவர்சல் மைண்ட். இது எங்கே இருக்கிறது என்று மருத்துவ ரீதியில் ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் இந்த அறிவு பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கிறது. எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் இது அறிய முடிகிறது. இவ்வறிவுடன் நமது ஞானிகள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். நாமும் தொடர்பு கொள்ளலாம் என்பதை அதிகம் தெரியவில்லை. மூன்றாவது கண் எனப்படும் பீனல் கிளாண்ட் உறுப்புக்கு அத்தகைய தொடர்பு இருக்குமோ என நினைக்கின்றனர் பலர். நமது புலனறிவு பிரச்சனைகளை அலசுகிறது. எல்லா நினைவுகளும் அனுபவங்களும் ஆழ்மனதில் பதிகின்றன. ஆழ்மனம் சில சமயம் கனவுகள் மூலமும், சில சமயம் உள்ளுணர்வு மூலமும், சில சமயம் விஷயங்களை ஆராய்ந்து நமது புலனறிவுக்கு வழிகாட்டுகிறது. இது வல்லாமல் சில சமயம் ஆழ்மனம் பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு கொண்டு நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இதை கையாளும் முறை நம் வசமில்லை. நமது லட்சியத்தை தினமும் புலனறிவின் மூலம் சிந்திப்பதனால் அது நாளடைவில் ஆள் மனதில் பதிகிறது என்றும், ஆள் மனதில் பதிந்த எண்ணங்கள் எப்படியோ பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு கொண்டு காரியங்களை அதற்கேற்ப அங்கங்கே அமைக்கின்றன என்றும் தெரிகிறது. காரியங்கள் இப்படி அமைவதைத்தான் தெய்வாதீனமாக அமைந்தது என்று நாம் கூறுகிறோம். லட்சிய பாதையை நோக்கி பயணங்கள் நேயர்களே, உங்கள் வாழ்வு சிறக்கட்டும். வாழ்க தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.
1: தமிழுரையை தொடர்ந்து கவிஞர் இளவல் அரிகரன் அவர்கள் இயற்றிய போதி தர்மர் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். போதி தர்மர், கவிஞர் இளவல் அரிகரன் அவர்களினுடைய பதிப்பு இந்த புத்தகம். 156 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் ஒரு வாழ்க்கை வரலாற்று புத்தகம், ஆன்மீக புத்தகம் என்றும் சொல்லலாம். நம்முடைய தமிழ் திரையுலகில் சூர்யா அவர்கள் நடித்த 7வது அறிவு என்ற திரைப்படத்தின் மூலமாக போதி தர்மர், புத்த தர்மம் வகையறா வம்சம் குறித்த விவரங்கள் காஞ்சிபுரத்தை அடிப்படையாக கொண்டது என்று தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக மேலும் சில விவரங்களை இந்த புத்தகத்தின் வாயிலாக அறிந்து கொண்டேன் என்றே சொல்லலாம். புத்த மதம், அது இங்கு தோன்றிய காரணத்தால் இந்தியா புகழ் பெற்றது. ஜென் புத்த மத பிரிவால் காஞ்சிபுரமும் தமிழகமும் பெரும் பெயர் பெற்றது என்றே சொல்ல வேண்டும். அங்கு பிறந்து வளர்ந்த போதி தர்மரால் தான் தனது வரலாற்றை, சுயசரிதையை அவரோ அவருக்கு பின் வந்தவர்களோ எழுதவில்லை. எனவே ஆங்காங்கே கிடைத்த சரித்திர குறிப்புகளை கொண்டே அவரது வரலாற்றை ஒருவாறாக அறிய முடிகிறது. தமிழக தற்காப்புக் கலையான வர்மம், கைப்போ

கேரளாவின் களரி போன்றவற்றையும் போதி தர்மர் அறிந்திருந்தார். அவர் ஷாங்ஷான் மலையில் இருந்த ஷாவோலின் மடத்தில் தங்கியிருந்து அங்கிருந்து வெளியேறிய பொழுது ஒரு பெட்டியில் இரண்டு கையெழுத்து பிரதிகளை விட்டுச் சென்றதாக அறியப்படுகிறது. ஒரு நூலினுடைய அனைத்து தற்காப்பு கலைகளையும் உள்ளடக்கிய ஒரு கலையை அங்கிருந்த புத்தகுருமார்கள் பயின்றார்கள். பிற்காலத்தில் அதுவே கும்ஃபு எனப்படும் கலையானது. ஜென் புத்த மதம் உருவாக உயர் புத்த சிந்தனை உடையவர்கள் காரணம். அதனை துவக்கியவர் போதி தர்மர். இங்குமங்கும் கிடைத்த சரித்திர ஆதார தகவல்களின் அடிப்படையில் ஆய்வுகளின் முடிவாகவே சுதாமு கெம்பே என்ற எழுதிய நூலினுடைய தமிழ் வடிவம்தான் இந்த நூல். போதி தர்மருடைய கால தகவல்கள், அதாவது கிபி 445 கிபி 536, இதுவும் மாறுபடுகிறது. மரபு வழி கதையொன்றின் அடிப்படையில் அவர் தம் வாழ்வின் இறுதி காலத்தில் இந்தியாவை விட்டு புறப்பட்டார் என்றே சொல்லப்படுகிறது. கடல் வழி பயணமாக கிபி 521 கிபி 527 இடையிலான ஓர் ஆண்டில் அவர் தென்சீனாவின் குவாங்ஷவ் என்ற இடத்தை அடைந்ததாக கூறப்படுகிறது. அவரது கடல் வழி பயணப்பாதை தெரியாத போதிலும் கடல் பட்டுச்சாலை என்று அழைக்கப்பட்ட வங்காள விரிகுடா கடலை கடந்து பயணம் செய்தார் என்று ஊகிக்கப்படுகிறது. அண்மையில் அறியப்படக்கூடிய ஒரு புதிய ஆச்சரியமூட்டும் பதிவு என்னவென்றால், தமது இளைய சகோதரனை கண்டுபிடிக்க போதி தர்மர் வந்து சேர்ந்த 2 ஆண்டுகளுக்கு பின் அவரது 2வது அண்ணன் அதே குவாங்ஷவ் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்ததாக தெரிய வந்துள்ளது. போதி தர்மர் இப்பெயர் கால வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மாபெரும் பெயர், ஒரு காரண பெயரும் கூட. சீன, கொரிய, ஜப்பான் நாடுகளுக்கு புத்த மதத்தை போதித்த, புத்த தர்மத்தை போதித்த மாபெரும் புத்தகுரு, மாமனிதர். கிபி 4 முதல் 5 நூற்றாண்டுகளின் காலத்தில் புத்த மதத்திற்கு எனவே வாழ்ந்து பரிபக்குவமான நிர்வாண நிலை அடைந்தவர். பல்வேறு இன்னல்களுக்கிடையே கடல் வழி பயணம் மேற்கொண்டு காற்றினிலும் மழையினிலும் கலங்கிடாமல் காடு மலை கடந்து சீன பேரரசர்களின் மதிப்பிற்கு ஆளாகி அவர்களுக்கு நிகரான புத்த பெருங்குருவாய் வாழ்ந்தவர். அவரது பயண அடிச்சுவட்டில் தம் ஆராய்ச்சியின் மூலம் தாமும் பயணித்து தாம் கண்ட பல்வேறு உண்மைகளை இந்நூலில் தருவித்து ஒரு புதிய வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். சீனாவில் போதி தர்மர் மூலமாக புத்த மதம் பரவியதும் அங்கே இன்றளவும் ஒரு பெரும் புத்த குருவாக மதிக்கப்பட்டும் வணங்கப்பட்டும் வருவது இன்றும் நாம் அறிந்த ஒரு செய்தி. தமிழகத்திலிருந்து, அதுவும் மகா காஞ்சியிலிருந்து அவர் சீனாவிற்கு கடல் வழி பயணம் மேற்கொண்டு சீனா சென்றதும் கடல் நடுவே இயற்கையின் சீற்றத்தை, புயல் காற்றை புத்த தர்மம் மூலமாக எதிர்கொண்டு அடக்கியதும் இந்நூல் தரும் புதிய செய்தி என்று சொல்லலாம். போதி தர்மருடைய அடிச்சுவட்டில் வழி வழியாக புத்தகுரு மரபு தோன்றியதும் அது எவ்வாறு பல கடும் சோதனைகளுக்கு பின் குரு பட்டம் சூட்டப்படுவதும் அறிய அறிய நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது இந்த நூலில். சீனா, கொரியா, ஜப்பான் நாடுகளில் ஓர் இந்தியர், அதுவும் தமிழரான போதி தர்மரின் செல்வாக்கால் இந்திய நாட்டின் செல்வாக்கு புத்த தர்மம் பரவுவதன் மூலம் கொடிகட்டி பறந்துள்ளது. இது ஒரு வரலாற்று செய்தி. அந்த செய்தியின் நூல் பிடித்து மேலே மேலே ஏற ஏற, அப்பப்பா, அது சேர சோழ பாண்டிய என்னும் பெயர் அந்நாடுகளில் உள்ள பழைய நாடுகளின் பெயர்களோடு ஒத்துப்போவதும், இங்குள்ள தென்னிந்திய தமிழர்கள் அந்நாடுகளில் தங்கி இருந்ததும் ஆய்வு முடிவுகளாக வெளிப்படுவதும் இந்த நூலினுடைய வெற்றியாகும். மகாயான ஜென் புத்த மதத்தின் குரு போதி தர்மர், சீன இலக்கியத்தின் சிறு சிறு கதைகளில் கொண்டாடப்படும் செய்தியும் இந்நூலில் பரவலாக வரும் தொகுப்பு சிறுகதைகளில் வெளிப்படுகிறது என்றே சொல்லலாம். அதாவது போதி தர்மர், இவரை பற்றிய இந்த நூலில் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் மட்டுமல்ல, நம்முடைய பண்டைய கலாச்சாரங்களும், அந்த கலாச்சாரங்களின் வாயிலாக மக்களினுடைய வாழ்வியல் முறைகள், மருத்துவ குறிப்புகள், தற்காப்பு கலைகள், பயணங்கள், நாடுகளினுடைய பெயர்கள், அது மட்டுமல்ல அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடுகளும் இங்கே குறிப்பிடுகின்றன. ஆக மொத்தத்தில் இந்த புத்தகம் ஒரு ஆன்மீக புத்தகம் மட்டுமல்ல, மிகப்பெரிய வரலாற்று சுவடுகளை கொண்ட ஒரு புத்தகம் என்றே சொல்ல வேண்டும். கவிஞர் இளவல் அரிகரன் அவர்கள் 156 பக்கங்களில் எழுதியுள்ள இந்த போதி தர்மர் என்ற நூல் நமக்கு தற்பொழுது படிக்க படிக்க இந்தியா மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள நாடுகளினுடைய பல்வேறு கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் வாழ்வியல் முறைகளையும் அறிவியல் முறைகளையும் ஆன்மீக நெறிகளையும் வெளிப்படுத்துகிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை நாமும் படிப்போம், வரலாற்று சுவடுகளை பாதுகாப்போம் என்றே சொல்ல வேண்டும்.

நேயர்கள், இதுவரை இடம்பெற கேட்டது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் லட்சிய பாதை என்னும் தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து கவிஞர் இளவல் ஹரிஹரன் அவர்கள் இயற்றிய போதி தர்மர் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியா இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கூடலூர் பசார் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அவலாஞ்சி, நடுவட்டம், தேவாலா, ஹாரிசன், உட்பிரையர், மேல்பவானி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், சிறுவாணி அடிவாரம், எமரால்டு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். பலத்த காற்றுடன் மழை தமிழ்நாட்டின் பல இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்

0: சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேகா தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேகா ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேகா அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 3:02.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். குடும்பத்துல தன் குழந்தைகளிடம் அன்பும் பாசமும் கொண்டிருப்பது தாய் மட்டும்தான். அப்படின்னா தந்தை இல்லையா என சொல்லும் போது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என சொல்வாங்க. கண்டிப்பாக பெற்ற தாய் தந்தையே அந்த குழந்தையின் அன்பான பாசமான தெய்வங்கள். முதலில் இருந்தாலும் பெண் குழந்தைகளை மகள்களை அதிக அக்கறையோடு பார்த்து ஓர் அரண் போல பாதுகாக்கும் பொறுப்பு தந்தைக்கே அதிகம் இருப்பதால் தான் என்னவோ அதிக அன்பும் அக்கறையும் தன் மகள்களிடம் கொண்டிருப்பார் தந்தை. தந்தை தன் மகள்களுக்கான பாச பிணைப்பை மையமாக கொண்ட திரைப்படங்களே அதிகமும் திரைக்காவியங்கள்ல வந்திருக்கு. இன்றைய வானவில் நிகழ்ச்சியில உலக மகள்களுக்கான தினம் அப்படிங்கறதுனாலையும் மகள்களுக்காக தந்தையின் தாலாட்டு பாடல்கள் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் பெற காத்து கொண்டிருக்கிறது. தந்தையின் தாலாட்டு

அப்பாவின் அருமை பெருமைகளை அதிகம் சொல்வது பெண் பிள்ளைகளே. அதனால்தான் என்னவோ பெண் பிள்ளைகளிடம் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு சொல்லலாங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. நிலவை கூட தன் மகளுக்காக பால் கிண்ணமாக தருவேன் என்று சொல்லும் அப்பாக்களின் மனசு போல யாருக்கு தாங்க வரும். பாகற்காய் அப்படின்னாலே கசப்புத்தானே, அதில் தன் மகளின் பிஞ்சு விரல் பட்டால் கூட அந்த பாகற்காய் தேனூறும் சுவையை தரும் அப்படின்னு சொல்றார் இந்த தந்தை. தன்னை தொட்டு தொட்டு பேசினால் பட்ட துன்பம் எல்லாம் தீரும் என தன் அழகிய மகளை ரசிக்க தந்தையின் அழகிற்கு அளவே இல்லைங்க. அதுதாங்க உண்மையான ஓர் வாழ்க்கை என்பதை வைரமுத்து அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளிலே தந்திருப்பார். சந்திரபோஸ் அவர்களுடைய இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய இந்த பாடல் சங்கர் குரு படத்திலிருந்து கேட்கலாம்.

செல்வத்தில மிகப்பெரிய செல்வம் பிள்ளை செல்வம் தாங்க. அப்படியான பிள்ளைகளை பெறுவதில் இருக்கும் தன்னிறைவே பிறப்பின் வரமாக கிடைக்க பெற்ற மகள்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். வரமாக கிடைக்காவிட்டாலும் தவமாக இந்த மகளை பிரிவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற பாசத்தினையும் இந்த பாடல் வரிகளிலே கொடுத்திருப்பார் பாடலாசிரியர். பாசம் உயிர் நேசம், வாழும் நெஞ்சோடு பாடும் உறவாடும் ஜீவன் உன்னோடுதான் என தன் மகளுக்காக பாடும் தந்தை கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது இந்த பாடல். என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்திலிருந்து இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8.

கோடி பல கொடுத்தாலும் உன்னை போல் செல்வம் கிடைக்காது வாழ்வில். அப்படியான வரம்தான் மகள் என்றும், கண்ணில் ஜொலிக்கின்ற வைரமாகவும் புள்ளி மானாகவும் தூங்கும் மயிலாகவும் என்னை மறந்தேன் நானம்மா, எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்வாயென தோளிலே என்று ஒரு தந்தையின் அன்பான தாலாட்டில் இருக்கும் ஓர் தாய்மையை தன் அழகான வரிகளால் சொல்லியிருப்பார் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். இந்த பாடல் வரிகள் மனு அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது. இந்த பாடல் சின்ன கண்ணம்மா படத்தில் இருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மகள்களுக்கான தந்தையின் தாலாட்டு பாடல்களின் தொகுப்பு.

பாசம் என்ற சொல்லிற்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தங்கள் பல இருந்தாலும் தந்தை மகளின் பாசத்திற்கு அகராதியில் கூட அர்த்தம் இருக்காது எனலாம். மகள் தன் தந்தையை அப்பா என அழைத்தாலும் அந்த தந்தை தன் மகளை தன் தாயாகத்தான் பார்க்கிறார். அப்படியான ஓர் அன்பின் வெளிப்பாடுதான் மகள்களுக்கான தந்தையின் பாசம் எனலாம். என்னதான் பாசத்தோடும் அன்போடும் தூக்கி வளர்த்தாலும் மகள் என்பவள் தன் பெற்றோரின் வாழ்நாளில் பல காலங்கள்தான் உடன் இருப்பாள். தான் வாழும் வீடு என பிரிவு இருக்கத்தான் செய்யும். அதில்தான் அன்பின் வெளிப்பாடு மேலும் மேலும் பல மடங்கு மகள் மீதான பாசத்தை நீர்வுற்று போல உருவாக்குகிறதோ என்னவோ அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு பாடலை இதோ நேயர்களே, ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து பாடியிருப்பார். ஒரு அழகான பாடல், கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆண் குறிப்பாக தன்னுடைய தாய் தந்தையிடத்திலும் தன் மனைவியிடத்திலும் ரொம்பவுமே பிடிவாதமாகவும் ஒரு வீராப்பாகவும் இருப்பார். வளைந்து கொடுக்க மாட்டாது வாழும் ஒரு தந்தையானவர் தன் மகளுக்காக மட்டும் அடங்கி நடப்பார். இதுதான் அவரின் பாசப்பிணைப்பு. பெற்ற தாய் தந்தையிடம் அடம்பிடிக்கும் மகன் தன் மகளிடத்தில் மட்டும் அவளின் அன்பில் எல்லாம் தொலைத்தவனாகிறான். நீ என்ன சொன்னாலுமே கேட்டாலுமே செய்து தருகிறேன், உனது கனவு எனது வாழ்க்கை என தன் மகளுக்காக பாடலை பாட வருகிறார் பென்னிதயாள். மற்றும் மகதி அவர்களின் குரலில் தாமரை அவர்களின் பாடல் வரிகளுக்காக என்னை அறிந்தால் படத்திலிருந்து இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணிடமிருந்து வரும் முதல் முழுமையான அன்பு கிடைப்பது என்பது தன்னுடைய தந்தையிடம் மட்டுமே. இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. தன் மகளின் கையை பிடித்து போகும் தூரம் எத்தனை என்றாலும் அது போதவில்லை என சொல்கிறார் இவர். இந்த மண்ணில் இதுபோல வாழவில்லை என்று தோன்றுதடி, அதுபோன்ற உணர்வை தன் மகளுடன் இருக்கையில் ஓர் தந்தைக்கு கிடைக்குமாம். அப்படியான ஒரு உணர்வு, கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை மட்டும் போதுமடி, இப்படியான தந்தை மகள் பாசத்தை உணர்வு பூர்வமாக தன் வரிகளால் தந்திருக்கும் நா முத்துக்குமார் அவர்களின் பாடல். வரிகளுக்காக யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையமைப்பில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். தங்க மீன்கள் படத்திற்காக இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மகள்களுக்காக தந்தையின் தாலாட்டு பாடல்களின் தொகுப்பு. கடவுள்தான் எல்லா இடங்களிலும் காட்சி அளித்திட முடியாது என்பதற்காகத்தான் என்னவோ ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் குடந்தைகளாக பிறந்து காட்சியளிப்பதாகவே சொல்லப்படுகிறது. அன்பும் அரவணைப்பும் கோபம் என பன்முகத்தோடு மென்மையானவளாய் வாழ்பவள்தான் பெண். அதனால்தான் கடவுளின் மறு உருவமாய் பார்ப்பவர்களின் மனக்கண்ணிற்கு தெரிவாள் எனலாம். தன்னுடைய அழகு மகளை எப்படியெல்லாம் வர்ணிக்க தோன்றுகிறது என்பதை இந்த பாடல் வரிகள் சொல்லும். தன் மகளின் பிரிவினை அற்புதமான கவி வரிகளால் தந்தையின் இயக்கத்தை தாமரை அவர்கள் சொல்லியிருப்பார் இந்த பாடல் வரிகளில். அதை மென்மேலும் அழகு சேர்த்து உணர்வூட்டிய குரலுக்கு சொந்தக்காரராக சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடியிருப்பார் டி இமான் அவர்களுடைய இசையமைப்பில். இதோ நேயர்களே, விஸ்வாசம் படத்திற்காக கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சம ஹிட்டு.

அம்மாவினுடைய கண்டிப்பும் அப்பாவினுடைய அரவணைப்பும் பெறுபவள்தான் மகள். ஒரு தந்தையின் மறு உருவமாகத்தான் மகளின் செயல்பாடு இருக்கும். அப்படியான உறவுதான் தந்தை மகள் உறவாக இருக்கும் எனலாம். அவங்க அப்பனுக்கு தப்பாம பறந்துட்டா அப்படின்னு அம்மாவின் வார்த்தை மகளை மேலும் மேலும் தந்தையுடன் மகளுக்கான அன்பை கூட்டும் சொல்லாகவே எப்போதுமே அது அமைந்திருக்கும். தன் சில்ல மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. தன் பொன் மகளின் புன்னகை போல் இந்த யுகத்தில் பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை என்றும், இந்த உலகில் முத்துக்கள் தெரிகின்ற தன் மடலை போல எந்த ஒரு மொழிகளிலும் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா தன் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே என்று ஒரு அழகான ஒரு தந்தையின் உணர்வுகளை அள்ளிப்போ

பட்ட வரிகளை தந்திட்ட வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகளுக்காக அபியும் நானும் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்கலாம். மது பாலகிருஷ்ணன் அவர்களுடைய குரலில் இணைந்திருங்கள். ஊட்டி FM 101.8.

வயது முதல் தனது முதல் ஹீரோவாகவும் நினைக்கும் தன் தந்தையை வயதான பிறகு குழந்தையாக பாவிக்கும் குணம் மகள்களுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடவுளை பார்த்ததில்லை, தன் மகளின் கண்கள் அதை காட்டுதே, அதனால் தெய்வம் இங்கே வரமானது. தாயாக தந்தை மாறும் புது காவியம் கருவறை இல்லை என்ற போதிலும் சுமந்திட தோன்றுதே என் மகளை என்ற தந்தையின் அழகான இந்த வரிகளை கொடுத்திருப்பார் பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார் அவர்களின். இந்த வைர வரிகளுக்காகவே இந்த பாடலை பல முறை கேட்கலாம் போல தோணும். அப்படியான தந்தை மகளுக்கான உணர்வுகளை மெய்ப்பித்து தந்திருப்பார் பாடலாசிரியர் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இன்னிசையில். இதோ நேயர்களே, அரிச்சரன் அவர்களின் குரலில் தெய்வ திருமகள் படத்தில் இருந்து பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

அப்பாக்கள்தான் தன் மகனை காட்டிலும் மகள் மீது அதிகம் அக்கறையும் அன்பும் காட்டுபவர். நாளை இன்னொரு வீட்டிற்கு சென்று எப்படி இருக்க போகின்றாலோ, இருக்கிற வரைக்கும் என் மகளை ராசாத்தி போல பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பதாலோ என்னவோ, தாயிற்கும் தந்தைக்கும் தன் மகளும் மகனும் ஒன்றுதான். இருந்தாலுமே மகள்களை மகிழ்ச்சியாகவும் அவர்களின் வாழ்வில் பல தடைகளை தாண்டி பயணிக்க வேண்டி இருப்பதாலேயே மகள்களுக்கான அரவணைப்பு என்பது தாய் தந்தை இடத்திலே அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் மகள்களுக்கான தந்தையின் தாலாட்டினை தந்த பாடல்களின் தொகுப்பினை நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

நிலையத்தில் நேரம் சரியாக 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இணையலாம். என் கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறது கீர்த்தி. நான் வந்து உங்கள் அன்பு தோழி புஷ்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார் என்ற தலைப்பில் வந்து உங்கள்கிட்ட நிறையா குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போகிறோம். ரெடியாக வந்து நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9001-0018, வெளியூர் நேயர்கள் 9342-9001-0018. புதிய நேயர்களை அழைக்கிறோம், 8300-0019-1018. அப்படி இல்லை லைன் வந்து எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா 8300-0019-1018 என்று எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் பண்ணலாம். நாங்கள் கேட்குற கேள்விக்கு இன்றைய தலைப்பில் வந்து நான் யார் என்ற கேள்விக்கு வந்து நாங்கள் கேள்வியும் நிறைய க்ளூஸும் கொடுப்போம். நீங்கள் வந்து அதுக்கு கெஸ் பண்ணி உங்களுடைய கரெக்டான ஆன்சரை சொல்லணும்.

0: நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா எதிரும் புதிரும். சோ இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா புஷ்பா, நம்ம வந்து கேட்க போற குவெஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் யார் அப்படின்றதுக்கு வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணும். அண்ட் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்க போது. ஏன் அப்படின்னா கண்டிப்பா அந்த குவெஸ்டின்ஸ் கூடவே சேர்ந்து நிறைய க்ளூஸும் வச்சிருக்கோம் இல்லையா?
1: கண்டிப்பா வச்சிருக்கோம், நிறைய க்ளூஸ் இருக்கு.
0: ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் யார் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் வந்து குவெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம். ஸோ இதில் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸ் அதே மாதிரி க்ளூஸ் எல்லாம் வச்சு நான் வந்து யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த வரிசையில் நேயர் இருக்காங்களா?
1: இல்லை இணைப்பில் இருக்காங்க. முதல் நேயர்கிட்ட பேசிடலாங்களா? ஏஞ்சலின்,
0: கண்டிப்பா. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்கே வந்து பேசுறீங்க?
2: நான் இடச்சாடு கமர்தீன் பேசுகிறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: முதல் கேள்வி, சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினேன், ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடினேன், நான் யார்?
2: சிதம்பரம் பிள்ளை அவர்கள்.
1: அப்படிங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு கிளாப் கொடுத்தலாம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் காலரா வந்து.
1: வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றிங்க மேடம், நன்றி.
1: நிகழ்ச்சியை தொடங்கி முதல் நேயர்கிட்ட முதல் கேள்வி கேட்டுட்டோம், அவர் வந்து கரெக்டான ஆன்சரை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இனி அடுத்த நேயர்கிட்ட கேள்வி கேட்கலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே, நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா?
0: ஓகே, க்வெஸ்சன் வந்து இந்த டைம் வந்து நான் கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன் தான். ஓகே, நேயர் இருக்காங்களா?
1: இணைப்புல இருக்காங்க.
0: வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, அடுத்த நேயிட்ட பேசலாம்.
1: எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8
0: இணைப்புல. நேயர் இருக்காரு.
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
1: ஓகே தீபா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோம். ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா?
2: கேளுங்க மேம்.
1: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து இளம் வயதுலயே வந்து சிறிய கதாபாத்திரத்துல வந்து நடிக்க தொடங்கினேன். ஆனா நான் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகனாக மாறிட்டேன். நான் யார்?
2: கமல்ஹாசன்.
1: ஓகே, எதை வச்சு கமல்ஹாசன் சொல்றீங்க?
2: அவர் சின்ன வயசுல நடிக்க வந்துட்டாரு மேம். அவர் வந்து வேர்ல்ட் ஃபேமஸா இருக்காரு.
1: ஓகே ஓகே, சரியான விடை, கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. கமல்ஹாசன் என்பதுதான் சரியான விடை.
0: கீர்த்தி, பாத்தீங்கன்னா எல்லா லிசனர்ஸும் ரொம்ப வந்து துடிப்போட நம்ம கேக்குற கேள்வியை க்ளூ கூட கேட்காம கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே துடிப்பா சுறுசுறுப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, அந்த சுறுசுறுப்போட அப்படியே ஒரு பாடலை கேட்டுலாமா?
0: கண்டிப்பா சுறுசுறுப்பாக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. சர்வம் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் வந்து இணையலாம்.

0: ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 4:10 ஆயிடுச்சுங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஊட்டி எஃப்எம் 101.8. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் யார் என்ற கேள்விக்கு நம்ம வந்து நீங்களாம் பதில் வந்து ஆர்வமாக எல்லாரும் கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து சொல்லிட்டுருக்கீங்க, பதில்களை வந்து சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காரு, யார் எங்கிறதுன்னு பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னமுத்திலிருந்து கே செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
2: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
2: ஓகே, உங்களுக்கான क्वेश्चन கேட்கலாமா?
0: கேட்கலாம்.
1: இதுவரைக்கும் மாலை வணக்கம்.
2: ஓ, பேசி முடிச்சிட வெக்கமோது சொல்றீங்க போல. ஓகே, இருந்தாலும் மாலை வணக்கம்.
1: நான் மல்ல சொன்ன நீங்க எப்படி கேளுங்க மேடம்.
2: அப்படிங்களா? ஓகேங்க. ஓகே, क्वेश्चन கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம். ரெண்டு கேள்வி ஈஸியா இருந்தது, எனக்கான கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்பீங்க நினைக்கிறேன்.
2: ஓகே, அது வந்து கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா அப்படின்றது நீங்க நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் சொல்றீங்க அப்படின்றது தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, எனது நான் வந்து என்னோட நடிப்புல பல்வேறு குரல்கள் மற்றும் பல்வேறு உடல் மொழிகளில் வந்து காட்டுறதுல எனக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கு. சொல்லுங்க ஆன்சர். நான் வந்து நடிக்கும் போது பல்வேறு குரல்கள், பல்வேறு உடல் மொழிகள், இந்த மாதிரி நிறைய பல்வேறு விஷயங்களை தனித்தனியா பண்றதுல எனக்கு வந்து தனி சிறப்பு இருக்கிற ஒரு நடிகன் நான். யார்?
1: அப்படிங்களா? புது நடிகர்களை எப்ப எந்த படத்தை அறிமுகமானாருங்க?
2: நீங்க வந்து ஆன்சர் தானே சொல்லணும், க்வெஸ்சன் எல்லாம் கேட்கலாங்களா?
1: விக்ரமா இருக்குங்க மேடம்.
2: விக்ரம் கிடையாதுங்களே. ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, க்ளூ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி
0: நன்றி, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.
2: ஓகே, எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில். பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து கால் பண்ணி நாங்கள் வந்து நான் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய க்வெஸ்சனுக்கு நீங்களும் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018, 9342901018, 8300019 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். என்னால் லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அண்ட் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து நாங்கள் கேட்கக்கூடிய குவெஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம்.
0: ஓகே, இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாமா கீர்த்தி?
2: கண்டிப்பாக.
0: இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.
2: ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஆன்சர் பண்ணலான்னு சொல்லி நிறைய நேர்கள் வந்து காத்துட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டுடலாமா?
0: கண்டிப்பாக.
2: ஓகே, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் வீரர். நான் வந்து சர்வதேச கிரிக்கெட் பயணத்தை வந்து என்னோட ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற
0: இதில் வந்து ஆன்சர்ஸ், அதாவது விடை தெரிஞ்சால் வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேண்டிய எண் 8300019118. ஓகே,
2: இன்னொரு க்ளூ கூட கொடுத்துடலாமா? இல்லை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா?
0: ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
2: ஓகே
0: ஓகே, ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து வந்து அடுத்த நேயர்கிட்ட பேசலாம்.
2: நேயர்கிட்ட பேசலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லையும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை, அண்ட் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்.
0: கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திருங்களது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கெல்லாமே செமஹிட்டு.

0: அருமையான பாடலை கேட்டோம். நேர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, புஷ்பா, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இல்லையா, நான் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அண்ட் அதுல வந்து நேர்கள் எல்லாமே சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் பாடலுக்கு முன்னாடி. சோ அதுக்கான விடையை வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்வெஸ்சனை வந்து மீண்டும் சொல்லிடுறேன். அதாவது நான் வந்து சர்வதேச கிரிக்கெட் பயணம் வந்து என்னோட சிறு வயதிலேயே தொடங்கினது அப்படின்ற ஒரு க்ளூ தான் கொடுத்திருந்தேன். அண்ட் இன்னொரு க்ளூ வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன் என்னன்னா, சர்வதேச கிரிக்கெட்ல வந்து 100 சதங்கள் அடித்த முதல் வீரர் அப்படின்னு வந்து என்ன வந்து.
1: இது ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப சுலபமான க்ளூ ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான ஆன்சரை வந்து ரெண்டு பேர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், மெசேஜ் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாக்கலாமா கீர்த்தி?
0: கண்டிப்பா.
1: கோவில்பாளையம் மனோகரன் வந்து சச்சின் தெண்டுல்கர் மேடம் அப்படின்னு போட்டிருக்காரு. அடுத்து திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர் அப்படின்றவரு சச்சின் தெண்டுல்கர் சொல்லி கரெக்டான ஆன்சரை மெசேஜ் பண்ணிருக்காங்க.
0: ஓகே, சூப்பர்.
1: இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள்.
0: ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சியில அடுத்தது வந்து நேயர்கள் கிட்ட பேசிடலாம். அண்ட் அவங்களுக்கான க்வெஸ்சன்ஸும் வந்து ரெடியா இருக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், வந்து பேசுறீங்க.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ, தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து மகேஷ் பேசுறீங்க.
1: மகேஷ், எப்படி இருக்கீங்க?
2: அப்படிங்களா?
1: எங்களுக்கு காலையில இருந்து மழையா, ரொம்ப மழையா நாங்க நனைஞ்சிட்டு இருக்கோம்.

0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? ஓகே. அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடினேன், பெண்கள் விடுதலை சமத்துவம் தேசப்பற்று குறித்து கவிதைகள் படைத்தேன், நான் யார்?
1: சுப்பிரமணியன் பாரதியார். மேடம்
0: சூப்பர்,
2: முன்னாடியே சரியான ஆன்சர் வந்து சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
0: இன்னைக்கு என்னன்னு தெரியல, நேயர்கள் எல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க, ஒருத்தவங்க கூட தவறான ஆன்சர் சொல்றது இல்ல. வாழ்த்துக்கள் சார்.
2: ஓகே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணலாம், கால் பண்ணி நீங்களும் வந்து நான் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம்.
0: அடுத்த நேயர் இணைப்புல இருக்காரு, கேட்டலாமா கீர்த்தி?
2: கண்டிப்பா. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு கடினமான வினாவை கேட்டுறலாங்களா?
3: வேணாம் மேம், வேணாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 20-25 நிமிஷம் லைன் கொடுத்தா ஈஸியா கேட்டுருங்க.
2: கண்டிப்பா, உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன் வந்துட்டே இருக்கு, அது ஈஸியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ற வேகத்துல வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து பங்கேற்றேன், நான் வந்து தங்க பதக்கம் வென்ற ஒரு இந்திய வீரர் நான். யார் நான்?
3: டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல பங்களிப்பு அப்படிங்கறத
2: கொடுத்து, நான் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்று தங்க பதக்கம் வென்றேன். ஓகே, டக்குன்னு ஆன்சர் சொல்லணும்.
0: டைம் ரொம்ப
2: சர்ச் எல்லாம் பண்ண கூடாது எங்கேயும்.
3: கூகுளும் பண்ணல மேம். இந்த கேள்வியே நான் கேள்விப்படல, அதனால நானே ஆச்சரியமா பாக்குறேன். அபினவ் பிந்த்ரா அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவரா மேம்?
2: ஓகே, என்னோட கையில வந்து மட்டை இல்லை, ஆனா ஈட்டி இருக்கு.
3: ஈட்டி எறிதல். பங்கஜ் சோப்ரா, அவரா?
2: ஓகே, கிட்டத்தட்ட நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. அவரோட நேம் பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை வந்து நீரஜ் சோப்ரா அப்படின்றதுதான் சரியான விடை.
3: அப்ப கரெக்டா தானே மேம் சொன்னேன்?
2: ஓகே, நீங்க ஆனா நீரஜ் சோப்ரா, பங்கஜ் சோப்ரா சொன்ன மாதிரி இருந்தது.
0: நீரஜ் சோப்ரா
2: அப்படின்னு சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம்.
0: 4:23 ஆயிருச்சு. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே நேயர்கள் வந்து யோசிக்காம டக்கு டக்குன்னு வந்து ஆன்சர் வந்து அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில் இருந்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கிறேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும். உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்டலாமா?
0: கேக்கட்டுமா கீர்த்தி?
2: கண்டிப்பா.
0: என் கணவர் மீது சுமத்தப்பட்ட அநீதிக்காக மதுரையில் நீதி கேட்டேன், நான் யார்?
4: கண்ணகி.
2: அதுவே தேவையில்ல,
0: நீதி கேட்டவன்னு சொல்லிட்டீங்க.
2: வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் சார்.
2: ஓகே, அடுத்த நேயர் கூட இருக்காங்களா லைன்ல?
0: லைன்ல இருக்காங்க, அடுத்த நேயர் இணைப்புல. ஹலோ வணக்கம்.
5: வணக்கம். இரு சகோதரர்களுக்கும் மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர்ல இருந்து பாலன்.
2: நான் வந்து சூரிய குடும்பத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு கோள். என்னோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, என்னோட சருமத்து மேல நிறைய சிவப்பு புள்ளிகள் வந்து காணப்படும். அது வந்து என்ன சுத்தி அடிக்கிற புயல்னால காணப்படுது. என்னவாக இருக்கும், எந்த கோளாக இருக்கும், ஏதாவது ஐடியா இருக்கா?
5: ஐடியா இல்ல, இருந்தாலும் ஒரு அனுமானமா பதில் சொல்றீங்களா? இன்னொரு க்ளூ எதுவும் கொடுக்கறீங்களா?
2: ஓகே, நீங்க அனுமானமா ட்ரை பண்ணுங்க, அது தப்பா இருந்தா நான் க்ளூ கொடுக்கறேன்.
5: ஏன்னா இது என்னோட அறிவுக்கு எட்டாத கேள்வி.
2: ஓகே, அப்ப இன்னொரு க்ளூ பாத்தீங்க அப்படின்னா, பட் நீங்க ட்ரை பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் வந்து புடிச்சிருந்திருப்பீங்க இல்லையா நீங்க?
5: இல்ல, நான் இத பத்தி தெரியல, சுத்தமா தெரியல எனக்கு.
2: இன்னொரு க்ளூ பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து இருக்கிற கோள்களே வந்து மிகப்பெரிய கோள்கள்ல நானும் வந்து ஒரு பெரிய கோள். நான் தான் இருக்கிறதுல பெரிய கோள்னு சொல்ல முடியாது, ஒரு சில கோள்கள் பெருசா இருக்கு, அதுல நானுமே ஒரு பெரிய கோள்னு சொல்லலாம்.
5: வியாழன்னு நினைக்கிறேன்.

0: வாழ்த்துக்கள்
1: அடுத்ததாக கீர்த்தி, நம்ம வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்றதுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு தொடர்ந்து ஒரு பாடல கேட்கலாம்.
0: கண்டிப்பா
1: ஒரு கேள்வி கேக்குறீங்களா இல்ல நாங்க சொல்லட்டுங்களா?
0: ஓகே, நீங்க நான் சொல்லட்டுமான்றதுல ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வச்சிருக்கேன்னு தெரியுது.
1: சரி, ஓகே, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற ஒரு கேள்வி இது பாத்தீங்கன்னா, நான் ஒரு பெண் புலவர், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எளிய நீதி கருத்துக்களை எடுத்து சொன்னேன், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி. இந்த கேள்விக்கு
0: வாட்ஸ்அப் தெரியும்,
1: வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். 8300119 1918 என்ற எனக்கு ஒரு பாடலை கேட்டு முடித்த பின், காதலன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: இந்த பாடலை கேட்டோம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா புஷ்பா இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நேர்களாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கால் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கால் பண்ணி ஆன்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் வந்து நான் கேட்ட கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க இல்லையா.
1: இப்போ நான் கேட்ட வாட்ஸ்அப்பில் கேட்ட கொஸ்டினுக்கும் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நான். நான் ஒரு பெண் புலவர், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எளிய நீதி கருத்துக்களை எடுத்து சொன்னேன், நான் யாருன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவ்வையார்னு சொல்றது தான் கரெக்டான ஆன்சரு. வாட்ஸ்அப் மெசேஜில் யார் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பேர் படிக்கிறேன். எடக்காடு கமருதீன், திருச்சி வேலாயுதம், தென் பொன்முடி தேனா மணிகண்டன், கோவை மாவட்டம் ஆர்கே சண்முகானந்தம், இவங்க நாலு பேர் என்ன கரெக்டான அவ்வையாருன்னு சொல்லி ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க. நாலு பேருக்கும் வாழ்த்துக்கள். நேரம் இப்போது 4:33 ஆயிடுச்சுங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார் என்ற கேள்வியை வந்து அப்படியே அடுக்கடுக்காக நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் கேள்விகளை. நீங்களும் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. கரெக்டான ஆன்சர் தான் இன்றைக்கி நேற்று நிகழ்ச்சியில் எல்லாருமே வந்து தவறான ஆன்சர் யாருமே பண்ணல. க்ளூக்கள் வந்து கேட்காமையே கரெக்டான ஆன்சரை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம், வருக வணக்கம்.
2: ஹலோ,
1: யாருங்க?
2: கோவில் பணத்திலிருந்து துரை.
1: துரை, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க? நீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: ஓகே, பாதி கேக்குது பாதி கட் ஆகுது இல்லையா?
1: அதான், உங்களுக்கு டவர் கரெக்டா இல்லீங்க இல்ல போலீங்களே. கீர்த்தி, இவருக்கு கேள்வி நீங்க கேக்குறீங்களா?
0: ஓகே, கண்டிப்பா. இவருக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் வீரர். என்னோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கேப்டன்ஷிப், அதாவது என்னோட தலைமையில் நான் வந்து நிறையா மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன். நான் யார்? இன்னொரு முக்கியமான க்ளூ வந்து, நான் ஒரு இந்திய கிரிக்கெட் அணி வீரர்.
2: டெண்டுல்கர்.
0: சச்சின் டெண்டுல்கர் கிடையாது. இன்னொரு க்ளூ,
2: கவாஸ்கர்.
0: கேப்டன்னாலே கவாஸ்கர், அவரும் இல்லை. இன்னொரு க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா, 2011 நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் வென்றப்போ நான் வந்து கேப்டனா இருந்தேன். இது வந்து க்ளூ கிடையாது, இது வந்து ஒரு ஆன்சர்னே சொல்லலாம். ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா? இன்னொரு அடுத்த நேரம் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப்லயும் நீங்க வந்து அதுக்கான ஆன்சரை வந்து அனுப்பலாம்.
1: அடுத்த நேயர் இணைப்புல. ஹலோ வணக்கம்
3: மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: நான் தென் பொன்மணியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: மனோகரன் கோவில் பாளையத்துல இருந்து. சார், இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: வந்துட்டதுனால இருக்கு இல்லையா புஷ்பா உங்ககிட்ட இருந்து?
1: கண்டிப்பா. அடுத்த நிகழ்ச்சியில இணைப்புல இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுலாங்களா?
4: ஹலோ மேடம், வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: செண்பகம் மேடம், வடவள்ளில இருந்து.
1: வடவள்ளில இருந்து செண்பகம், கேள்வி கேட்கலாங்களா?
4: கேட்கலாம் மேடம்.
1: ஓகே, ஈஸியான சுலபமான கேள்வியா கடினமான வினாக்கள் கேட்கலாமா? உங்களுக்கு கொஞ்சம் கடினமானதாவே சுலபமாவே கேட்டலாம். ஓகே, இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்காற்றினேன், நான் யார்?
4: இந்தியாவில்
1: விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்காற்றினேன்,

0: அவர் பேர் யாருன்னு கேக்குறீங்க மேடம்?
1: நான் யார்? ஒரு க்ளூ கொடுக்கட்டுங்களா?
0: குடும்பம்.
1: இந்தியாவின் குடியரசு தலைவராகவும் பணியாற்றினேன்.
2: அப்துல் கலாம்.
1: வெரி குட். இது சொன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டான ஆன்சர். வாழ்த்துக்கள்மா கித்தி. அடுத்த நேரும் போட்டி போட்டுட்டு இணைப்புல வந்துகிட்டே இருக்காங்க.
2: வந்து பேசிடலாம்.
1: கரெக்டான இணைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
2: ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கால் பண்ணலாம். இப்போ நிலையத்தில் நேரம் சரியாக 4:37 ஆயாச்சு. இன்னைக்கு 5 மணிக்குள்ள நீங்கள் வந்து இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். அண்ட் கால் பண்ணி எனக்கு லைனில் வெயிட் பண்ணாலும் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் கஷ்டம் நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் சொல்லலாம்.
1: இணைப்பில் இருக்கு நேயருக்கு லைன் கொடுக்கட்டுங்களா?
2: கண்டிப்பாக. வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து? உங்களுக்கு டவர் கரெக்டா இல்ல.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும்.
1: இனிய மாலை வணக்கம்.
3: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
1: திரவிய மலர், எப்படி இருக்கீங்க?
2: ஓகே, வாட்ஸ்அப்ல வந்தவர்
1: நான் வாட்ஸ்அப்ல வந்து அதுதான் வாட்ஸ்அப்ல வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு இப்ப நேர்லயும் அதாவது கால்லயும் வந்துட்டீங்க.
2: ஆமா,
1: இணைப்பிலையும் வந்துட்டீங்க. ஓகே, இவருக்கு ஒரு கடினமான கேள்வி கேளுங்க கீர்த்தி.
2: கண்டிப்பா கடினமான கேள்வி தான் இருக்கா கேள்வி.
1: ஆமா.
2: ஓகே ஓகே, உங்களுக்கான கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை. நான் வந்து இந்தியாக்காக விளையாடி நான் வந்து இந்தியாக்கு பெருமை சேர்த்துள்ளேன். நான் யார்? விளையாட்டு வீராங்கனை. அவ பிடி உஷா வந்து விளையாட்டுன்னு சேர்த்துக்குவோமான்னு எனக்கு சரியா தெரியல, பட் பிடி உஷா அவர்கள் கிடையாது. இன்னும் வந்து இதுக்கு ஒரு க்ளூ என்னன்னா என்னோட விளையாட்டுக்கும் வலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. மீன் பிடிக்கிற விளையாட்டுன்னு நான் அர்த்தம் சொல்லுவேன்.
1: வலை இன்னொன்னு,
2: அந்த வலை இல்ல, இதுவும் ஒரு வலைதான். இதையும் வச்சு மீன் பிடிக்கலாம் நினைக்கிறேன். யாரும் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படின்றீங்க.
3: அடுத்த நேரம் பாக்கலாமா?
2: ஓகே, அடுத்த நேர் பார்க்கலாம். முயற்சி பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் நீங்களும் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஆன்சரை நீங்க வந்து மெசேஜா அனுப்பலாம்.
1: ஓகே கீர்த்தி, அந்த இது கேள்வி அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க.
2: ஓகே, ஆக்சுவலி நான் என்னென்ன க்ளூஸ் கொடுத்தேன்னு சொல்லி நானே மறந்துட்டேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு விளையாட்டு வீராங்கனை. நான் வந்து விளையாடி நிறைய பதக்கங்கள் வந்து வென்றிருக்கேன். அதில் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கேன். ஒலிம்பிக்லையும் நான் வந்து பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கேன். என்னோட விளையாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளையாட்டுக்கும் வலைக்கும் ஒரு வகையான தொடர்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து நான் யார்?
1: இணைப்பில் நேயருக்கார், கேட்டுருலாங்களா?
0: வருக,
1: வணக்கம்.
4: திருப்பூர்ல சந்திரசேகர்.
2: சந்திரசேகர், ஆன்சரோட வந்திருக்கீங்களா?
4: கேள்வி கேளுங்க, நான் லைன்ல இருந்து கேக்குறேன்.
2: ஓகே, கேள்வி முதல்ல இருந்து கேக்கணுமா? ஓகே, கேட்டலாம். கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இந்திய விளையாட்டு வீராங்கனை. நான் வந்து இந்தியாவுக்கு நிறைய விதமான வெற்றிகள் பெற்று பெருமை சேர்த்துள்ளேன். நான் இந்தியாவுக்கு வந்து ஒலிம்பிக்ல இந்தியாவுக்காக நிறைய பதக்கங்கள் வென்று பெருமை சேர்த்து
4: தந்திருக்கேன்.
2: பிடி உஷா அவர்கள் கிடையாது. விளையாட்டு
1: அதே தான்
2: சொன்னாரு பிடி உஷா அவர்கள் தான்
1: நினைவுல.
2: சானியா மிர்சா அவர்களும் கிடையாது. ஓகே, இன்னொரு க்ளூ பாத்தீங்கன்னா என்னோட விளையாட்டுக்கும் வலைக்கும் தொடர்பு இருக்கு.
1: இருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
5: திருப்பூர்ல இருந்து பாண்டியன் நகர் அன்பழகன் மேடம்.
2: ஓகே அன்பழகன், நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டு இருக்கிறேன் மேடம்.
2: உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
5: பி.வி. சிந்துங்க.
2: ஓகே, பி.வி. சிந்து அப்படின்றது சரியான விடை. அண்ட் இதுல வலைக்கும் விளையாட்டுக்கும் என்ன தொடர்பு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: அதான் பூப்பந்து விளையாடுறதுங்க.
2: ஓகே, பேட்மிண்டன் அப்படின்றது சரியான விடை. நான் சொன்ன வலையோட க்ளூவோட விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் புஷ்பா. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அதாவது இரு பக்கமும் ரெண்டு பிளேயர்ஸ் இருப்பாங்க, நடுவுல நெட் இருக்கும் இல்லையா, அந்த நெட்டை தான் நான் வந்து வலைன்னு
1: சொன்னீங்க.
2: ஆமா,
1: அவங்க மீன் பிடிக்கிற வலை வேற இந்த பிடியூசான்னு சொல்லிட்டாங்க.
2: ஆமா,
1: சரி ஓகே. வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கிறவங்க யாருன்னு பாக்கலாம். கரெக்டான பிவி சிந்துன்னு ஆன்சர் பண்ணிருக்கவங்க வந்து சஹிதா பானு, சஹிதா பானுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தென் பொன்முடி தேனா மணிகண்டன் அவர்களும் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணியிருக்காரு.
2: ஓகே, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிடலாம்.
1: கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்த்துக்கள், கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்காங்க.

ஒலித்த அந்த பாடல் ரன் படத்திலிருந்து கேட்டோம். கேட்ட பாடலை பாடியவர்கள் ஆரிஷ் ராகவேந்திரா, சாதனா சர்க்கம் குரலில் கேட்டோம், வித்யாசாகரோட இசையமைப்பில். நேரம் இப்போது 4:47 ஆயிடுச்சுங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஊட்டி FM 101.8.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார் என்ற கேள்விக்கு வந்து டக்கு டக்குன்னு ஆன்சரை வந்து நீங்கள் நல்லா யோசித்து பதில் வந்து கரெக்டான பதில்கள் எல்லாம் நேர்கள் சொல்லிட்டுருக்கீங்க. கால் பண்ண அனைத்து நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ண வேண்டிய எண் வந்து பார்த்தீங்கன்னா 8300019101 8. அப்புறம் நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டாம், வெறும் மெசேஜ் பண்ணால் போதுமானதுன்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோளுடன் இணைப்பில் இருக்கும் அடுத்து நேயர் வருக. வணக்கம்,
1: யார் எங்க வந்து பேசுறீங்க?
0: இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம் அயன்ரஜ், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி கீர்த்தி, நான் கேட்டுட்டுங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். நான் ஒரு சங்க இலக்கிய தொகுப்பு. அடுத்த க்ளூ கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே. காதல், பிரிவு, காத்திருப்பு போன்ற அக உணர்வுகளை பேசும் பாடல்களை உள்ளடக்கியவன் நான் யார்?
2: புறநானூறு மேடம்.
0: இல்லையே, தவறான ஆன்சர் சொல்லிட்டீங்களே, பதில் சொல்லிட்டீங்களே. முதல் கேள்விக்கு வந்து கரெக்டான விடை சொன்னீங்க,
1: வாழ்த்துக்கள். ஓகே, தொடர்ந்து வந்து இதே க்வெஸ்சனுக்கு அடுத்த நேயர் வந்து ஆன்சர் பண்ணலாங்களான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். அண்ட் எனக்கே அந்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு, மறுபடியும் இந்த க்வெஸ்சன் கேக்குறீங்களா?
0: இரண்டாவதாக கேட்ட கேள்விங்களா, நான் ஒரு சங்க இலக்கிய தொகுப்பு, சரிங்களா? போர், வீரம், காதல், பிரிவு, காத்திருப்பு போன்ற அக உணர்வுகளை பேசும் பாடல்களை உள்ளடக்கியவன் நான் யார்?
1: ஓகே, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்லயும் வந்து மெசேஜ் பண்ணலாம்.
0: உள்ளூர் நேயர்கள் வந்து 9344909301 8 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342909101 8 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்கள் 8300019101 8 என்ற எண்ணிற்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த நாங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் சொல்லலாம். வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணலாம். 8300019101 8 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு
1: பாடலை கேட்கலாம். அண்ட் அதுக்குள்ளே நேர்களெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆன்சரெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அண்ட் கால் பண்ணியும் நீங்கள் வந்து சொல்லலாம்.
0: ஓகே, கூலி படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க. ஜெய் பண்ணுங்கிறது ஊட்டி FM 101.8.
1: இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேரம் இப்போது 4:55 ஆயிடுச்சு கீர்த்தி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம்னு சொல்லலாம்.
1: அதாவது இன்னைக்கு வந்து நம்மளுடைய அந்த லாஸ்ட் க்வெஸ்சன் கொண்டு ஆன்சர் வந்து கிடைக்கல
0: இல்லையா? அதுதான், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணவங்களும் தவறான பதில தான் சொல்லியிருக்காங்க. யாருமே இந்த பதிலுக்கு வந்து கரெக்ட், இந்த கேள்விக்கு வந்து
1: கரெக்டான ஆன்சர் வந்து தெரியல.
0: இணைப்புல ஒருவர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு
1: அவர்கிட்ட க்ளூவும் கொடுக்கலாம். ஓகே, அவருக்கு வந்து க்ளூஸ் எல்லாம் குடுக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கப்போ அட்டன் பண்ணும்போது அவரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு.
0: சரி, இன்னொரு டைம் அந்த பதில், அதாவது வினாவை வந்து நான் படிக்கிறேன். அதாவது, நான் ஒரு சங்க இலக்கிய தொகுப்பு, ஓகேங்களா? காதல், பிரிவு, காத்திருப்பு போன்ற அக உணர்வுகளை பேசும் பாடல்களை உள்ளடக்கியவன் நான் யாருன்னு கேட்டிருந்தேன்.
1: படிக்கிறீங்க
0: வரவேற்கிறோம். நான் ஒரு சங்க இலக்கிய தொகுப்பு, ஓகேங்களா? காதல், பிரிவு, காத்திருப்பு போன்ற அக உணர்வுகளை பேசும் பாடல்களை உள்ளடக்கியவன் நான் யார்? என்னன்னா, எட்டு தொகை நூல்களுள் ஒன்று.
1: உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்ததா?
2: புறநானூறு.
0: தவறான பதில். ஆர்வமா வந்திருக்கீங்க, சரி விடை தெரிஞ்சு வந்திருப்பீங்கன்னு யோசிச்சோம். ஓகே
1: ஓகே, நீங்க நல்ல இலக்கியம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? தமிழ்ல
2: அந்த இத சொல்லுங்க.
0: என்ன சொல்லணும்?
2: க்ளூ, அந்த க்ளூ சொல்லுங்க.
0: க்ளூ வந்து அதுதான், காதல், பிரிவு, காத்திருப்பு போன்ற அக உணர்வுகளை பேசும் பாடல்களை உள்ளடக்கியவன். இன்னொரு க்ளூ வந்து, எட்டு தொகை நூல்களுள் ஒன்று நான். வந்து இதை வந்து தொகுத்தவர் வந்து பூரிக்கோ அப்படின்றவர் வந்து இதை வந்து தொகுத்திருக்காரு.
1: இதுக்கு மேல சொன்னா ஆன்சர் தான்,
0: ஆன்சர் தான் சொல்லணும். இந்த நூல்ல வந்து கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு வாழ்த்து இருக்கு. அந்த பாடல பாடியவர் வந்து பெருந்தேவனார். ஓகே, முயற்சி பண்ணிப்பா
1: கால் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து சூப்பரா ஈஸியான ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. கால் பண்ணதுக்காக, முயற்சி செஞ்சதுக்காக வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
1: அதாவது,
0: ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பகுதியிலிருந்து ஒரு கரெக்டான மெசேஜ் பண்ணிருக்காங்க. வந்து நிகழ்ச்சி வந்து முடியும் போது இதற்கான விடை சொல்றேன். அவங்க ஒரு குறுந்தொகைன்னு சொல்லி கரெக்டான மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள்.
1: சரியான விடை வந்து குறுந்தொகை இல்லையா?
0: கரெக்ட்.
1: ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. ஓகே, அவர்க்கான கிளாப்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா?
0: கண்டிப்பா
1: கொடுத்துருக்கோம். ஏன்னா
0: நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்கல அதனால.
1: ஆமா, நிச்சயமாக.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
1: ஓகே, இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் உங்கள் அன்பு தோழி புஷ்பா
1: மற்றும் கீர்த்திகா.

0: செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மன்பிரீத் கோர் குண்டு எறிதலிலும் மனுஷா தியாச்சிதாலே இணை டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலப் பதக்கங்களை வென்றன. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 43 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 306 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8. நேயர்கள், இனி கேட்கலாம் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடா மலர். இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடித்த பழைய திரைப்பட பாடலை கேட்டஞ்சு பண்ணலாம். அந்த வரிசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு முதல் பாடல், பாழும் பழமும் திரைப்படத்திற்காக.

பழமும் திரைப்படத்திற்காக பி சுஷிலா, டி எம் சவுந்தரராஜன் குரல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில, கண்ணதாசன் வரிகளில் அருமையான பாடலை கேட்டோம். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய வாடாமலர் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷலாக எல்லா சாங்ஸையும் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோயின் ஸ்பெஷல் சாங்ஸ் தான் கேட்க போறோம். ஸோ முதல் பாடலை வச்சு எந்த ஹீரோயின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் அடுத்த பாடலும் நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா எந்த ஹீரோயின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் இதோ.

பாசம் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரல்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகள்ல அருமையான பாடல கேட்டோம். நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வாடா மலர் கேட்டுட்டே இருக்கீங்க. பழைய திரைப்பட பாடல் தான் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷல் தான் கேட்டுட்டே இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல்

பாலும் பழமும் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். பி சுஷீலா அவங்களுடைய குரல்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல. இன்னைக்கு நம்ம கதாநாயகியின் சிறப்பு பாடல்கள் தான் நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

ஆலயமணி திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டீங்க. டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில, கண்ணதாசன் வரிகளில் கேட்டோம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.

தாய் காத்த தனையன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்ல, கே வி மகாதேவன் இசையில, கண்ணதாசன் வரிகள்ல அருமையான பாடலை கேட்டோம். நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.

0: பவித்திரமான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: ஆலயமணி திரைப்படத்திற்காக பி சுஷீலா, ஷீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் கேட்டோம் அந்த பாடல். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறது வாடாமலர். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கத்ததான இயந்திர படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரல்ல, கே வி மகாதேவன் இசையில ஒளித்திருந்த பாடல்.
1: காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

பார்த்தால் பசிதீரும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகள்ல அருமையான பாடலை கேட்டீங்க. நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர்.

ஆடிப்பெருக்கு திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா, பி சுஷீலா குரல்ல, ஏ எம் ராஜா இசையில, கண்ணதாசன் வரிகள்ல அருமையான பாடலை கேட்டோம். நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.

பனித்திரை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரல்ல, கே வி மகாதேவன் இசையில, கண்ணதாசன் வரிகள்ல அருமையான பாடலை கேட்டீங்க. நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில, வாட மலர் நிகழ்ச்சியில இன்னைக்கு கதாநாயகி சிறப்பு பாடல்கள் தான் கேட்டு மகிழ்ந்துட்டே இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

பாஹு பேவினை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி லீலா மற்றும் குழுவினர் பாடிய அந்த பாடலை கேட்டீங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகளில்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பாடாமலர் நிகழ்ச்சியில். ஹீரோயின் ஸ்பெஷல் பாடல் தான் கேட்டீங்க. இன்னைக்கு சரோஜா தேவி அவர்களுடைய பாடல் தான் பெரும்பாலும் கேட்டஞ்சோ பண்ணோம். இதுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பாடாமலர்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8. நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நீர்களே. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அவகாடோ பழப்பயிரில் தோன்றும் பழ ஈ பற்றியும் மற்றும் அவற்றின் மேலாண்மை பற்றிய உரை வழங்குபவர் உதகமண்டலம் வேளாண்மை அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை வல்லுநர் டாக்டர் சுகந்தி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை லய விநியாசம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும்

0: தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ. உடல் உறுப்புகள் செயல்பாடுகளும் அதன் ஆரோக்கியமும் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். தொல்லியல் சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் மில்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 பிளே கிரவுண்ட் விளையாட்டு தகவல்கள். 7:50 அறிவோம் பகிர்வோம். 7:45 ஆங்கிலத்தின் சிறப்பு குறிப்புகள் தீபா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் இன்றைய காலகட்டத்தில் குடும்ப விழாக்களை சிறப்பாக்குவது பெரியோர்களின் பாரம்பரியம் திட்டமிடுதலா அல்லது இளைஞர்களின் நவீன திட்டமிடுதலா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைகாலம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நேர்கள் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நேயர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: This is Akashvani, the news read by V.C. Pramod. Prime Minister Narendra Modi has said that Vikasit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi made these remarks during a virtual interaction today with Seva Yatris travelling on the Yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colours of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colours of service.
2: हमें आत्मनिर्भर भारत बनाना है. चुनौतियां आएगी, चुनौतियों को चुनौती देने का तो संस्कार लेकर के हम चले हैं. इसलिए हमें हर दिन एक नई ऊर्जा लेकर सेवा भाव के साथ राष्ट्र कल्याण राष्ट्र सेवा का काम जन सेवा से राष्ट्र सेवा इस मंत्र को जीना है. इस यात्रा में भी जितने ज्यादा लोगों को सेवा के काम में जोड़ेंगे ये यात्रा उतनी ज्यादा सफल होगी.
1: The Prime Minister said that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. Today, infrastructure in villages is improved considerably, while self-defense, self-reliance among the women of the country is also increased. During the interaction, these Yatris shared their experiences with the Prime Minister. Mr. Modi also urged the Yatris to maintain a diary and record their experiences during the Yatra. Prime Minister Narendra Modi today highlighted the achievements of the Make in India initiative as it marks 12 years. In a social media post, Mr. Modi said that the initiative has led to more being made in India, more investment in India, and more exports from India.

ராஜகாளியம்மன் திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

0: கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் பேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துய தீர்க்க கண்ணன் வந்தான்.
1: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15,00,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தாவேக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க

0: உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விளம்பரங்களுக்கு மட்டுமே தாவேக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தாவேக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உட்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சர்வதேச மருந்தாளுநர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்து வரும் மருந்தாளுநர்களின் சேவையை போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக கோவையைச் சேர்ந்த மருந்தாளுநர் திருமதி இந்திரா தேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சர்வதேச மருந்தியல் கூட்டமைப்பு நிறுவப்பட்ட செப்டம்பர் 25 ஒவ்வொரு ஆண்டும் உலக மருந்தாளுநர் தினம் கொண்டாடப்படுது. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல மருந்தாளுநர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அவர்களோட சேவையை பாராட்ட இந்த நாள் கொண்டாடப்படுது. 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக மருந்தாளுநர்களை வலுப்படுத்துதல். இந்த கருப்பொருள்ல மாறி வரும் மருத்துவ தேவைகளை எதிர்கொள்ள மருந்தாளுநர்களுக்கு தேவையான கல்வி, திறன், அங்கீகாரம் மற்றும் ஆதரவு வழங்கணும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றாங்க. மருந்தாளுநர்கள் முழுமையான திறனை சுகாதார அமைப்புகளில் பயன்படுத்தும் போது மக்களுக்கு சிகிச்சை மற்றும் மருந்துகளுக்கான அணுகல் ரொம்பவே சிறப்பா இருக்கும். இதன் மூலம் வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5 மணி அளவில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வில் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகள் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரத்தில் உள்ள கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையை அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு ஜான் லூயிஸ் இன்று ஆய்வு மேற்கொண்டார்.

0: ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் ராணுவத்திற்கான அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு அப்துல் ரசிக் தலைமையில் இன்று நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மேயர் திரு ராமகிருஷ்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறையில் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியில் ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கோரும் போல் வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியாச்சிதாலே இணையும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 9 வெள்ளி 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 21-14 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் லேலா ஜருக்கை வென்றார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக்கா அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40.

0: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
4: வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
5: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் இறை நம்பிக்கை என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. அப்படி படுகர் மக்களின் மிகவும் முக்கியமான தெய்வங்கள் ஹிரியோடையா மாலிங்கையா, இரண்டுமே சிவனின் வடிவங்கள்தான். அப்படிப்பட்ட சிவனை வணங்கும் ஒரு பாடல். இறைவனுக்கு மிகவும் பிடித்தது மந்திரங்கள் கூறுவது, அது சிவனிற்கும் பொருந்தும். மந்திரங்களை சொல்லி உன்னை நான் பாடுகிறேன், உனது அருளை எனக்கு தருவாயாக என்றும், புராணங்களின்படி ராவணன் தீய சக்தியாக பார்க்கப்பட்டாலும் ராவணனது சிவபக்தி என்பது அனைவரையும் விஞ்சி நிற்கும் ஒன்று. இந்த பாடலில் ராவணன் பாடிய வார்த்தைகளால் என்று கூறுவதிலிருந்தே இறைவனுக்கு பிடித்தமானது பக்தர்களின் கள்ளம் கபடமற்ற பக்திதான், அன்புதான் என்பது ஊர்ஜிதமாகிறது அல்லவா? அப்படி சிவனின் பெருமைகளை கூறும் பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டதகமலு. இளம் தம்பதிகளுக்குள் இருக்கும் நெருக்கம் என்பது எல்லாவற்றையும் விஞ்சி நிற்பது. வெளியில் வேலையாக சென்றிருக்கும் கணவன் வருவான் என்று காத்திருந்து அவனுக்காக அவனுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து வைத்திருக்கிறாள் மனைவி. ஆனால் கணவன் தாமதமாக வருகிறான், பெருமளவு காதலுடன் வருகிறான். மனைவியை பார்க்க வேண்டும் என்ற காதலுடன் வருகிறான். அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைத்து மனைவி அன்பை வெளிப்படுத்த காத்திருக்க கணவன் அத்தனை உணவுகளையும் விட நீதான் எனக்கு மிகவும் பிடித்தமானவள் என்று தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறான். இப்படி இரண்டு காதல் மனங்களுக்குள் இருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாக

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். இன்றைய நாட்களில் திருமண வயதை எட்டியும் அல்லது திருமண வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருக்கும் ஆண்களின் எண்ணிக்கை பல கோடி. இதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது திருமணத்தை எதிர்நோக்கும் பெண்கள் தங்களது எதிர்பார்ப்புகளை உச்சத்தில் வைத்திருப்பதுதான். ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் நிறையுடையவனாகவும் ஏதோ ஒரு வகையில் குறையுடையவனாகவும் இருக்கத்தான் செய்வான். நிறையுடையவனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதனால்தான் நல்ல பொருத்தமான குணமுள்ள ஆண்களும் திருமணமாகாமல் காத்து கிடக்கின்றனர். இது ஒவ்வொரு தனி மனிதனின் எண்ணத்தை பொறுத்தது. இதில் இவர் சரி இவர் தவறு என்று எதுவும் கூற முடியாது. ஆனால் எதிர்பார்ப்புகள் ஒரு அளவிற்கு தான் இருக்க வேண்டும். அதிகபட்ச எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும் என்பதை உணர வேண்டும் என்பதை கூறும் ஒரு பாடல்.

0: இன்றைய வெட்டதகமல நிகழ்ச்சியில் நாங்கள் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும்.
1: சென்னை வானொலி நிலையம் திரைகானம் கேட்போமா? நிகழ்ச்சியின் முதலில் அரிகரன் சித்ரா பாடியுள்ள பாடல்

0: ஒலித்தந்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படுத்தப்படும் தன்னார்வ பயிலும் மட்டம் மூலமாக பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. தற்போது ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன் ஆனது ஒருங்கிணைந்த தேர்வுகளுக்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுகளுக்கான கல்வி தகுதி 12 வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இத்தேர்விற்கு இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 கடைசி நாளாகும். இதற்காக திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வ பயிலும் மட்டம் மூலமாக கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. தகுந்த ஆவணங்களுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுகி பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவிக் குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குவது போன்ற திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக கடந்த 18 அன்று சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் 60 வயதிற்குட்பட்ட கைம்பெண்கள் உள்ளிட்ட உதவி தேவைப்படும் பெண்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் இவர்கள் எந்த தினத்தில் வேண்டுமானாலும் சம்பந்தப்பட்ட துறையினை அணுகி உதவிகள் பெறலாம் என்றும் வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் சம்பா நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு நவம்பர் 15 வரை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பயிர் காப்பீடு கட்டணமாக சம்பா நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 1441 மற்றும் ஏக்கருக்கு 583 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள பயிர் காப்பீடு இணையதள முகவரியையோ அல்லது அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையோ அல்லது வேளாண்மை அலுவலரையோ உதவி வேளாண்மை அலுவலரையோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளையோ அல்லது திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தையோ அணுகுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனி தேர்வர்களாக தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளாத தனி தேர்வர்களின் மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழ்களை அளிக்கும் பொருட்டு அரசிதழ் அறிவிக்கை வெளியிட அரசு தேர்வுகள் இயக்கத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மார்ச் 2019 முதல் ஜூன் ஜூலை 2024 வரையிலான ஆண்டுகளில் தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளாத தனி

0: தேர்வர்கள் உரிய ஆதாரங்களுடன் திருவாரூர் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் அக்டோபர் 30 தேதிக்குள் நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நீதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளருடன் இணைந்த பதிவறை எழுத்தர் பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு 42 வயதிற்குட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண் மற்றும் பெண் நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். வருகின்ற 30 தேதி மாலை 5 மணிக்குள் இதற்கான விண்ணப்பத்தினை அனுப்பி வைத்திடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அக்டோபர் 20 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாகவும் சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் அடங்கிய தகுதிகள் உடையவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணியின் ஒரு பகுதியாக சுற்றுச்சாலையில் பனை விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் ஆகியோர் இதனை துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு அரசு வனத்துறை, மாநில நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, கிரீன் இடா சுற்றுச்சூழல் அமைப்பு இணைந்து முன்னெடுத்த இப்பணியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 11 கிலோமீட்டர் தூரம் வரை பனை விதைகளை விதைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய காவல் துணை கண்காணிப்பாளர் மணிவண்ணன், பனை விதைகள் விதைத்து இந்த மரங்கள் வளரும் போது ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து பேசிய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர், பனை விதைகள் நடும் பணி இதனுடன் நின்றுவிடாமல் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் மரங்கள் நடுவதில் அதிக ஆர்வமுடன் அரசு செயல்படும் என்று கூறினார்.
1: இதுவரை இடம்பெற்றது திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லடாக்கில் 23 நாட்களுக்குள் 20க்கும் மேற்பட்ட சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த 20 பேர் கொண்ட குழுவினரை பாராட்டி அவர் பேசினார். மலையேற்றத்தில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் திறன்மிக்கவர்களாக உள்ளனர் என்பதை இது எடுத்துரைத்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் பலன்கள்

0: அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த குழுமத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு பிரதமர் ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்ப தேவையை நிறைவேற்றும் வகையில் இந்த குழுமம் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அவர் கூறினார். வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் எப்போதும் ஆதரவளிப்பார்கள் என்பதையே இந்த வெற்றி உணர்த்துவதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பாதுகாப்புத்துறை சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்புத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கான திட்டங்கள், தளவாடங்கள் கொள்முதல் மற்றும் பயிற்சிகள் தனித்தனியாக நடைபெற்று வந்த நிலையில் முப்படைகளையும் ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கார்கில் ஆய்வுக்குழு 1999 பரிந்துரைத்தது. இருப்பினும் இது நிறைவேற்றப்படாமலேயே இருந்து வந்தது. கடந்த 2019 சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படைகளின் தளபதி பதவி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த பதவியிடம் ஏற்பட்டதன் காரணமாக முப்படைகளின் செயல்பாடுகளும் அதற்கான தளபதியின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இது பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினருக்கான திட்டமிடுதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை இது எளிதாக்கியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சீர்திருத்தங்கள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது.
0: ஐநா சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் கானா மற்றும் சூரிநாம் வெளியுறவு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். சர்வதேச விவகாரங்களில் வளரும் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பது தொடரும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் யானை வழித்தடங்களில் உள்ள தங்கும் விடுதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஷிபு பேபி ஜான் கூறியுள்ளார். இடுக்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ஷிபு பேபி ஜான் கூறினார். மேகாலயாவில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா தலைமையில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சத்தீஸ்கட்டில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர்.

0: பலோட் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 2 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய ஏ அணி 200 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஃபெர்கஸ் ஓ நீல் 47 ரன் எடுத்தார். துஷார் தேஷ்பாண்டே மற்றும் ஷம்ஸ் முலானி அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 199 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜிசல் சிபாயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடியம் 101.8.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம். நேயர்களே, வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 96% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். வேளாண் அறிவுரை: விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் 4 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துரு இ மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கேருக்கு 4 கிலோ குளோரோ ரான்டிரானிருப்ரோஸ் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மென்கோசெப் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் அல்லது குளோரோதனோலின் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகில் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்க கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பிகள் மற்றும் மரங்களின் அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடவும். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: முத்தழகு முத்தழகு.
1: அடடே வா மருதாணி, எவ்வளவு நாள் ஆகுது உன்னை பார்த்து.
0: ஆமா முத்தழகு, இவ்வளவு நாளா என்னோட சொந்த கிராமத்துக்கு போயிருந்தேன்.
1: அப்படியா? ஊர்ல உங்க அப்பா ஆடு மாடு கோழின்னு இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ண வச்சிருந்தாரே, இப்போ எப்படி போகுது அதெல்லாம்?
0: எங்க முத்தழகு, சரியான லாபமே இல்ல, போட்ட முதலை எடுக்கவே முடியலன்னு சொல்றாரு. நானும் இந்த வயசுல ஏன்பா கஷ்டப்படுறீங்க, விட்டுடுங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு.
1: ஏன் முத்தழகு அப்படி சொல்ற?

0: அந்த நிகழ்ச்சியில இதுல அனுபவம் இருக்கிற ஒருத்தர் இத பத்தி தெளிவா சொல்ல போறாரு. அத நீ கேட்டு
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் அவகேடோ பழப்பயிரில் தோன்றும் பழகி மற்றும் அவற்றின் மேலாண்மை பற்றிய உரை, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அவகேடோ பழப்பயிரில் தோன்றும் பழகி மற்றும் அவற்றின் மேலாண்மை பற்றிய உரை இடம்பெற கேட்கலாம். வழங்குபவர் உதகமண்டலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி இயல் துறை வல்லுநர் டாக்டர் சுகந்தி அவர்கள்.
1: நீலகிரி மாவட்டத்தில் அவகேடோ, அதாவது பெர்சி அமெரிக்கானா அப்படிங்கிற அந்த அறிவியல் பெயர் கொண்ட பழப்பயிரானது ஒரு வளர்ந்து வரும் உயர் மதிப்பு பழப்பயிராகும். சமீபத்திய தோட்டக்கலை பரப்பளவு தரவுகளின்படி, அதாவது இன்றைய நிலையின் தரவுகளின்படி, இந்த மாவட்டத்தில் சுமார் 173 ஹெக்டேர் பரப்பளவில் அவகேடோ சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த அவகேடோ சாகுபடியை மேலும் விரிவுபடுத்துவதற்காக தமிழக அரசும் நீலகிரியை அடையாளம் கண்டுள்ளது. மிக முக்கியமாக 2025

0: 2026 ஆண்டிற்கான தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட்டில் கூட நீலகிரி மற்றும் மேலும் 5 மாவட்டங்களில் அவகேடோ சாகுபடியை விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது. சோ அவகேடோ பயிரின் முக்கியத்துவத்தை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் சமீபத்தில் நீலகிரி தோட்டக்கலைத்துறை அவகேடோவை தனது ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சேர்த்துள்ளதுடன் அவகேடோவுக்கான சில நடவு பொருட்களையும் வழங்கி பல பயிர்களின் கீழ் இதோட பரப்பளவை கொண்டு வர விவசாயிகளுக்கு ஆதரவளித்து வருகிறது. அதனால் தமிழ்நாடு அரசு மற்றும் தோட்டக்கலைத்துறையின் ஆதரவும் இதன் பரப்பளவு பெருக்கத்திற்கு முக்கிய பங்காற்றுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பயிர் சாகுபடி பரப்பு அதிகரித்து வருவதால நீலகிரியில் நிலையான அவகேடோ உற்பத்திற்கு குறிப்பாக பழங்களில் தோன்றும் பூச்சிகளை முறையாக காணிப்பதற்கும் அதில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை கடைபிடிப்பதும் மிக அவசியமாகும். அவகேடோ பழங்கத்துல பாத்தீங்கன்னா குறிப்பாக பழங்களை தாக்கும் பூச்சிகளில் பழ ஈக்கள் முக்கிய பிரச்சனையாகும். இந்த பழ ஈக்கள் அந்த காயின் மேல் முட்டையிடும் இடத்தில் ஏற்படும் சேதம், மேலும் பழத்தின் சத பகுதியை வந்து இந்த புழுக்கள் உண்ணுவதால் ஏற்படும் சேதம், இதனால் பழங்கள் முன்கூட்டியே உதிர்வது, மற்றும் இது இரண்டாம் நிலை தாக்குதல் மற்ற பாக்டீரியா பூஞ்சன தாக்குதலுக்கு உள்ளாகும். எனவே இந்த பூச்சி அதாவது பழகி தொல்லை ஏற்பட்ட பிறகு இந்த பூச்சிக்கொல்லிகளையோ இல்ல வேற ஏதாவது நடைமுறைகளை நம்பியிருப்பதை விட இந்த ஈக்களை இந்த தொல்லை கொடுக்கும் பழ ஈக்களை முட்டையிட தொடங்குவதற்கு முன்பே நாம மேலாண்மை முறைகளை தொடங்க வேண்டும். இந்த மேலாண்மை முறைகள் போவதற்கு முன்னாடி இதோடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஈ, நம்ம வீட்டுல வருது இல்லைங்களா ஈ, அந்த மாதிரி இது ஒரு பழ ஈ குடும்பத்தை சேர்ந்தது. இந்த தாய்ப்பூச்சி வந்து காய்களின் ஏல் தனது முட்டையை வைக்கும். அந்த முட்டையிலிருந்து பொறிஞ்சு வரும் புழுக்கள் மேகட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த புழுக்கள் அந்த சதை பகுதிக்குள்ள அப்படியே உள்ள போய் சதையை உண்டு சேதப்படுத்தும். நல்ல இந்த முதிர்ந்த புழுக்கள் என்ன ஆகும்னா பழங்களை விட்டு வெளியே வந்து மண்ணில வந்து கூட்டுப்புழுவா மாறும். அதாவது முட்டை பழத்துல இருக்கும், அதன் புழுவும் பழத்துக்குள்ள சேதம் விளைவிக்கும். ஆனால் அடுத்த நிலையான கூட்டு புழு ஆகும்போது மட்டும் இந்த புழு எங்க வந்துடும், மண்ணுல வந்து கூட்டு புழுவா மாறும். அந்த மண்ணுல இருந்து திருப்பியும் அந்த கூட்டு புழுவுல முதிர்ந்த பூச்சி வெளிவரும். இதுதான் இதோடைய வாழ்க்கை சுழற்சி. இப்ப இது மேலாண்மை முறைகள்னு பார்த்தோம்னா அதுல முதல் முக்கியமான வழிமுறை எதுன்னா பழத்தோட்டத்தின் அந்த ஆர்ச்சர்டோடைய தூய்மையை பராமரிப்பது. அவகேடோ மட்டும் இல்லாம மா, பப்பாளி, ஆப்பிள் போன்ற பழத்தோட்டங்களில் மரங்களுக்கு அடியில் கீழே விழுந்த பழங்கள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவகேடோ தோட்டத்திலையும் கீழே விழுந்த அவகேடோ பழங்களை நம்ம விட்டுவிடக்கூடாது. அப்படியே வாரத்துக்கு 3 தடவை இல்லாத 4 முறையாவது இந்த கீழே விழுந்த பழங்களை மற்றும் பூச்சி தாக்கிய பழங்களை சேகரித்து கட்டாயம் அளிக்க வேண்டும். அது அப்படியே அந்த பழத்தோட்டங்களுக்குள்ள விட்டு வைக்க கூடாது. பாதிக்கப்பட்ட பழங்களை ஒன்னா அழித்து விடலாம் அல்லது குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். அப்பதான் என்ன ஆகாதுன்னா இந்த புழுக்களிலிருந்து கூட்டுப்புழு வெளிவராது. அப்படியே கூட்டுப்புழுவாக மாறினாலும் அதிலிருந்து தாய்ப்பூச்சி வராது, முதிர்ந்த ஈக்கள் வெளிவராது, அவற்றை அழிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா முதிர்ந்த பழங்களை முடிந்த வரைக்கும் எவ்வளவு உடனடியா அறுவடை செய்ய முடியுமோ அதை செய்யலாம். மரத்துல அதிகப்படியான பழுத்த பழங்களை விட்டு வைக்க கூடாது. அதே போல அவகேடோ தோட்டத்தையோ இல்ல இந்த ஆர்ச்சடை சுத்தியோ மற்ற பல பயிர்கள் அதாவது இந்த பழ ஈய கவர்ந்திருக்கக்கூடிய மற்ற பல பயிர்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்வது மிகவும் முக்கியமானது. அடுத்தது இரண்டாவது வழிமுறை, மேலாண்மை வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா பொறிகளை கவர்ந்திருக்கும் பொறிகளை கொண்டு கண்காணித்தல் மற்றும் கவர்ந்து அழித்தல். இப்ப நிறைய பூச்சிகளுக்கு இனக்கவர்ச்சிகள் சொல்றோம், மஞ்சள் ஓட்டு பொறி சொல்றோம், நீல நிற ஓட்டு பொறி சொல்றோம், அந்த மாதிரி அது ஏதோ ஒரு விதத்துல அந்த பூச்சிகளை கவர்ந்திழுக்குது. அந்த மாதிரி அவகேடவல் தோன்றும் பல ஈக்களை கவர்வதற்கு பொறிகள் உண்டு. அந்த பொறிகளை வைத்து நம்ம முதல்ல கண்காணிக்கலாம், பின்னர் கவர்ந்து அழைக்கலாம். அதாவது பழகி இனங்களை பொறுத்தவாறு இந்த பொறிகள் மாறுபடும். அதாவது கியூலூர் பொறியினும் இருக்கு, மித்தல் யூஜினால் பொறிகளும் இருக்கு. இப்ப மித்தல் யூஜினால் பொறிகளுக்கு பாத்தீங்கன்னா பாக்டோசீரா டார்சாலிஸ் அப்படிங்கிற பழகிகள் ரொம்ப கவர்ந்தெழுக்கப்படும். அதே மாதிரி கியூலூர் அப்படிங்கிற அந்த பொறிகள் அந்த கெமிக்கல் உள்ள பொறிகளுக்கு மற்ற ஒரு சில வகை பழகிகள் கவர்ந்தெழுக்கப்படும். இப்ப இந்த நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அவகேடவை தாக்கும் பழகிகள்ல இது ரெண்டுமே உண்டு, ரெண்டு வகை. இந்த மெத்தல் யூஜினாலுக்கு கவரக்கூடிய பழகிகளும் தாக்குகின்றன, கியூலூருக்கு கவர்ந்தெழுக்கப்படும் பழகிகளும் உண்டு. அதனால இந்த ரெண்டு பொறிகளையுமே நம்ம அங்கங்க மரங்கள்ல கட்டி தொங்க விடலாம். இது வந்து ரொம்ப உபயோகத்துக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். சின்ன பொறி டப்பா மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன குப்பி மாதிரி இருக்கும், அந்த சின்ன மரக்கட்டை மாதிரி ஒரு சின்ன பீஸ் இருக்கும், அதுல வந்து இந்த மெத்தல் யோஜினால் அப்படிங்கிற கெமிக்கலோ இல்ல அந்த கியூலூருங்கிற அந்த வாசனை பொருளோ வந்து இருக்கும். இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள அதை மாட்டி பிளாஸ்டிக் டப்பால துளைகள் இருக்கும், அந்த துளை வழிய இந்த எண்ணெய் கவர்ந்தெழுக்கப்படும் பூச்சிகள்ல உள்ள போய் மாட்டிக்கும். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான டெக்னிக், ஈகோ ஃப்ரெண்ட்லியும் கூட, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் விளைவிக்காது. இதை ஒரு தடவை வாங்கி மாட்டினோம்னா இது கண்டிப்பா 2 மாசம் வரைக்குமே அது வந்து இஃபெக்டிவா இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பொறி அந்த டப்பாங்கிறத டிராப்புங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். உள்ள இருக்கிற அந்த லூர், அட்ராக்ட் பண்ற லூர் இருக்கு இல்லைங்களா, குப்பி இல்ல அந்த உட் சிப், அதை மட்டும் நாம ஒரு 45 days இல்லை ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கலாம். இதை அங்கங்க மரங்களில் தொங்க விட்டோம்னா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே குவியல் குவியலாக இந்த பழையீக்கள் கவர்ந்தெடுக்கப்படுகிறது. இதை நாங்களே அவகேடோ தோட்டங்களில் பார்த்தோம், நீலகிரியில் இருக்கிற அவகேடோ ஆர்ச்செடுக்கள்லாம் போய் இதை மாட்டி வச்சதுல அவ்வளோ முதிர்ந்த ஈக்கள் வந்து கவர்ந்தெழுக்கப்படுது. ஸோ இது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம், அவகேடோ பயிரில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தல்யூஜினல் பொறியோட உள்ள கொஞ்சம் டிராப்ல அந்த மருந்துக்களை கொஞ்சம் தண்ணியில கலந்து, அதாவது கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் கொஞ்சம் கலந்து உள்ள வைக்கும் போது ஆணீக்களும் கவர்ந்து இழுக்கப்பட்டு கொல்லப்படும். இதுவும் பண்ண முடியும். நம்ம அவகேடோ ஆர்ச்சேர்ட்ல மெத்தல்யூஜினல் பொறியோட கொஞ்சம் மருந்து கலந்து அந்த பொறி பக்கத்திலேயே வைக்கும் போது மெத்தல்யூஜினல் பொறி கவர்ந்து இழுக்கப்படும் போது இந்த ஈக்கள் அந்த மருந்து கரைசலில் சிக்கி அதுவும் இறந்து போகும். இதுவும் அழிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில்நுட்பம். அடுத்தது பாத்தீங்கன்னா புரத கவர்ச்சி பொருள், இது வந்து ஃபுட் பைட் அப்படிமா. இது பொதுவா பாத்தீங்கன்னா பெண் ஈக்களை கவர்ந்தெழுப்பதற்கு. புரத கவர்ச்சி பொருட்களை வந்து பெண் ஈக்கள் ஏன் கவர்றதுன்னா அதுக்கு முட்டையிடுறதுக்கு நிறைய புரதம் தேவை, அதனால புரோட்டீன் ஃபுட் பைட், இதுவும் ஒரு கவர்ச்சி பொறி. இதையும் வாங்கி அந்த மெத்தல்யூஜினல் பொறி மாதிரியும் கியூலூர் பொறி மாதிரியும் நம்ம மரங்களில் கட்டி தொங்க விடலாம். அந்த வாசனைக்கு கவர்ந்தெழுக்கப்பட்டு பெண் ஈக்கள் எல்லாம் உள்ள வந்து மாட்டிக்கும். சோ இங்க வந்து பெண் ஈக்களை அதிகமாக கவர்ந்திருந்து நம்மளால அழிக்க முடியும். இதுவும் வந்து ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி, இதனால் நமக்கோ இல்ல சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்தது வந்து டெக்னிக் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டெக்னிக், அதாவது பழத்தோட்டங்களில் உள்ள அவகேடோ பழங்களில் பைகளில் இடுதல், அதாவது மரத்துல தனியாகவோ கொத்து கொத்தோ இருக்கிற பழங்களை வந்து பைகளில் போட்டு மூடுதல், பேக்ஸ், ஃப்ரூட் பேக்ஸ் கொண்டு கவர் பண்ணுவது. இதுக்கு வந்து நல்ல காற்றோட்டமான காகித பை இல்ல நெய்யப்படாத துணிதான் நான் ஓவன் ஃபேப்ரிக் அந்த மாதிரி பைகளை போட்டு கவர் பண்ணலாம். ஆனா என்ன பண்ணணும், அந்த பைகளில் போதுமான அளவு துளைகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், ஏன்னா காற்றோட்டத்தை அனுமதிக்க வேண்டும். இன்னொன்னு வந்து இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழத்தை சுத்தி அதிகப்படியான ஈரப்பதம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும், அதனால நல்ல ஏரேஷன் காற்றோட்டம் உள்ள பைகளை கொண்டு இந்த காய்களை கவர் பண்ணிக்கலாம். பேப்பர் பேக் இல்ல துணி பைகள் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இது மாதுல மற்ற பழங்களிலும் சொல்றமா கூட இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இது எதுவுமே முடியலனா ரொம்ப சிம்பிளா நம்ம நியூஸ் பேப்பர் இருக்கு பாருங்க, அதை கொண்டு கூட கவர் பண்ணும் போது இந்த பழையீக்களை தடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அதனால பேப்பர் பேக் இல்ல கிளாத் பேக் கொண்டு பழங்களை கவர் பண்ணி வைக்கிறது. இதை எந்த நேரத்துல இருந்து பண்ணலாம் அப்படின்னா பழங்கள் வந்து சுமார் 4 முதல் 5 சென்டிமீட்டர் அளவு இருக்குது பாருங்க, அந்த நேரத்துல இருந்து கூட பண்ணலாம். ஆனா என்ன பண்ணணும், பெரிய அந்த காய்கள் பெருசாகி அதை அந்த சைஸ் அகாமடேட் பண்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கவர்களை போட வேண்டும். இதனால் பழையீகள் வந்து முட்டையிடுவதை தடுக்க முடியும். அது முட்டை வைக்கலன்னா நமக்கு அந்த காயை வந்து சேதாரத்திலிருந்து காப்பாற்ற முடியும். எந்த விதத்திலையும் இந்த பைகளில் அடைப்பதனால பழத்தின் வளர்ச்சிக்கு இடையூறு இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸ், பழத்தின் சைஸை விட பெரிய சைஸுக்கு நம்ம அந்த பேப்பர் பேக்லயோ கிளாத் பேக்லயோ இருக்கிற மாதிரி தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா உயிரியல் கட்டுப்பாடு. இது வந்து எந்த எந்த பயிரா இருந்தாலும் பூச்சி நோய் மேலாண்மையில உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் மிக மிக முக்கியமானது. அது நம்ம அங்க விவசாயம் இல்ல இயற்கை விவசாயம் பண்றவங்களா இருந்தா கட்டாயம் இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் ஒரு தவிர்க்க முடியாத இடுபொருளா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அவகேடோ பழ ஈய கட்டுப்படுத்துறதுக்கு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பூஞ்சை, அதாவது பெவரிய பசியானா மற்றும் மெட்டாரைசியம் அனிசோப்ளியே அப்படிங்கிற இந்த கிரீன் மஸ்கடன் ஃபங்கை, இந்த ரெண்டுமே பூஞ்சானங்கள். இதைய வந்து நம்ம மண்ணில இடலாம். இந்த பழ ஈக்களுக்கான கூட்டு புழு நான் சொன்னேன் மண்ணுலதான் இருக்கணும், புழுதான் காய டேமேஜ் பண்ணும். ஆனா அது அடுத்த பருவமான கூட்டு புழு பருவம் மண்ணில இருக்கும். அதனால இந்த மெட்டாரைசியம் அனிசோப்ளியோ இல்ல பெவரியோ நம்ம மண்ணில இட முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய நூட்புழுக்களான ஸ்டைனர் நீமா மற்றும் ஹெட்ரோ ராபிடிஸ் அப்படிங்கிற அந்த பூச்சிகளை கொல்லும் நூற்புழுக்களை வந்து நம்ம பழத்தோட்ட மண்ணில் கீழே அப்ளை பண்ணும் போது இந்த புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த நன்மை செய்யும் பூஞ்சானங்கள் மற்றும் நூற்புழுக்கள் மிக முக்கிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகும். இது போக இயற்கையிலேயே நம்ம தோட்டத்தில் பழ ஆர்ச்சடுகளில் இருக்கக்கூடிய எறும்புகள், சிலந்திகள் மற்றும் கிரவுண்ட் பீட்டல்ஸ், தரை வண்டுகள், இவை எல்லாமே வந்து பழ ஈக்களின் புழு மற்றும் கூட்டுப்புழுக்களோட முக்கியமான பிரிடேட்டரி இன்செக்ட், அதாவது இறை விலங்குகள் ஆக இருக்கும். அவற்றை நம்ம கன்சர்வ் பண்ணும் போதும் நமக்கு நல்ல ஒரு உயிரில் கட்டுப்பாடு ஆர்ச்சர்ல கிடைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் தான் பூச்சிக்கொல்லிகள் எந்தெந்த பயிர்களுக்கு எந்தெந்த பூச்சிக்கொல்லி அடிக்கணும் அப்படிங்கிற அப்ரூவலை கொடுக்கறாங்க. ஆனா அவகேடோவை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் எந்த கெமிக்கல் பூச்சிக்கொல்லி, அதாவது பூச்சி கட்டுப்படுத்தவோ இல்ல பூஞ்சானங்களை கட்டுப்படுத்தவோ எந்த கெமிக்கல் பெஸ்டிசைடும் இதுவரை அப்ரூவ் செய்யப்படவில்லை. அதனால இன்றைய நிலையில் நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் எதையும் அடிக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால இப்ப இந்த நிகழ்ச்சியில சொன்ன எல்லா வழிமுறைகளையும், பழத்தோட்டத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அப்புறம் கவர்ச்சி பொறிகளை வச்சுக்கிறது, மெத்தலியூஜினால், கியூலூர் பொறி, புரோட்டீன் பெட் இது மாதிரி வச்சுக்கிறது, அடுத்தது சேதாரமான பழங்களை அழிப்பது, அப்புறம் பழங்களுக்கு பேப்பர் பேக்ஸ் இல்லை கிளாத் பேக் கொண்டு மூடுவது, அடுத்தது வந்து நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்களான மெட்டாரைசியம் அனிசோப்ளியே, பிவரிய பேசியானா போன்றவற்றை பயன்படுத்துவது ஆகிய வழிமுறைகளை ஒருங்கிணைந்து நம்ம பின்பற்றும் போது பழைய தாக்குதலை கட்டாயம் கட்டுப்படுத்த முடியும். எனவே விவசாயிகள், அவகேடோ பயிரிடும் விவசாயிகள் இந்த பழையீக்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அதோடைய மேலாண்மை முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிமுறைகளை பின்பற்றி நல்ல மகசூலை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: இதுவரை அவகேடோ பழப்பயிரில் தோன்றும் பழையி மற்றும் அவற்றின் மேலாண்மை பற்றிய உரை இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகமண்டலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை வல்லுநர் டாக்டர் சுகந்தி அவர்கள்.
2: தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: பூச்சிகளில் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறனுக்கான காரணிகள் மற்றும் தடுப்பு முறைகள். பயிரை தாக்கும் பூச்சிகளால் ஏற்படும் பேரிழப்பினை தடுக்க கடந்த பல ஆண்டுகளாக பூச்சிக்கொல்லிகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தேவைக்கு அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு பல தீய விளைவுகளான பூச்சிகளிடம் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன், பூச்சிகளின் மறு உற்பத்தி அபரிவிதமாக அதிகரிப்பதும், எஞ்சிய நஞ்சால் உடல்நலம் பாதிக்கப்படுவதும், நன்மை செய்யும் பூச்சிகளை அழித்தல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல் மற்றும் பயிரிழப்பு போன்ற உபாதைகள் தோன்றுகின்றன. இருப்பினும் பூச்சிகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படுகின்றன. எனவே பயிர் மேலாண்மையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகின்றது. எதிர்ப்பு திறன் உருவாக்கும் முறை. ஒரு பூச்சியை கட்டுப்படுத்த ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை முறையற்ற வகையில் தொடர்ந்து பயன்படுத்துவதால் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. இதனால் அப்பூச்சிகளை கட்டுப்படுத்த அதிக அளவு பூச்சிக்கொல்லியை உபயோகிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த தொடர்ந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் ஒவ்வொரு தலைமுறையிலும் எதிர்ப்பு சக்தி இல்லாத பூச்சிகள் மட்டும் இறந்து விடுகின்றன. மேலும் எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் அதிக அளவில் எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டு எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் மட்டும் அதிக அளவில் உருவாகின்றன. இவ்வாறு பூச்சிகளில் எதிர்ப்பு திறன் உருவாகின்றது. எதிர்ப்பு திறன் நிலைமை. முதன் முதலாக பூச்சிகளில் பூச்சிக்கொல்லிகளின் எதிர்ப்பு திறன் ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு முன் பல மரங்களை தாக்கும் ஜேன் ஜோஸ் செதில் கண்டறியப்பட்டது. இப்பூச்சிகள் சல்பருக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டிருந்தன. இதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் புது வகையான பூச்சிக்கொல்லிகள் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. இதனால் ஒவ்வொரு வருடமும் பல வகையான பூச்சிகள் புது புது பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை உருவாக்கி வந்தன. சில வகையான எதிர்ப்பு சக்தி கொண்ட பூச்சிகள் இம்மருந்துகளினால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதை தடுத்து விடுகின்றன. சில பூச்சிகள் மருந்து தெளித்த பகுதிகளை தவிர்த்து பூச்சிக்கொல்லிகளிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றன. பூச்சிக்கொல்லிகளுக்கு பச்சை காய்ப்புழுவின் எதிர்ப்பு திறன் கண்டறிதல். மருந்து தெளித்தவுடன் பூச்சிகள் எண்ணிக்கை குறையவில்லை என்றால் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது என்று கூற முடியாது. பல சமயங்களில் பல காரணங்களால் பூச்சிக்கொல்லி அடித்தும் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். சரியான பரிந்துரை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லியை சரியான அளவில் சரியான முறையில் சரியான நேரத்தில் அடிக்காவிடில் பூச்சிகளின் எண்ணிக்கை குறைவதில்லை. பூச்சிக்கொல்லிக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளதா என்பதை கண்டறிய முதலில் சோதனை கூடத்தில் வளர்க்கப்பட்ட, அதாவது எந்த வகையான பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் உட்படுத்தப்படாத புழுக்களின் பூச்சிக்கொல்லியை தெளித்து ஒரு சரியான பூச்சிக்கொல்லியின் அளவை முடிவு செய்ய வேண்டும். அதே பூச்சிக்கொல்லியின் அளவை நாம் வயலில் இருந்து சேகரிக்கப்பட்ட புழுவின் அதே பருவத்தில் சோதனை கூடத்தில் தெளித்து பார்த்து எந்த அளவில் புழுக்கள் கொல்லப்படுகின்றன என்பதை கண்டறிய வேண்டும். அதே அளவு பூச்சிக்கொல்லிக்கு சாகவில்லை எனில் எதிர்ப்பு திறன் வந்துள்ளது என்று கண்டறியப்படுகின்றது. இம்முறையின் மூலம் எந்தெந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு எந்த அளவில் எதிர்ப்பு திறன் உள்ளது என்பதை கணக்கிட உழவர்கள் புழுக்களை சோதனை கூடத்துக்கு கொண்டு வந்தால் கண்டறிய முடியும். பூச்சிக்கொல்லிகளுக்கு இலியோத்திஸ் காய்ப்புழுவின் எதிர்ப்பு திறனை கண்டறியும் வழிமுறைகள். நம் நாட்டில் பயிரை தாக்கும் பூச்சிகளில் இலியோத்திஸ் காய்ப்புழு பல பூச்சிக்கொல்லிகளுக்கு அதிக அளவு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் இப்புழுக்கள் பைத்ராய்ட் வகை பூச்சிக்கொல்லிகளுக்கு 70-90% வரையிலும், எண்டோசல்பான், குவினால்பாஸ் மற்றும் மோனோகுரோபட்டாஸ் மருந்துகளுக்கு 30-50% வரையும் எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டுள்ளது. அறிவியல் ஆய்வுகளின் மூலம் இது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகளை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு மேலாண்மை முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக அதிக எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிக்கொல்லிகளை கண்காணித்து தவிர்க்க விட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே உழவர்களே, தங்கள் பயிரில் காணப்படும் இலியோத்திஸ் காய்ப்புழுக்களின் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை கண்டறியும் எளிய முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இம்முறைப்படி உழவர்கள் தங்கள் பயிரில் காணப்படும் 3ஆம் பருவ புழுக்களை சேகரித்து சோதனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல வகையான பூச்சிக்கொல்லி கரைசலில் தனித்தனியாக நன்கு முழுகும்படி ஒரு மருந்து கரைசலுக்கு 25-30 புழுக்கள் வீதம் 5 வினாடி நேரமிட்டு கரைசலிலிருந்து பிரித்து எடுக்க வேண்டும். பிறகு புழுக்களை தனித்தனியாக சிறு பாட்டில்களில் ஊறவைத்த கொண்டை கடலையில் விட்டு வளர்த்து 48 மணி நேரம் கழித்து புழுக்களின் எதிர்ப்பு திறனை கண்டறிய வேண்டும். புழுக்களின் இறப்பு 25 விழுக்காடு வரை இருந்தால் அந்த பூச்சிக்கொல்லி உபயோகிக்கதை தவிர்க்கவும். 26-75 விழுக்காட்டிற்கு மேல் இருந்தால் அப்பூச்சிக்கொல்லியை ஒரு முறை உபயோகிக்கலாம். 75 விழுக்காட்டிற்கு மேல் இருந்தால் ஒரு முறைக்கு மேல் உபயோகப்படுத்தலாம். இந்த முறையில் விவசாயிகள் எளிதில் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை கண்டறிந்து தகுந்த பூச்சிக்கொல்லியை தேர்வு செய்து இலியோத்திஸ் காய்ப்புழுவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம். பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு மேலாண்மை முறைகள். உரம் மேலாண்மை மேற்கொள்ளுதல், மண் பரிசோதனை செய்து பரிந்துரையின்படி உரமிடுதல் வேண்டும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதலை ஓரளவுக்கு தாங்கி வளரும் ரகங்களை தேர்வு செய்து பயிரிடுவதால் பூச்சிக்கொல்லிகளின் உபயோகம் பயிரின் இளம் பருவத்தில் குறைக்கப்பட்டு நன்மை தரும் பூச்சிகள் பாதுகாக்கப்படுகின்றன. பயிரிடும் முன் விதையை இமிட்டாக்ளோபிரிட் அல்லது தயோமித்தாச்சம் மூலம் விதை நேர்த்தி செய்வதால் முதல் பூச்சிக்கொல்லி தெளிப்பது 40 முதல் 50 நாட்கள் வரை தவிர்க்கப்பட்டு நன்மை தரும் பூச்சிகளும் பாதுகாக்கப்படுகின்றது. வரப்பு பயிராக தட்டை பயிரை பயிர் செய்வதால் இயற்கை எதிரி பூச்சிகள் இனப்பெருக்கம் அடைந்து பெருகும். பொறி பயிராக துவரை, சம்பங்கி, வெண்டை வளர்த்தால் காய்ப்புழுக்களின் அந்துப்பூச்சி பகுதியில் முட்டையிடுவது தவிர்க்கப்படுகின்றது. பருத்தி செடிகள் 80 முதல் 90 நாட்கள் வளர்ந்த பின் நுனியை கிள்ளிவிடுவதால் பச்சை காய்ப்புழுவின் அந்துப்பூச்சிகள் முட்டையிடுவது குறைவதுடன் பக்கு கிளைகள் நீண்டு பூக்கள் மற்றும் காய்கள் உற்பத்தியாகி மகசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இனக்கவர்ச்சி பொறிகள் வைத்து பூச்சி இனங்களை கண்டறிவதோடு புழுக்களின் இளம் பருவத்திலேயே பூச்சிக்கொல்லிகள் உபயோகப்படுத்துவதை கட்டுப்படுத்த முடியும். அந்துப்பூச்சி முட்டையிடுவதை தவிர்க்க வேப்பம் பொருட்கள் அல்லது புங்கம் எண்ணெய் தெளிக்கலாம். இதன் மூலம் இயற்கை எதிரி பூச்சிகளை பாதுகாக்கலாம். அதிக அளவில் முட்டைகள் தென்படும் போது முட்டை ஒட்டுண்ணிகளையோ அல்லது முட்டையை அளிக்கும் பூச்சிக்கொல்லியான புரோபனோபாஸ் 0.1% அல்லது தயோடிகார்ப் 0.08% அல்லது டிரையோசோபாஸ் 0.08% தெளித்து கட்டுப்படுத்தலாம். பச்சை காய்ப்புழுக்களை இளம் பருவத்திலேயே அளிக்கக்கூடிய NBV நச்சுயிரியை 1 ஹெக்டேருக்கு 500 புழு சமன் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பூச்சிகளின் பொருளாதார சேத நிலையை கணக்கிட்டு பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டும். சரியான பூச்சிக்கொல்லியை சரியான அளவில் சீரிய முறையில் பயன்படுத்துதல் வேண்டும். வளர்ந்த புழுக்களை கையால் எடுத்து அளிப்பதால் இப்புழுக்கள் இனப்பெருக்கம் அடைவது தவிர்க்கப்பட்டு பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறனுடைய புழுக்கள் பெருகுவதும் தவிர்க்கப்படுகின்றது.

0: பூச்சிக்கொல்லிகளுக்கு முட்டைகோசு வயிறு முதுகு பூச்சிகளில் எதிர்ப்பு திறன். முட்டைகோசு பூகோசு பயிர்களில் முறையற்ற தேவைக்கு அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிப்பதால் வயிறு முதுகு பூச்சிகளின் புழுக்களில் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன் உண்டாகி அதிகமாக கையாள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. தமிழ்நாட்டில் முட்டைகோசு வயிறு முதுகு பூச்சி இப்பயிர்களில் தெளிக்கப்படும் பைத்ராய்ட் வகையைச் சேர்ந்த பென்வரலைட் பூச்சிக்கொல்லிக்கு 60-70% வரையிலும், மோனோக்ரோபட்டாஸ் குளோர்பைரிபாஸ் குவினால்பாஸ் பூச்சிக்கொல்லிக்கு 40-60% வரையிலும் எதிர்ப்பு திறன் வளர்த்து கொண்டுள்ளது அறிவியல் ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. வயிறு முதுகு அந்துப்பூச்சி மேலாண்மை. எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகளை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு மேலாண்மை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு மேலாண்மை முறையில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறைகளாக உளவியல் முறைகள், உயிர் மற்றும் தாவர பூச்சிக்கொல்லிகள் உபயோகித்தல், பொருளாதார சேத நிலை அறிந்து சரியான பூச்சிக்கொல்லிகளை சரியான முறையில் அளித்தல் ஆகியவை வலியுறுத்தப்பட்டுள்ளன. கடுகு பயிர் பொறிப்பயிராக 1:20 என்ற விகிதத்தில் பயிரிட வேண்டும். முட்டைகோசு அல்லது பூகோசு நடவிற்கு 15 நாட்களுக்கு முன் கடுகு பயிரை பயிரிட வேண்டும். அல்லது 20 நாள் வயதுடைய கடுகு செடிகளை முட்டைகோசு அல்லது பூகோசு பயிருடன் நட வேண்டும். 25 நாட்கள் கழித்து 2வது முறையாக கடுகு செடிகளை நடவு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் முட்டைகோசு அல்லது பூகோசு பயிர்களில் இப்பூச்சிகளின் தாக்குதல் குறைந்து கடுகு பயிரில் தாக்குதல் அதிகமாகின்றது. கடுகு பயிரில் டைகோவார்ஸ் 1 மில்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளித்து இப்பூச்சிகளை எளிதில் கட்டுப்படுத்தலாம். இனக்கவர்ச்சி மற்றும் விலக்கு பொருட்கள்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தவிக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தவிக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உள்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிடமாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கவுரும் போல்வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 31.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி, நினைத்தாலே இனிக்கும் நேர்களாகிய உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சினே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட்டான 80s வெளியான பாடல்கள்லாம் நம்ம வந்து கேட்டஞ்சோ பண்ண போகிறோம். ஸோ அதுவும் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான். அதை நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம், வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல் இடம்பெறும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அமைச்சிங்க அப்படின்னா அந்த பாடலை நாங்கள் வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுடைய நம்பர் 8300019 1018. அந்த நம்பருக்கு உங்களுடைய பேர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய ஊர், நீங்கள் வந்து யாருக்கு அதை டெடிகேட் பண்ணும், அது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். கால் பண்ணுடைய நம்பர் 9344-9001-0018. அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 9342-9001-0018 அப்படிங்க நம்பருக்கு கால் பண்ணலாம். 8300019-1018 அப்படிங்க நம்பருக்கும் கால் பண்ணலாம். 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 இந்த லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்கை நீங்கள் கேட்டு பண்ணலாம். அந்த வரிசையில் இன்றைய முதல் பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள்

0: பில்லா திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில இணைய போற முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க
1: மேடம்? நான் சென்னையில இருந்து ராஜேஷ் மேடம்.
0: ஓகே ராஜேஷ், என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக இன்னைக்கு?
1: மேடம் எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா அன்னை ஒரு ஆலயம் திரைப்படம், பாடல் பாத்தீங்கன்னா நதியோரம் பாட்டு பாடலாம்.
0: உங்களுக்காகவும் யாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸும் நீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 இன்னைக்கு 9 மணிக்குள்ள கேட்டு என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய ரிக்வஸ்ட் அனுப்பலாம். அதுக்காக நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300019 1918.

அன்னையோர் ஆலயம் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன நேர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஊட்டியிலிருந்து கார்த்திக் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க ஜானி திரைப்படத்திற்காக. இந்த பாடலை இன்னைக்கு ஊட்டி பண்பலைக்கு கால் பண்ண அத்தனை நேர்களுக்குமே வந்து இந்த பாடலை வந்து நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் இதுவும்

0: ஜானி திரைப்படத்திற்காக அருமையான பாடலாம் கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில இணையறதுக்காக நேயர் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காந்தல் இருந்து சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன் சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மேம்?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
1: என் பொன்முக்குட்டி அம்மாவுக்கு அந்த பாடலே போடுங்க மேம்.
0: ஓகே, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இதோ.

என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊடி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும்

0: சத்யா திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். இந்த பாடல் எந்த நேயர் விரும்பி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க திருப்பூர் பகுதியிலேருந்து. அண்ட் இவங்க தான் இந்த பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடலை இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே கொண்டாடுற பொண்ணுக்காக இந்த பாடலை வந்து டெடிகேட் பண்ணுறேன். அந்த பொண்ணு பேர் சத்யா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து எந்த நேயரோட விருப்பமான பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம்.
1: அழகான இரவு. வணக்கம் ஸ்டர். அன்புடன் நான் ராஜு, டிசன் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா ஸ்டர்?
0: நல்லா இருக்கேன் ராஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் ஸ்டர்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்.
1: எனக்கு எப்பம் சொந்தங்களுக்கும் ஆர்ஜிஎஸ் பந்தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் வருஷம் 16 இருந்து ஒரு எஸ் தசாய வாயில்ஸ்ல ஒரு அழகான பாடலை காற்றல் தலைவர்களும் வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: உங்களுக்காக எல்லாருக்காகவும் அந்த பாடல் இது.
1: நன்றி ஸ்டர்.

வருஷம் 16 திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்களுக்கு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி. நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் என்ன நேர் விரும்பி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஊட்டி மார்க்கெட்ல இருந்து சிவா மெசேஜ் பண்ணிருக்காரு. இவர் ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காரு. அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இது.

0: உங்களுக்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைய போறேன். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா, திண்டுக்கல் நாகல் நகர்ல இருந்து நடராஜன் பேசுறேன்மா. நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கேன் நடராஜன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா இருக்கேம்மா.
0: ஓகே, சூப்பர். அப்படியே ஜாலியா உங்களோட என்ன விருப்ப பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து ஆராதனை, பாடல் வந்து ஒரு குங்கு மச்செங்க மலம் என்ற பாடல் கொடுங்கம்மா.
0: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

ஆராதனை திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு 9 மணி வரைக்கும் நீங்களும் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344910018 9342109018 8300019 1918 லேண்ட்லைன் நம்பருக்கும் கால் பண்ணலாம். 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300019 1018 நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோகிலா மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஊட்டியிலேருந்து. இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க, தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திற்காக.

0: தம்பிக்கு இந்த ஊரு திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊடியம் 101.8 நேர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில இணைய போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர்ல செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேங்க. என்ன பாட்டுங்க வேணும்?
1: வாங்க மேடம் சாப்பிடலாம்.
0: என்னங்க?
1: வாங்க சாப்பிடலாம்.
0: ஓகே, இப்ப நீங்க பாடல் சொல்றீங்கன்னா பாடல் கேட்டுடலாம்.
1: செம்பருத்தி படத்துல இருந்து செம்பருத்தி பூ அந்த பாட்டு போடுங்க.

நேர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கௌரி மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க காந்தல் பகுதி ஊட்டியிலிருந்து. அண்ட் அவங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட நிறைவு பெறுகிறது இன்றைய நினைத்தாலே இனிக்கும்.

0: desire for institutional transformation has intensified. Dr. Jaishankar defended calls for structural reform of the United Nations, saying the demand stems from a desire to strengthen the institution rather than hostility towards it. He said there is a growing feeling that the UN must change and better reflect the realities of the world today. He added that the UN is increasingly seen as being behind the curve and argued that those who genuinely care about the organization should support efforts to reform it. He also suggested that opposition to reform could reflect a lack of commitment to the UN's future. The event witnessed the participation from international dignitaries, including foreign ministers from Jamaica, Suriname, and Ghana. The External Affairs Minister is in New York leading the Indian delegation for the high-level week at the 81st session of the United Nations General Assembly. Dr. Jaishankar will address the high-level session tomorrow. During the visit, the minister has attended various plurilateral and bilateral meetings. Swati Rakheja, Akashwani News, Delhi.
1: External Affairs Minister S. Jaishankar today raised concerns over repeated attacks on commercial shipping and seafarers in the Gulf, Red Sea and Black Sea, saying that the attacks were no longer exceptional occurrences. Dr. Jaishankar was addressing the inaugural meeting of the Group of Friends on Safety and Security of Shipping and Seafarers during the 81st session of the United Nations General Assembly in New York. India has welcomed the commencement of the Quad at Sea Ship Observer Mission, announced at the 11th Quad Foreign Ministers meeting in New Delhi on the 26th of May this year. External Affairs Ministry said in a social media post that India Coast Guard ship Shonak has sailed from Chennai with sea riders from all four Quad countries. It said the mission strengthens maritime cooperation and interoperability, reflecting the Quad's shared commitment to a free and open Indo-Pacific. Meanwhile, Defence Ministry said in a statement that this marks an important step in advancing maritime cooperation and interoperability among Quad nations, India, Australia, Japan and the United States. Iran has proposed a 7-day roadmap aimed at ending the conflict with the United States. According to media reports, Foreign Minister Abbas Araghchi outlined the plan to reporters in New York yesterday. The proposal seeks to implement the conditions in the Memorandum of Understanding agreed by Washington and Tehran in June, including a halt to hostilities and the reopening of the Strait of Hormuz. National President of Bharatiya Janata Party and Rajya Sabha MP Nitin Nobin has said that the BJP's policy has always been guided by the principles of Antyodaya, which means reaching the benefits of development to the last person. In line with the spirit, development schemes are being extended to villages and towns. Addressing the Seva Sankalp Sabha organized at Dadia near Jaipur today, he said that public representatives have an important role to play in ensuring that development schemes reach the last person. Defence Minister Rajnath Singh today flagged in the first ascent mountaineering expedition that scripted history by summiting 20 unclimbed peaks above 6,000 metres in Ladakh in just 23 days. Interacting with the expedition team in New Delhi, Defence Minister commended the courage and determination of the climbers in accomplishing the historic feat. He described the expedition as a demonstration of India's mountaineering excellence and leadership in adventure sports. In Asian Games, India's overall medal tally has reached 23 with 2 gold, 9 silver and 12 bronze in Japan. Indian duo Kamaljeet and Suruchi Singh won gold in the mixed team 10-meter air pistol event in Nagoya, Japan today. The pair shot 484.6 in the final to finish 6.6 points ahead of South Korea's Sui Hong Hong and Gao Chung, who took silver with 478. Indian long-distance runner Gulveer Singh won the silver medal in the men's 10,000-meter race at the Asian Games. Indian athlete Baranika Elangovan won the bronze medal in the women's pole vault at the Asian Games. Another Indian athlete, Manpreet Kaur, won the bronze medal in the women's shot put. In table tennis, Indian mixed doubles pair of Diya Chitale and Manush Shah settled for a bronze medal after losing to world champions in Chinese combination Wang Huihing and Sung Hingha, 0-3. The India Met Department, IMD, has issued a red colour warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Uttar Pradesh and Uttarakhand tomorrow. According to IMD, heavy to very heavy rainfall is likely over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. The districts that are likely to receive heavy rainfall include Rampur, Pilibhit, Bareilly, Shahjahanpur and Bharaich. Meanwhile, districts of Madhya Pradesh which are expected to receive rainfall include Satna, Chhatarpur, Tikamgarh and Nivari. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says rural transformation and women's self-reliance mark India's progress, highlights importance of social service, social reform and positive change. Centre extends AFSPA in disturbed areas of Manipur, Nagaland and Arunachal Pradesh for another 6 months. External Affairs Minister S. Jayashankar calls for text-based negotiations to ensure meaningful UN reforms, criticizes those opposing change. And at Asian Games in Japan, India's overall medal tally reaches 23 with 2 gold, 9 silver and 12 bronze. Pair of Kamaljeet and Suruchi Singh clinch gold in mixed team 10-meter air pistol event. Long-distance runner Gulveer Singh wins silver in men's 10,000-meter race. Baranika Ellen Govan bags bronze in women's pole vault. And that's all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி
3: மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
5: இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு வந்து 4வது முறையா வந்து பொறுப்பேற்றாங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு அதுக்கான திறமை இருக்கிறது அப்படின்றத வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில தான் இது இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். 350 மேற்பட்ட கூட்டங்கள் உயர்மட்ட அளவில் நடைபெற்றன இந்த பிரிக்ஸ் அமைப்புக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய இடத்துல நடந்தது. இந்த கூட்டங்கள்லாம் நடத்துகிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்கட்டமைப்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார். உலக தலைவர்களை அழைத்து நம்ம ஒரு கூட்டம் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து வளர்ச்சி அடைய செய்திருக்கணும். அந்த வளர்ச்சியை வந்து நம்ம அடைஞ்சதுனால தான் இது மாதிரி விஷயங்கள் சாத்தியமாச்சு நீங்க நினைக்கிறீங்களா?
6: கண்டிப்பா. இந்த பாரத் மண்டபத்தில் அந்த பிரிக்ஸ் தலைவர்களுடைய அணிவகுப்பு எல்லாமே வந்து உள்ள வந்ததுல இருந்தும் சரி, கிளம்பி போனதுல இருந்தும் சரி, அந்த மரம் நட்டாங்க அத்தனை பேரும். அது ரொம்ப அழகா இருந்தது. பின் பக்கம் ஒரு இந்தியாவோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத் மண்டபம், முக்கியமா நடராஜர் சிலை. அகெயின், தமிழ்நாடு அப்படின்றது பெருமைப்படுத்தக்கூடிய வகையில என்னன்னா, அந்த நடராஜர் சிலை தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது, இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க வச்சாங்க. சோ எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய கலாச்சார ரீதியாகவும் சரி, வளர்ச்சியையும் சரி பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் இந்த மாநாடு மாத்திரம் இல்ல, G20 தான் முதல் முதல்ல இந்த பாரத் மண்டபத்தில் ஆரம்பிச்சது. நீங்க பல்வேறு நாடுகள்ல நடக்கக்கூடிய அந்த உச்சி மாநாடுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை மற்றும் வந்து ஒரு இயக்கம் இருந்தது. ஸோ அதை தீர்க்கும் வகையில் தான் இந்த 2024 2026 இந்த உச்சி மாநாடுகள் நான் சொல்ல, G20, SCO, அப்புறமா இந்த பிரிக்ஸ், இது எல்லாமே இந்தியாவுடைய கரெக்டான ட்ரூ பொட்டன்ஷியல் அதை வந்து வெளிக்காட்டும் விதயமாக இருந்தது. இந்தியா வந்து இதுக்கு தயாரான தயார், இதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட வந்து வளம் இருந்ததுதானா இருந்தது, ஆனால் அதற்கான நேரம் இப்போது அமைந்தது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் முன்னாடியே எடுத்திருக்கணும். ஆனால் இதுதான் காலம், இதை வந்து நாம சொல்லலை, விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது என்னன்னா, 2025 சீனாவில் அந்த உச்சி மாநாடு முடிஞ்சது, முடியும் போது இந்தியாவிடம் தலைமை பிரிக்ஸோடைய தலைமை வருது. அப்போ வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது, சரியான நபருக்கு சரியான நேரத்தில் இந்த தலைமை வழங்கியிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இதுதான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி உலகத்து ஒழுங்கு மாறுகிறது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாருமே 2026 ஆரம்பம் போது இருந்த விஷயங்கள் எதுவுமே இப்போது இல்லை. பல்வேறு காலகட்டங்களில் வந்த எல்லா மாற்றங்களோட இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக எதிர்பார்க்கப்படுகிறதுன்றது வந்து இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து வந்த மாற்றங்கள், உலக அரசியல் நான் சொல்றது வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல, அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உலகம் எதிர்கொள்கிறது. இதை தாங்கும் வல்லமை சில நாடுகளுக்கு தான் உண்டு, சில நாடுகளுக்கு இல்லை, பல நாடுகளுக்கு இல்லை. அதை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இந்தியா இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் சரியாக செய்து முடிக்கப்பட்டன. இதுக்கு மேல இதை ஒரு தடவை ரன் பண்ணி காமிச்சிட்டோம், இதுக்கு மேல வரக்கூடிய எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும், எது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் இந்த மாதிரி நடத்துறது தான் கஷ்டம். இதுக்கு மேல அது வந்து ஃப்ளோ ஆயிடும். இதை வந்து பாரதத்துடைய பிரதமர் வந்து 2014 போது ஒரு நேர்காணல்ல சொன்னார். இப்ப நீங்க வந்து ஒன் மேன் ஷோ ஆயிடுமா அப்படின்னும் போது, இல்ல நீங்க பாக்குறது ஒருத்தர் தான், ஆனா பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு. அவர் வந்து குஜராத்தோட முதல்வர். அப்ப முதல்ல நாங்க டெய்லி மீட்டிங் போடுவோம், நேரம் ஆக ஆக அது வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மீட்டிங், அப்புறம் 15 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங், அதுக்கப்புறமா 3 மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங், அப்புறம் எப்ப தேவைப்படுமோ மட்டும் மீட்டிங் போட்டுப்போம், மற்றதெல்லாம் அது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும், ஏதாக்கா ரன் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து குஜராத் முதல்வராக இருக்கும் போது சாத்தியப்பட்டோம், ஆனா பிரதமரான

0: டெல்லி பிரகடனத்தில் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை இது முடிவடையணும்னா சில பேர் உட்காந்து பேசினா சரியாயிடும். அதுல முக்கியமான நாடு ஈரான், அதுல இன்னொரு முக்கியமான நாடு யுஏஇ. உங்க ரெண்டு பேருக்கும் இந்த சைட் லைன்ஸ்ல நம்ம டேபிள் போட்டு உட்கார வச்சோம்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம்.
1: இது வந்து குறிப்பா வந்து பேச்சுவார்த்தையின் மூலமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஒரு ஆழமான கருத்தை வந்து இந்த
0: இல்ல. அதே மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு திரும்ப சொன்னது என்னன்னா, நீண்ட நெடும் போர்னால் யாரும் வளர்ச்சியோ இல்ல இதுவோ எடுத்துக்க போறதில்ல, எல்லாருக்குமே வீழ்ச்சி தான் இருக்கும், அதனால போரை நிறுத்துங்கள் அவர்கிட்டயே சொல்றதுன்றது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் வேணும், அந்த நேர்மை பாரத பிரதமரிடம் இருக்கிறது. அதே மாதிரி பிரிக்ஸ் 2023 நடந்தது, 2022 அப்ப திஸ் இஸ் நாட் டைம் ஆஃப் வார்னு அவர்கிட்டயே சொன்னார். மத்தவங்க கிட்ட மாதிரி வேற மேடையில போய் அப்படிலாம் கிடையாது, புட்டின் அவர்களை அமர வைத்துக் கொண்டு புட்டின் அவர்கள் கண்களை பார்த்து சொன்னது, இது போருக்கான நேரம் அல்ல, இது அமைதிக்கான வளர்ச்சிக்கான நேரம், அப்போதான் கோவிட் பெருந்தொற்றுல நம்ம வெளியில வந்துட்டு இருக்கோம், போரை சீக்கிரமாக முடியுங்கள், நாம் அதை செய்தும் காட்டினோம். அதுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம சொல்வது யாருக்கும் எளிய அரியணவும் சொல்லிய வண்ணம் செயல்றோம், நம்ம சொல்லிட்டோம் அதை செஞ்சும் காமிச்சோம். அதை தான் நம்ம இந்த உச்சி மாநாட்டில் நடந்த விஷயம் என்னன்னா, புட்டின் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, அதே மாதிரி சீன அதிபருக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜி கட்டானமே, நம்ம உள்நாட்டு விவகாரங்கள் உங்க நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல நாங்கள் தலையிட மாட்டோம், எங்கள் நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல நீங்கள் தலையிடக்கூடாது, அனைவருக்குமான வளர்ச்சி அனைவருக்குமான ஒரு பொருளாதாரம், எந்த ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், இப்ப ரேர் எர்த் அரிய கனிம வளங்கள் ரேர் எர்த் மினரல்ஸ் அதோடைய சப்ளை செயின் சைனா கிட்ட இருக்கு, அதை வந்து அவங்க ஆயுதமயமாக்க பாக்குறாங்க, வெப்பனைஸ், அதாவது இந்த சீப் எடுத்து வச்சா கல்யாணம் நின்ற மாதிரி இந்த அரிய கனிம வளங்கள்ல நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், சில நாடுகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த நாடுகள் வளராது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு. சோ அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றத சைனாவை வைத்துக்கொண்டே அந்த டெல்லி பிரகடனத்துல இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், ராணுவ தளவாடங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க அந்த இதை கொண்டு வரீங்கன்னா, இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் அது வேற, ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஈவில இருந்து யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து செயற்கை கோள்ல இருந்து நம்ம நாளைக்கு புல்லட் ட்ரெயினா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த காந்தங்கள் அரிய காந்தங்கள் தேவைப்படும். அதை நீங்க வந்து கொண்டு வரக்கூடாது, அதை வந்து நீங்க வந்து வெப்பனைஸ் பண்றதா இந்த மாதிரி ஒரு நாடு பண்றதுனாலதான் உலகம் இந்த இடத்துல வந்து நிக்குது. திரும்ப அதே பிரச்சனை அதே தப்ப நீங்களும் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக போறதுன்றது டெல்லி பிரகடனத்துல சைனா வைத்து கொண்டு முடிவெடுக்கப்பட்ட அந்த விஷயம். இன்னொன்னு, பயங்கரவாதத்திற்கு எதிரான சரியான நடவடிக்கை அது இனி வரைக்கும் தொடருது. சைனாவை வைத்துக் கொண்டே சொல்லப்பட்ட விஷயம், பயங்கரவாத நாடுகள் மட்டுமல்ல பயங்கரவாத நாடுகளுக்கு துணை நிற்கும் நாடுகளுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காங்க. சைனா இப்ப நம்மளோட பிரிக்ஸ்ல இருக்காங்க, இருந்தாலும் பால்காம் தாக்குதலை அனைத்து நாடுகளும் சேர்ந்து கண்டிக்க வைத்தது, அது பெரிய பெரிய ராஜதந்திர வெற்றி. மற்ற நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா இதற்கான முடிவு எட்டப்படணும் அப்படின்றத ஒரு பிரகடனத்துல சேர்த்தது இந்தியாவோட வெற்றியை நான் பாக்குறேன்.
1: அதாவது வலிமையான கருத்துக்களை ரொம்ப நேசமா நட்பு நாடுகள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நேசமா வந்து அந்த கருத்துக்களை வந்து முன்வைத்ததுதான் வந்து பிரிக்ஸோட வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். அதாவது ராஜாங்க ரீதியிலான பேச்சுகள் அப்படின்ற விஷயம், இருதரப்பு உறவு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு பொருளாதார ஒரு முன்வைப்பும் இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அங்க வந்து இனோவேஷன் அப்படின்ற விஷயத்தை முன்வைத்து கண்காட்சிகள்லாம் வந்து இடம்பெற்றது. அதை பார்க்கும் போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில நாடுகளை வந்து சந்தைக்காக ஈர்க்கக்கூடிய ஒரு நோக்கத்தை முன்வைத்ததா சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா, நம்மளுடைய பாரத பிரதமருடைய எல்லா முடிவுகளிலுமே ஜன்தன், ஆதார் அண்ட் தென் மொபைல் இந்த மூணுமே இருக்கும். மோஸ்ட்லி ஆரம்பத்துல இருந்து இனி வரைக்கும் கூடியிருக்க ஜாம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுல முக்கியமான ஒரு விஷயமா நீங்க சொன்ன பொருளாதாரத்துல ஒரு அடுத்த உலக ஒழுங்குக்கு, இப்ப டாலரை தூக்கிட்டோம், பிரிக்ஸ் கரன்சி வேண்டாம், அப்ப அடுத்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி. ஸோ உலகத்தின் முதன் முதலாக டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்த ஒரு நாடு அப்படின்னா இந்தியா தான். மிகப்பெரிய நாடு, பெரிய பொருளாதார நான்காவது பெரிய பொருளாதாரம், சில நாடுகள் நீங்க அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் சரியா பாத்தீங்கன்னா அடுத்த மூன்றாவது போடியம் பினிஷரா சீக்கிரத்துல வந்துடும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய நாடு, பெரிய உலகத்தின் மக்கள் தொகை கொண்ட நாடு, 148 கோடின்றது சாதாரண விஷயம் இல்ல. இவங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்றது வரணும் அப்படின்னா அதுக்கு பொருளாதார ரீதியாக இவங்க எல்லாருமே உள்ள கொண்டு வரணும், ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுல இந்தியா மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் ஜாஸ்தி, இந்தியாவுடைய பாப்புலேஷன் எல்லாமே ஆர்கனைஸ்டு கிடையாது, இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. சோ இதோடைய முதல் விஷயம் என்ன, ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், எல்லாருடைய பொருளாதார ரீதியாக எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு விஷயம் யூபிஐ. அதுலயும் நம்ம தான் வந்து உலகத்தின் முன்னோடி. இன்றும் பாரத பிரதமர் இந்த பிரிக்ஸ் சமிட்ல சொன்னது என்னன்னா, 50% மேலாக உலகத்துடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியா தான் செய்யுது, 146 நாடுகள் சேர்ந்து பண்ற விஷயத்தை விட நம்ம அதிகமா பண்றோம். சோ அவ்வளவு பெரிய டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன்ல நம்ம தான் ஃபோர் ரன்னரா இருக்கும். அப்படின்னும் போது இதை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி பிஷ் பண்ணணும் அவருக்கு தான் தெரியும். அதாவது எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் இந்த யூபிஐ அப்படின்றதோட இன்னைக்கு அதுக்கு

0: வேறு கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கான பதில் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கிடையாது. இப்ப முதல்ல எடுத்தோம்னா நமக்கு தெரியாது. முதல் முதல்ல சில விஷயங்கள் நடக்கும் போது இந்தியாவில அது மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதாவது டிமான்டேஷன் ஆகும், ஜிஎஸ்டி ஆகட்டும், அதே மாதிரி யூபிஐ ஆகட்டும், நம்ம பாராளுமன்றத்திலே சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. எப்படி இந்த இளநீ விற்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க, காய்கறி விற்கிறவங்க எப்படி அக்கௌண்ட் இருக்காங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சது. அன்னைக்கு பேசும்போது அது வந்து பெரிய பேசப்படும் பொருளாக, பெரிய ஒரு அச்சையான ஒரு பொருளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தினம் தினம் நாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா போச்சு. என் பர்சல சுருக்கமா சொல்லணும்னா பைசா அப்படின்றது என்னைக்கு இருந்தது, என்னைக்கு யாவது வந்ததுன்னா உண்டு, அவ்வளவுதான். மற்றபடி மொபைல் தான் பல்வேறு விஷயங்களை இன்று நம்மளுடைய கைபேசி மாற்றி விட்டது. அலாரம் கிளாக்ல ஆரம்பிச்சு பணம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும்
1: அந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் கட்டமைப்பு
0: வலுப்படுத்தி இருக்கோம். அந்த வலுப்படுத்தப்பட்ட அந்த டிஜிட்டல் கட்டமைப்பை எப்படி உபயோகப்படுத்துவது, அதை பல்வேறு நாடுகளுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படிங்கறது தான் இந்த, அதாவது எவ்வளவு சைலண்டா ஒரு புரட்சியை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு எல்லாருக்குமே யூபிஐ கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிச் பண்றாரு. சோ இப்ப டீடாலரைசேஷன் பண்றோம், சைனாவோட கரன்சி வேண்டாம், பைலேட்டரல் கரன்சி கொண்டு வரோம், ஆனா அது எப்படி பண்ணுவோம் இது தெரியாது. சோ அப்ப மத்திய வங்கிகள் அதாவது சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்ட்ரல் பேங்க் பேஸ்டு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவோம், ஆனா யூபிஐ பேஸ் பண்ணி எல்லாருமே. இப்ப நம்ம ரஷ்யா போய் இறங்குறோம், விசா ஃப்ரீ கொண்டு வந்துடலாம், விசா ஃப்ரீ ஓகே. ஆனா இப்ப அந்த ஊர்ல நம்ம போய் ஏதாவது பண்ணோம்னா ரூபிள் மாத்தணும். அந்த மாதிரி மாத்தாம நம்மளோட யூபிஐ அதே மாதிரி எல்லாத்துலயும் இன்டெகிரேட் பண்ணி விட்டோம்னா, நான் இங்க இருந்து என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய செயலியை உபயோகப்படுத்தி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை பண்ண முடியும். இந்த மாதிரி கொண்டு வரும் போது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 148 கோடி மக்களுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல், இந்த பிரிக்ஸ் நாடுகள் அதாவது 10 நாடுகளுடைய மக்கள் எந்த நாடு வேணா போலாம், டாலரை சார்ந்து இல்லாத ஒரு பொருளாதாரத்தில் இந்த 2 நாடுகளுடைய நாணயத்தை வைத்து பரிவர்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு, இந்த டெக்னாலஜி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறோம்.
1: சோ இன்னைக்கு நிறைய நாடுகள் நம்ம யூபிஐ
0: கொண்டு வந்திருக்கோம். அதான் இப்ப எனக்கு கத்தார்ல சிங்கப்பூர்ல இதெல்லாம் கூட இருக்கு, போர்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, போர்டெல்லாம் பார்க்க முடியும், சிங்கப்பூர்ல இந்த இடத்துல யூபிஐ வச்சு பே பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை தான் இந்தியா வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிற நாடு யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. முதல் பையன் 2வது பையன் அப்படிலாம் கிடையாது, எல்லா பசங்களும் நம்ம பசங்க, அப்ப எல்லாருக்குமே ஒழுங்கா கொடுக்கணும். சோ இதை வந்து முன்னிறுத்துவது அப்படின்றது, நாங்க வளர்ந்துட்டோம், உலகத்தோடைய 190 நாடுகள் செய்யக்கூடிய விஷயங்கள அதிகமா நாங்க செய்யறோம், இதை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றது வந்து இந்தியாவுடைய முன்னெடுப்பு மட்டும் இல்ல, இந்தியாவுடைய பெருந்தன்மையா கூட நம்ம எடுத்துக்கலாம். அது
2: அனைவருக்குமான வளர்ச்சி மற்றும் வளத்தை உறுதி செய்யும் விதமா தான் இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. மேலும் இந்தியாவில இது நடத்தப்பட்டது உலகின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது, அதற்கு காரணம் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடிய வகையில நம் நாட்டோட கட்டமைப்பு வசதிகள் பெருமளவுல மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நம் நாட்டின் கலை கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான கண்காட்சி அரங்குகளும் தொழில் வளர்ச்சி குறித்த அரங்குகளும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இந்த மாநாடு குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி சார்.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
3: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப் படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
4: அக்டோபர் 5
3: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
5: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
6: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம்,

சக்கரதார் பிரசுத்த தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்

வேதம் ஆட சொன்னியே

ಫರ್ಮಾಯಿಸಿ ಚಕ್ರ.

இதுவரை வாத்திய விருந்த இடம் பெற கேட்டீர்கள். நேரம் 10:45, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலி உலா வருவது காற்றோடு கலந்திடவா, முதல் பாடல் சின்ன குயில் பாடுது. படத்திற்காக சித்ரா குரலில்

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது காற்றோடு கலந்திரவா. நிரம்பப்போது 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக

0: வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 2.3 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 2.6 டிகிரி கூடுதல். காற்றின் ஈரப்பதம் 70%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 2.7 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.8 டிகிரி கூடுதல். காற்றின் ஈரப்பதம் 58%. சென்னைக்கும் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதிக அளவு வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7-9 வரை புத்தம் புது காலை, இதில் சுழல் விளக்கு. இதில் பிரதமர் நரேந்திர மோடியின் 25வது ஆண்டுகால நிர்வாக தலைமைத்துவம் ஓர்பார்வை. என் ஹேமவதி அவர்கள் எழுதிய செய்தி கட்டுரை இடம்பெறும். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 14 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகானம் இடம்பெறும். 9:00 அரங்கிசை, இதில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து முத்துச்சிதறல் இடம்பெறும். 11:00 இளைய பாரதம், இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டாக்டர் வி கீதப்பிரியா. பங்கு பெறுவோர் வி தீபிகா, டி அக்ஷரா, எஸ் எலிசபெத், எல் எம் ரேவதி, ஆர் ஐஸ்வர்யா, ஏ பிரணவா, எஸ் சஞ்சனா, எஸ் ஹேமவர்ஷினி, ஏ திலக்ஷனா மதிப்பீட்டாளர். கீதாமிருதம் நிறைவு பகுதி. ஸ்லோகங்கள் சொல்பவர் கே பார்கவாராம், விளக்கம் சொல்பவர் வி சாய் ஸ்வரூப். தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் வழங்கும் பாட்டிடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாகஸ்வரேசை இடம்பெறும். செங்குன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திர தனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் குறித்து உரைச்சித்திரம், எழுதியவர் வி ஹேமலதா. 2:15 திரைகாணம், 2:55 வானிலை. 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வன்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். இரவு 7:00 திரைகாணம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பன்னிச்செய்தி. 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை. விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8:05-9:15 திரைகாணம், 8:45 லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சி முதற் பகுதி. உறுப்புகள் தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம். 10:00 அகில பாரத இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Sai Ramuchitabha.